நேரம் 5:41. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் ஷீலாவின் குரலில் அச்சுதாஷ்டகம் கேட்கலாம்.

நேரம் 5:47. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி. சுசிலாவின் குரலில் ஆதி பரமேஸ்வரியின் பாடல் கேட்கலாம்.

நேரம் 5:51 நிகழ்ச்சியில் நிறைவாக கண்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து குறை ஒன்றும் இல்லை என தொடங்கும் பாடல் எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 18 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 4 தேதி வெள்ளிக்கிழமை. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தற்போது குரல் அமுதம்.

எப்போதும் உடம்புக்கு ஒத்துப்போகிற உணவை தேர்ந்தெடுத்து போதும் போதும் என்று மறுத்து சாப்பிட்டால் உயிருக்கு ஊறு விளைவிக்கிற நோய் அணுகாது. குறள் எண் 945 அதிகாரம் மருந்து.

எப்போதும் உடம்புக்கு ஒத்துப்போகிற உணவை தேர்ந்தெடுத்து போதும் போதும் என்று மறுத்து சாப்பிட்டால் உயிருக்கு ஊறு விளைவிக்கிற நோய் அணுகாது. குறள் எண் 945 அதிகாரம் மருந்து.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, திறமை மற்றும் மாற்றத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் GSLV-F17 ராக்கெட் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் தொழில் முனைவோராக உருவெடுக்க தேவையான தொடக்கக்கட்ட நிதி உதவியை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வழங்கினார். பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 3 சக்கர வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் விநாயகர் சிலைகளை குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் மட்டும் கரைக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தில் காவலர் தினத்தையொட்டி காவலர் மீனவர் நல்லிணக்க கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரியில் 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் குற்றவாளியான ஜெய்சிங்கிற்கு நாகர்கோயில் போக்சோ நீதிமன்றம் 20 சிறை தண்டனையும் 20,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பக்தி நேரம்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை நேர வணக்கம். நேரம் 6:02 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். காற்றோடும் இசைவூற்றோடும் இதமான பக்தி பாடல்களோடும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். நேர்மறையான சிந்தனையும் நேர்மறையான செயலும் இருந்தால் வெற்றி நிச்சயம். இந்த சிந்தனை துளியை இந்த நாளின் இந்த அரும்பும் இனிய காலை வேளையில் சிந்தனையில் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயம் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிட்டும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. அன்புடையர்களே, இந்த இதமான காலை வேளையில் இதமான பக்தி பாடல்களின் வரிசையில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எல் கிருஷ்ணன் இசையமைப்பில், கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியன் வரிகளில், எஸ் ஜானகி குரலில் இதோ இந்த இனிய கீதம்.

பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:07 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. விழாமல் ஓடுவேன் என்பது நம்பிக்கை, விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்பது தன்னம்பிக்கை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக உன்னிமேனன் குரலில்.

மலர்ந்திருக்கும் இனிய காலை பொழுது நேரம் 6:12 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காமல் நீங்களே உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுங்கள், வெற்றி நிச்சயம். தொடரும் இனிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

விடியற்காலை இன்னும் இருட்டாக இருக்கும்போது ஒளியை உணரும் பறவைதான் நம்பிக்கை. அன்பு நேயர்களே, நேரம் 6:18 ஆயிட்டு இருக்கு. கேட்டிருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் ஐ கிருஷ்ணன் இசையமைப்பில் வாரஸ்ரீ வரிகளில் மகாநதி சோபனாவின் குரலில் இதோ.

அழகான காலை வேளையில் இதமான பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:25 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். எனவே நல்லதையே சிந்திப்போம், நல்லதையே செயல்படுத்துவோம். தொடரும் அடுத்த இனிய பாடல் எம் ரங்கராவ் இசையமைப்பில், திருவையாறு நாகேந்திரன் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்.

இறைவன் அருள் கிட்டும் இனிய நேரம் 6:30 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். பிறருடைய பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது. நமக்கு நேரம் இல்லை. தொடரும் இனிய பாடல் கிருஷ்ணன் பாடல்களின் தொகுப்பிலிருந்து. எல் கிருஷ்ணன் இசையமைப்பில் கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியம் வரிகளில், எஸ் ஜானகியின் குரலில். இதோ

நீ சிந்தனை செய்யும் விதமே உன்னை உருவாக்குகிறது. எனவே நல்லதையே சிந்திப்போம். நேரம் 6:35 நீங்க கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் தொடரும். இனிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், கே வீரமணி குரலில்.

மலர்ந்திருக்கும் இனிய அழகான காலை வேளையில் நேயர்களே, ஜென்மாஷ்டமி, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள். நேரம் 6:41 கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே எவரும் பயப்படுவர். தொடரும் அடுத்த இனிய பாடல் ஸ்வர்ணலதா பாடியது.

கடந்த காலம் காணாமல் போனது, எதிர்காலம் எதிர்பார்ப்பில் இருக்கிறது, நிகழ்காலம் நிஜமாய் நிற்கிறது. புன்னகை பூத்து புத்துணர்வோடு நடந்து வா, புதிய பாதை காத்திருக்கிறது பூங்குத்துகளோடு. நேரம் 6:46 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் தொடரும். இனிய பாடல் மீட்பரின் இனிய கீதங்கள் தொகுப்பிலிருந்து, பிஎம்ஜே தைரியம், சிட்டி பிரகாஷ் தைரியம் இசையமைப்பில், பிஎம்ஜே தைரியம் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: 91.4 இங்க எல்லாமே தூளி.
1: நண்பன் கொடுத்தால் அன்பு, எதிரி கொடுத்தால் அறிவு. தோள் கொடுப்பவன் தோழன், தூள் கிளப்ப வைப்பவன் எதிரி. தவறை மறைப்பவன் நண்பன், தவறை திருத்துபவன் எதிரி. ஆகவே உன்னை புகழ்பவனை விட உன்னை எதிர்ப்பவனே உன்னை உயர வைக்கும் உயர்ந்த நண்பன். நேர்மையாக வாழ வேண்டுமானால் முட்டி மோதுவதும், குழம்பி கலங்குவதும், விழுவதும், எழுவதும், தொடங்குவதும், தூக்கி எறியப்படுவதும், மீண்டும் தொடங்குவதும், மீண்டும் தூக்கி எறியப்படுவதும் தவிர்க்க இயலாதது. எனவே தன்னம்பிக்கையோடு வீறு நடை போடுங்கள், வெற்றி நிச்சயம் நேர்களே. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இனிய கீதம் அல்லாஹ் பாடல்களின் தொகுப்பிலிருந்து ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு வாருங்கள் என்ற தொடங்கும் பாடல் எஸ் சரளாவின் குரலில் இதோ.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள குப்புசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். விஞ்ஞானம் என்ற அறிவியல் துறையில இன்னைக்கு நிறைய வளர்ச்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால நமக்கு, அதாவது மனித இனத்துக்கு, நிறைய நன்மைகள் உண்டாகி இருக்கு, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா தொண்டாமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த குளத்துப்பாளையம் முத்து முருகன் என்ற விவசாயி சொல்றார், அறிவியல் என்பது இயற்கையின் இயக்கத்தை தெரிந்து கொள்வதுதான் என்கிறார். இவர் தன்னிடம் இருக்கும் நிலத்துல ஒரு பகுதியை, அரை ஏக்கரை சிறுதானியங்கள் சாகுபடி செய்ய ஒதுக்கியிருக்கிறார். சாகுபடியும் செய்திருக்கிறார். கம்பு, சோளம் போன்ற நவதானியங்களை சாகுபடி செய்கிறார். சாகுபடி செய்வதால் பல அரிய வகை பறவைகள் இவருடைய தோட்டத்துக்கு வருதான். இந்த பூவுலகு என்பது மனித இனத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அனைத்து உயிர்களுக்கும் உண்டானதுன்னு நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எல்லா உயிர்களும் வாழ உகந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். சுயநலவாதியான மனிதன் இதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் உண்டு தன் மக்கள் உண்டுன்னு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு வாழ ஆரம்பிச்சதன் விளைவு மற்ற உயிரினங்கள்லாம் காணாம போக ஆரம்பிச்சது. முற்காலத்திலலாம் பயிர் அறுவடைனா முதல்ல ஒரு கொத்து பயிரை அறுவடை செய்து கொண்டாந்து வீட்டில் உத்தரத்தில் கட்டி தொங்க விடுவாங்க, பறவைகள் தேடி வந்து சாப்பிடும். இப்போ அப்படியா?
2: திருமுல்லை வாயில் குப்புசாமி ஐயா,
3: உத்தரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போதான் கான்கிரீட் வீடுகள், முன்னாலெல்லாம் ஓட்டு வீடு தான். ஓடுகளை அடுக்குவதற்கு சுவர் மேலேருந்து இணைக்கிற பெரிய மரங்கள் தான் உத்தரம். உத்தரத்தை இணைப்பவை சின்ன மரங்கள், சாத்து. அந்த சாத்து மேலே தான் ஓடுகளை அடுக்குவாங்க. பழச மறக்க ஆரம்பித்தோம். இயற்கையும் நம்மகிட்டேருந்து விலகி போயிட்டு இருக்கு. இயற்கையை அண்டித்தான் மனிதன் வாழணும், வாழ முடியும். தோட்டத்தை சுற்றி இப்போ எல்லாரும் கல்லை புதைச்சி கம்பி வேலி விடுறாங்க. உயிர் வேலி தான் உடணும். உயிர் வேலிங்கிறது கிளுவை, கருவேல், இது போன்ற தாவரங்களை நட்டு வைப்பது. இந்த மாதிரி தாவரங்கள்லாம் நம்ம தோட்டத்தில் இருந்தா பல்லுயிர் பெருக்கம் ஏற்படும். இதில் முதலாவது நமது கால்நடைகள், குறிப்பாக மாடு. மாடு போடும் சாணி, சாணியை உணவாக கொண்டு வாழும் உயிரினங்கள் பெருகுது. நத்தை, தவளை, தட்டா, மண்புழுக்கள்னு ஏகப்பட்ட உயிரினங்கள் பல்கி பெருக ஆரம்பிச்சிடுச்சு. ஓணாம், பச்சோந்தி, மின்மினி பூச்சி, வண்ணத்து பூச்சிகள், உடும்பு, கீரி, இவற்றோடு பறவைகள், மயில், கரிச்சாங்குருவி, புறா, கௌதாரி, சிட்டுக்குருவி, செம்போத்து, கிளி, திணைக்குருவிகள், கழுகுன்னு ஏகப்பட்ட பறவைகள், மற்ற உயிரினங்கள் முத்துமுருகனையா தோட்டத்தில் இப்போ வருவதா சொல்றார், அல்லது இவர் வரவழைச்சிருக்கிறார். இந்த எல்லா உயிரினங்களும் சேர்ந்ததுதான் உயிர் சூழல். ஒரு நாள், ஒரு மாசத்துல இப்படி ஒரு சூழலை உருவாக்கிட முடியாது. இயற்கையோடு இயைந்து வாழ்ந்து

0: நல்லதொரு சூழலை எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கேற்ற உயிர் சூழலை உருவாக்கணும். மனித இனத்தின் சுயநலம் மாறணும்.
1: குப்புசாமி ஐயா,
0: நாம எல்லாரும் மாறணும். விவசாயிகள் கூட ஒரு காலத்துல ரசாயனம் இல்லாத பயிர் சாகுபடி தான் செய்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரசாயன உரங்கள், பயிர் பாதுகாப்பு மருந்துகள், களை கொல்லிகள்லாம் உள்ள நுழைஞ்சுது. விவசாய அன்பர்களும் அதை கிட்டியா புடிச்சுக்கிட்டாங்க. விட முடியாத அளவுக்கு போயிடுச்சு. ஆனா இப்போ அதிலிருந்து விடுபட்டு வர்றாங்க. இந்த ரசாயனங்கள்னால மண் வளம் கெட்டு போச்சு. ரசாயனங்களோட சேர்த்து இட வேண்டிய இயற்கை உரங்களையும் அன்பர்கள் மறந்தாங்க. அதனால மண்ணில் இருக்க வேண்டிய உயிர்கள் காணாம போயிடுச்சு. ஆனா இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டுகிட்டு இருக்கு. இயற்கையை நோக்கி என்ற கோட்பாடு மக்கள் மத்தியில் உண்டாகியிருக்கு. இதன் மூலம் இந்த உயிர் சூழல்ல நல்லதொரு மாற்றம் உண்டாகும் என்ற நம்பிக்கை. நம்பிக்கை தான வாழ்க்கை. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான உற்சாகமான காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 7:01 ஆயிட்டு இருக்கு. கேட்டிருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ், இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பாடல்களோடும் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் இணைஞ்சிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நமக்காகவே என்னாலும் பொன்னாளே இந்நாளும் நன்னாளே அப்படிங்கிறதுக்காகவே பிறந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த நாட்களை ஒவ்வொரு நாட்களாக நம்ம கடந்து அப்படியே போகும்போது எல்லா நாட்களையும் நமக்கான நாட்களாக நம்ம எடுத்துட்டு ஓடும்போது நிச்சயமா வெற்றி நம்மளுடைய மடியில் தவழும். எஸ் மக்களை வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் நிறைய பேச போறோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம், கூடவே ஒரு கேள்வியும் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. அந்த கேள்விக்கான பதில நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. அட் த சேம் டைம் ரொம்ப இந்தமான பிளசண்டான ஒரு டைம்ல சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வரிசையா காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக செம்மையான ஒரு பாடல் மேகா திரைப்படத்துல இருந்து புத்தம் புது காலை அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவோட இசையமைப்பில் அனிதாவோட குரல்ல இந்த பாடல் வர காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சமதுலே.

அழகான ஒரு பாடலை கேட்டு பிடிச்ச நேரம் 7:07 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை FM ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை. ஏசு உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். ஏஸ் மக்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன்னு சொல்லி இருந்தேன் இல்லையா. அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிவேக பந்தை வீசியவர் யார், எவ்வளவு வேகம்? இந்த கேள்விக்கான பதில சொல்லுங்க. எங்க சொல்லணும், எப்படி சொல்லணும், பதிவிட்டு சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட சென்னை FM ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நீங்க பதிவிட்டு சொல்லலாம். சேம் டைம் இன்னும் 2-3 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீக் அதாவது தேசிய ஊட்டச்சத்து வாரம் இது. எஸ், ஆண்டுதோறும் செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 7 வரைக்கும் அனுசரிக்கக்கூடிய கொண்டாடக்கூடிய இந்த மிக முக்கியமான ஒரு நாள் வந்து கண்டிப்பா கவனத்தில் கொள்ளணும். ஊட்டச்சத்தா அப்படின்னா என்னப்பா எனக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் எல்லா வீடுகள்லையும் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நமக்கு டைம் கிடையாதுப்பா, வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். காலையில் எந்திரிச்சு நைட்டு தான்ப்பா வந்து சேர்றேன், வெளியில் போடும்னா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்மளுடைய ஊட்டச்சத்தம் ஒரு பக்கம் பாதிக்கப்படுது, அதை விட மிக முக்கியமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ ஜென்ரேஷன் புதிய தலைமுறை குழந்தைகளான அவங்களுடைய உடல்நிலை

உடல்நிலை ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய கேள்விக்குறிய மாறிக்கிட்டே இருங்க. தயவு செஞ்சு அதை வந்து கவனத்தில் கொள்ளணும். எனவே தான் தேசிய ஊட்டச்சத்து வாரம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு தீமை வச்சு கொண்டாடுறாங்க, நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. அந்த வகையில் இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊட்டச்சத்தின் ஆற்றலை கண்டறியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தெரியவே மாட்டேங்குதே, இதை சாப்பிட்டா என்ன வரும், அதை சாப்பிட்டா என்ன வரும், இது சாப்பிட்டா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இன்னைக்கு நமக்கு தெரியறதே கிடையாது. பட் கொஞ்சம் காலம் அப்படியே பிறால போயிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, கோல்டுக்கு இது, ஹீட்டுக்கு இது, இது வந்து ரொம்ப சூப்பரான சத்தான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காய்கறி கனிகள் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு லிஸ்டே வச்சிருப்பாங்க, அவ்வளோ அறிவு களஞ்சியமா வச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து நம்ம ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னா சமூக வலைதள பக்கங்களை தான் போய் தேடி கண்டுபிடிச்சு பார்த்து, ஏப்பா இது தான்ப்பா சூப்பரான விஷயமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் அது நம்மளுடைய வாழ்வியலோடு, உணவு பழக்க வழக்கங்களோடு, உணவே மருந்து அப்படிங்கிற கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்து இருந்த ஒரு விஷயம். அதை நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறதால நமக்கு தெரிய மாட்டேங்குதேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனிஹவ், நாம ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு. ஓகே மக்களே, அடுத்த பாடல் உங்களுக்காக மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வர காத்துட்டு இருக்குங்க. சீன் ரோல்டன் இசையமைப்பில், யுகபாரதி வரிகளில், பிரதீப் குமார் மற்றும் நித்யஸ்ரீ இணைந்தபடிய அந்த அட்டகாசமான ஒரு மெலோடி மார்னிங் டைம்ல, இதோ உங்களோடு தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுலு.

கண்ணை மூடி கண்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இன்னும் கூட கனவு கண்டுகிட்டு இருக்கிற நேரமா சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்கு நினைக்கிறான். தப்பி எந்திரிப்பா எந்திரி டைம் ஆகி போச்சு அப்படின்னு அம்மா அப்பா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது காதல விழாம அப்படியே வந்து காணா பாடிக்கிட்டு இருப்போம் கனவுக்குள்ள. எஸ் ரொம்ப அழகாக தூங்கிக்கிட்டு இருக்கிற நேயர்களே, நீங்கள் கூட எதிர்த்து ஓடலாம், நமக்கான நாள் நமக்கான விடியில் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட வேறு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட நம்ம வந்து அப்படியே வீர நடை போட்டு போய்கிட்டே இருக்கணும். எஸ் மக்களை 7:14 நிமிடம் ஆகிட்டு இருக்கீங்க, கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை, வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறத ரிப்பீட் பண்ணுறேன். கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிவேக பந்தை வீசியவர் யார், அது எவ்வளோ வேகம் அப்படிங்கிறதா? நான் போட்டோம்னா சும்மா கிலோமீட்டர் கணக்காக போகும், அதாவது ஒரு 200 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும்னு வச்சிங்களா. அதனால தான் இந்த உலக சாதனையெல்லாம் நம்மளால் மற்றவங்களுக்கு யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது நான் வந்து அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரைட், நீங்க பொறுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் சரியான பதில் என்ன அப்படிங்கறத நம்மளோட சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு மிக முக்கியமான கவனம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசிய கண்தான இருவாரம் அப்படிங்கிறது தான். ஆமாங்க, கண்தானம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. தானம் அப்படின்னு சொன்னாலே அது எந்த தானமாக இருந்தாலும் சரி, இல்லாதோருக்கு இயலாதோருக்கு நாம் வந்து உதவி செய்வது, தானமாக கொடுப்பது, தர்மம் செய்வது, இது எல்லாமே வந்து அத்தியாவசியமான நம்மளுடைய வாழ்வியலோடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருணை மிகுந்த ஒரு விஷயமான ஒரு இது. அப்படி அதுல மிக முக்கியமா வந்து தானத்தில் சிறந்த தானம் கண் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவருக்கு பார்வையை கொடுப்பது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்றுங்க. அதுவும் வந்து நமக்கு பிறகு வீணா போவதை விட அந்த கண்கள் மற்றவர்களுக்கு வந்து ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடிய ஒரு விஷயமா, வாழ்க்கையை மீண்டும் வந்து ஒரு பிரகாசமான வாழ்க்கையை மாற்றக்கூட ஒரு விஷயமா மாறணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அதனால் கண்தானம் செய்கிறதையும் வந்து மிக முக்கியமான ஒரு கொள்கையை நம்ம வந்து வச்சுக்கணும். கண்தானம், ரத்த தானம், பொதுவாகவே உடல் உறுப்புகள் தானம் அப்படிங்கிறது, இன்னும் வேறு என்னென்னலாம் நம்மளால் முடியுமோ அது எல்லா தானங்களையும் நம்ம வந்து இந்த அதாவது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு உறுதிமொழியாக கூட எடுத்துக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் இல்லையா? மகிழ்ச்சி மக்களே, இந்த இனிய காலை விளையில வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வாழை திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல், சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் யுவபாரதி வரிகளில் தி அவர்களோட குரல்ல இந்த பாடல் தென்கிழக்கு தேன் சிட்டு. எஸ் செல்லமா கொஞ்சம் வரை காத்துக்கிட்டு இருங்க, தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமைச்சர் சமதுலே.

அப்பாவும் அப்படியே தேஞ்சிட்டுல இருந்து அப்படியே வாழைச்செடியில இருந்து எல்லாத்தையும் வந்து கண் முன்னாடி காமிச்ச பாடல் இது அப்படின்னு சொல்ல முடியும். அப்படியே கற்பனைக்குள்ள நம்ம போயாச்சு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 7:21 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் இனிய பாடல்களை வழங்கிக்கிட்டு உங்களோட பேசிக்கிட்டு இருக்க நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏசு கேட்டிருக்கேன் ஒரு கேள்வி, கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிவேக பந்தை வீசியவர் யார், எவ்வளோ வேகம் அது அப்படிங்கிற இந்த இரண்டு கேள்விக்குமான பதில நீங்க பதிவிட்டு சொல்ல போறீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற நம்மளோட முகநூல் பக்கத்தில். எஸ் மார்னிங் டைம் எப்பவுமே பயங்கர வைபா இருக்கும், ஆனால் காலையில் எந்திரிக்கும் போது அப்படியே லைட்டாக வந்து பிளசண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். யாராவது கொஞ்சம் சத்தமாக பேசினா நினைச்சு எந்த காலையில் போது இவ்வளோ சத்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் கூட சில பேருக்கு வந்து அப்படியே மத்தளை தட்டுற மாதிரி அப்படியே எதப்பா இருக்கும். ஐயையோ பாட்டை போடுங்கப்பா, காலையில் ஒரு பக்தி பாடலை போடுங்கப்பா, அல்லது ஒரு இதமான இளையராஜா பாடலை போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து ஒரு ரகமாக இருப்பாங்க. ஸோ சில பேருக்கு சவுண்டே பிடிக்காது காலையில், சில பேருக்கு ரொம்ப சவுண்டே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ரகரகமான மக்கள் இருக்கிற இந்த சமயத்தில் இந்த நேரத்தில் நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை ரகமாக இருந்தாலும் இந்த நாள் தொடங்கிடுச்சுப்பா, நம்ம ஓடணும்ப்பா, நம்மளுடைய வாழ்க்கையின் பாதையிலே வாழ்க்கை என்னும் ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். மக்களை எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், மொதல் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எப்படி பண்றோம், அதுல சக்சஸ் பண்றோமா இல்லைன்றதெல்லாம் செகண்டரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு விஷயத்தை தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீ பிளானா யோசிக்கணும், இந்த விஷயம் வந்து எப்படி தொடங்கணும், எப்படி தொடங்கி எப்படி அப்படியே ரன் பண்ணணும், செயல்படுத்தணும், அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்ற முன் தயாரிப்புகளை நாம் தயாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சூப்பராக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் ஏராளம். கடைசி வரை நம்பிக்கை இழக்காதீர், ஏனெனில் கடைசி வரையில் கூட உங்களுக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நிறைய வாசகங்கள் நிறைய சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரைட், சூப்பர் மக்களை வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக செம்ம பிளசண்டா அழகான பூக்களை அள்ளி தெரிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு பாடல் மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து ஒரு காத்துக்கிட்டு இருங்க. ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் இந்த பாடல் இதோ உங்களோட தொடர்ந்து கிளம்பு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமைச்சமதுலே.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
0: சைபால்
2: ஒரு ராஜா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு போனார். ஒரு இடத்துல தறி நெசவு வேலை ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்டு இருந்தது. ஒரு பெரியவர் தறியால் நெசவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு உட்காந்து நூலை சுற்றிக்கிட்டு இருக்குது. ராஜா அந்த பெரியவரை பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு விசாரித்தார். ராஜா அப்படி கேட்டதும் அவருக்கு ரொம்ப பெருமையாக போயிட்டுது. ஏன்னா உட்காந்துருந்தது அவரோட மகள். அரசே, இது என்னுடைய மகள். இவ வேகமாக நூல் தெரிக்கக்கூடியவள். வைக்கோலை எடுத்து இவ தெரிச்சா கூட அதெல்லாம் பவுனிழையாக வெளியில் வரும் அப்படின்னு ஒரு ராசி இவளுக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையாக ராஜா கிட்ட சொன்னார். ராஜா இதை கேட்டதும் அசந்துட்டார். அப்படியா, இவ்வளவு அழகும் சாமர்த்தியமும் உள்ள இந்த பொண்ணு என்னோட வரட்டுமே, இவளை என் மருமகளாக ஆக்கிக்கிறேன் அப்படின்னார் ராஜா. அந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியல. ஏதோ கொஞ்சம் பெருமையாக சொல்லப்போவோ அது இப்படி ஆகிட்டுதே அப்படின்னு கவலைப்பட்டார். இருந்தாலும் ராஜா பேச தட்ட முடியுமா, மகளை அனுப்பி வச்சுட்டார். ராஜா அந்த பொண்ணை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தார். அங்கே ஒரு அறையில் வச்சு பூட்டி விட்டார். அந்த ரூமு நிறைய வைக்கோலை கொண்டாந்து போட்டு அடைச்சாங்க. 3 ராட்டைகள் வேற வச்சுருந்தாங்க. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ளே நீ இந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி காட்டணும். நாளைக்கு காலம்புறம் வந்து நான் இந்த அறை கதவை திறப்பேன். உன் தகப்பன் சொன்னது மாதிரி எல்லாம் தங்கமாக மாறி இருக்கணும், இல்லைன்னா நீ உயிர் தப்ப முடியாது அப்படின்னு உத்தரவு போட்டார். பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், பகல் பூரா அழுதுகிட்டே உட்காந்துருக்குது, ராத்திரி பூராவும் தூக்கம் வரல. மறுநாள் அதிகாலை நேரத்தில் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுது. பயந்துக்கிட்டே கதவை திறக்கிறா. திறந்து பார்த்தா வெளியில் 3 அவலட்சணமான பெண்கள். ஒருத்திக்கு வந்து கால் அகலமாக முறை மாதிரி இருக்குது, இன்னொருத்திக்கு கட்டை விரல் கரண்டி மாதிரி பெருசாக இருக்குது, 3வது பொண்ணுக்கு உதடு தடித்து ரப்பர் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது இந்த பொண்ணு. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க, உட்காந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உள்ளே இருந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலையில் ராஜா வந்தார், பார்த்தார், ஆகா பேஷினார். இன்னும் கொஞ்சம் வைக்கோலை கொண்டாந்து அந்த ரூமில் போட சொன்னார். இந்த வைக்கோலையும் இன்றைக்கி தங்கமாக மாற்றி விடு, நாளைக்கு மறுநாள் உனக்கும் இளவரசனுக்கும் கல்யாணம்னு சொல்லிவிட்டார். இன்றைக்கி ராத்திரி அந்த 3 பொண்ணுங்களும் வந்தாங்க. வைக்கோலை பொண்ணு இழைகளாக மாற்றினாங்க, புறப்பட்டாங்க. இந்த பொண்ணு அவங்க காலில் விழுந்து வணங்கினா, என் உசுரை காப்பாத்தினீங்க, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னா, பயப்படாத, நீ விரும்பினா எங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். உன்னுடைய கல்யாணத்துக்கு நாங்கள் 3 பேரும் வரோம். நீ எங்களை வந்து வரவேற்று ராஜாக்கிட்டேயும் இளவரசர்கிட்டையும் நாங்கள் வந்து உன்னோட பெரியப்பா பொண்ணுங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வை, நாங்கள் விருந்து சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக சரின்னு ஒத்துக்கிட்டா. கல்யாண நாள் வந்தது. கல்யாணம் ரொம்ப கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா தேசத்து ராஜா ராணிகளும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 3 அவலட்சணமான பொண்ணுங்களும் வந்து சேர்ந்தாங்க. யார் இவங்கன்னு கேட்டார் ராஜா. என் பெரியப்பா பொண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு. காலும் உதடும் கட்டை விரலும் ஏன் இப்படி உங்களுக்கு அவலட்சணம் ஆயிட்டுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணுங்க பதில் சொன்னாங்க, என்ன செய்யறது, ஓயாமல் வைக்கோலை 100 ஒருத்தியோட கட்டை விரல் அப்படி கரண்டி மாதிரி ஆயிட்டுது, நாக்கில் தொட்டு தொட்டு திரிச்சதுனால ஒருத்தியோட உதடு அப்படி ஆயிட்டுது, காலால் கட்டையை அழுத்தி அழுத்தி தறி போட்டதுனால இன்னொருத்தையோட கால் அப்படி ஆயிட்டுது, உங்கள் மருமகளாக வந்திருக்கிற இந்த பொண்ணு அந்த 3 செய்ய தெரிஞ்சவ தான், என்ன ஆக போதும் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படின்னாங்க. அவ்வளவுதான், ராஜா பயந்துட்டார். அம்மா, இன்னையிலேருந்து நீ இளவரசனின் மனைவி, நீ எப்பவும் அழகாக இருக்கணும், அதனால் நீ

0: இனிமேல் வைக்கோலை திரிக்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார். அவளை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றின அந்த மூணு பொண்ணுங்களும் சந்தோஷமாக திரும்பி போயிட்டாங்களாம். சுவாமி சின்மயானந்தர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். தன்னலம் மறந்து சுயலாபத்தை வந்து தியாகம் செய்கிறது வைக்கோல்லிருந்து தங்க இழையை நூக்கிறது மாதிரி அப்படிங்கிறார் அவர். அது இருக்கட்டும், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜா தன்னோட மகனுக்கு சுயவரம் நடத்தினார். எல்லா தேசத்திலிருந்தும் ராஜகுமாரர்கள் வந்திருந்தாங்க. ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற ஆசையில் சுயம்பர மண்டபத்திலேருந்து எல்லா ராஜகுமாரர்களும் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஏன் அப்படி எல்லாரும் மிரண்டு போய் ஓடி வர்றாங்கன்னு கேட்டார் ஒருத்தர். அதுக்கு இன்னொருத்தர் விவரம் சொன்னார், ராஜகுமாரியை இன்னைக்கு தான் அவங்க நேரில் பார்த்தாங்களாம், அதுதான் அப்படி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால். சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். ஆல்ரைட் அன்பு நேயர்களே, நேரம் சரியாக 7:35 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, வணக்கம் சென்னையில். உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியான ஒரு மார்னிங், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காலை நேர பொழுது. கண்டிப்பா எது எப்படியாக இருந்தாலுமே கூட நாம என்ன நினைக்கிறோமோ அப்படிதான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான அனுபவபூர்வமான ஒரு உண்மை. அதனால வந்து மார்னிங் டைம் நமக்கானது நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு மார்னிங் டைம், காலை நேரம் அப்படின்னு உற்சாகமா நம்ம நினைச்சோம்னா அதுபடியே எல்லாமே நடக்கும் இல்லையா. ஆனால் இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா அப்படியே காலையில் எந்திரிக்கும் போது, ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கும் போது, அப்படியே எந்திரிச்சு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜில் கூலாக இருந்துச்சுங்க. செம்மையாக குளிர்ச்சி, அந்த மாதிரி மழையும் அப்படியே ஒரு சில்லான ஒரு காற்று வந்து ரெண்டுமா கலந்து அடிக்கும் போது ஒரு மாதிரியான ஒரு ஃபீல், சூப்பராக இருக்கு இல்லையா. ரைட் மக்களே, சூப்பரா வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கு. அந்த கேள்விக்கான பதிலை இன்னும் கூட நிறைய நேயர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. கண்டிப்பா அவ்வளோ பேர் பதிவிட்டு இருக்கீங்க, ஆனால் எவ்வளோ பதில் சொல்ல முடியும் அப்படின்னு தெரியல. அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிவேக பந்தை வீசியவர் யார், எவ்வளவு வேகம் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. இப்போ உங்களுக்காக வரக்கூடிய பாடல் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து செம்மையான ஒரு பாடலுங்க. ஓம் சாந்தி சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்து பாடிக்கிட்டு இருப்பாரு. அதுதான் ஹாரி ஜெயராஜோட இசையமைப்பில் தாமரை வரிகள்ல ஹரிஹரன் தேவன் மற்றும் வி பிரசன்னா இணைந்தபடி அந்த பாடல். இதோ உங்களோடு தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சமதுலே.

நேர்களே, நேரம் 7:40. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

வணக்கம். சென்னை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 7:40 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. நேரத்தை கையிலேயே பிடிக்க முடியல, சிட்டா பறந்துகிட்டு இருக்கு. எஸ் ஓடு ராஜா, ஓடு ராஜான்னு ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் 101.4. எஸ் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். இப்ப வர்றேன் கேட்ட கேள்விக்கான பதில இப்ப சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி எஸ் நேயர்கள் வந்து ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னப்பா என்னுடைய பதிலை காணோமாப்பா அப்படின்ற மாதிரி எஸ் அந்த கேள்வி. கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிவேக பந்தை வீசியவர் யார், எவ்வளவு வேகம் அப்படிங்கிறதா அந்த கேள்விக்கான பதில்களை யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்மா சௌந்தரராஜன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஒண்ணுமே சொல்லல, ஒரு தம்ஸ் அப் போட்டுட்டு அழகாக தேனீரை பருகிறாங்க. ஸோ அதை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதே போல கீழே சொல்லியிருக்கிறாங்க, அத்தனை பாடலுமே அருமை. பதில் பார்த்தீங்கன்னா ஷோயப் அக்தர், வேகம் அப்படின்னீங்கன்னா 161.3 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அட்டண்டடா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சரியான பதில் என்ன அப்படிங்கிறது பல பேரோட பதில்களை பார்த்த பிறகு பின்னால் நான் சொல்றேன். அதுக்கடுத்தபடியா யார் பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் சொல்றாருங்க, தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் தகவல் மிக மிக அருமை, நகைச்சுவையாகவும் கருத்துள்ளதாகவும் இருந்தது. சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அதே போல அன்பு ராணி, குட் மார்னிங், ஹாவ் ஏ ஜாய்ஃபுல் கிருஷ்ண ஜெயந்தி டே அப்படின்னு சொல்றாங்க. மிக மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே, வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சபரி மனோஜ், கிரிக்கெட் வரலாற்றிலே அதிவேகமாக பந்தை வீசியவர் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர் ஷோயப் அக்தர் ஆவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் அதே போல வேகம் பார்த்தீங்கன்னா மணிக்கு 161.3 கிலோமீட்டர் வேகங்க, அடேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மந்திரமூர்த்தி அவர்கள் வந்து இனிய காலை வணக்கத்தை சொல்றாருங்க. அதே போல அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் வந்து சொல்றாரு, பதில் ஷோயப் அக்தருங்க, இவர் தாங்க பயங்கரமான வேகத்தை போட்டிருக்கிறாரு, அவருடைய ரெக்கார்டை இன்னும் யாருமே பிரேக் பண்ணலைங்கோ அப்படின்றதையும் கூடுதல் தகவலோட சொல்லியிருக்கிறாரு. அண்ட் ராதாகிருஷ்ணன், வணக்கம், தேனி மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் ஷோயப் அக்தர் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் வேகத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாரு, 163.3 போட்டிருக்காரு இவர். இன்னும் 2 பாயிண்ட் வந்து அதிகமாக சொல்லியிருக்கிறாரு, எது சரியான பதில் அப்படின்னு தெரியல. நிறைய பேர் வந்து 161.3 சொல்ல, இவர் மட்டும் 163.3 அப்படின்னு சொல்றாரு. பட் எனி ஹவ் பின்னால் பார்க்கலாம். அண்ட் அதே போல பால ஜெயச்சந்தர் சொல்றாரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சைதியிலிருந்து பாலா ஜெயச்சந்தர் அப்படின்னு சொல்றாரு, பதில் ஷோயப் அக்தர் அப்படின்னு வேகம் மட்டும் குறிப்பிடல. சந்திரசேகர் சொல்றாருங்க, ஷோயப் அக்தர் இதே பதில் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அண்ட் அதே போல திருநின்றவூர் ஜெயராம் சொல்றாரு, குட் மார்னிங் மட்டும் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் கூடவே ஆன்சர் ஷோயப் அக்தர் அப்படின்னு சொல்றாரு. நந்து ஜெயா இவங்களும் கூட வந்து அதே பதில சொல்லியிருக்கிறாங்க. பி கே பூபாலன், வணக்கம், சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதிலையும் சொல்ல தவறலைங்க, அழகா பஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காரு. சூப்பருங்க, உற்சாகமா இருக்கு. உங்களோட பதில்களை வந்து அள்ளி தெரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரம் வந்து ரொம்ப உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் எனக்கு அளிக்குது, உங்களுக்கும் அதே ஊக்கத்தோட நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மார்னிங் டைம்ல சூப்பர்மான மற்றொரு பாடல் ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து அழகான மொட்டுகள் மலர காத்துக்கிட்டு இருக்குங்க. பரத்வாஜ் இசையமைப்பில் வைரமுத்துவோட வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்தபடி அந்த பாடல் இதோ உங்களோடு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4, எங்க எல்லாமே சமதூளே.

தன்னுடைய நேசுவி மேலே எவ்வளோ அக்கறை பார்த்தீங்களா? மொட்டுகளே கொஞ்சம் பார்த்து மலருங்க, என் காதலன் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகாக கனிவாக வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க பார்த்தீங்களா மலர்கள் கிட்ட. சத்தமில்லாமல் மலர்வது தான் மலர்கள். அப்படியே முத்தமிடும் போது அதனுடைய வாசம் நறுமணமாக மாறி அப்படியே மூளை வரைக்கும் ஏறும் பாருங்க. சூப்பரான ஒரு விஷயங்க. காலையில் வந்து கண்டிப்பாக எதை செய்யறோமோ இல்லை, இன்னொரு விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நறுமணங்கள் அப்படின்னு சொல்றது விஷயங்கள் வந்து

நுகர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுங்க. உண்மையாவே நல்ல மனங்களை நாம வந்து நுகர்றோமா அப்படின்னு சொன்னால் அது கிடையவே கிடையாது. மருத்துவ அடிப்படையில் மருத்துவர்கள் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நறுமணங்களை சுவாசிக்கணுங்க, நுகரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியான நறுமணங்கள் வந்து வீட்டில் வந்து நிறைய வீடுகளில் பழக்கங்கள் இருக்கும் நிறைய. அது அந்தந்த பூசை செய்யும் போது சாம்பிராணி சம்திங் ஊதுபத்தி இதெல்லாம் வந்து வரும்ல. அந்த மாதிரி இயற்கையான நறுமணங்கள் வந்து என்னென்னலாம் இருக்கும், அது பூக்கள் வழியாகவும் சரி மற்ற எதன் வழியாகவும் சரி, அதையெல்லாம் நுகரும் போது கண்டிப்பாக உடலுக்கும் மனதிற்கும் ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது இல்லையா? ஏன் படம் கரெக்டாக தானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எஸ் மக்களே, 7:49 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். நம்மளுடைய கேள்வி, யார்ப்பா அதிகமான வேகத்தில் வந்து பந்து வீசியிருக்கிறாங்க இதுவரைக்கும், அது யாரு எவ்வளோ வேகம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கான பதில் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நம்மளோட சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தின் வழியாக. பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம். ஆன்சர் இஸ் அக்தர் அப்படின்னு சொல்கிறாரு, ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறாரு, எஸ் அக்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பார்ப்போம். அண்ட் அதே போல் புவனகிரி சுமதி பாபு சொல்கிறாங்க, ஷோயப் அக்தர் ஃப்ரம் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்களை பதிவிட்டுருக்கிறாங்க. அட் த சேம் டைம் கூடுதல் விவரங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. இது இவங்க எந்த அணிக்கு எதிராக இந்த நபர் வந்து பந்து வீசியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்து. அதுவும் வந்துட்டு 2003 ICC கிரிக்கெட் வேர்ல்டு கப் சமயத்தில் இது சம்பவம் நடந்துச்சுங்க. இந்த ரெக்கார்டு இதுவரைக்கும் யாருமே பிரேக் பண்ணல அப்படிங்கிற கூடுதல் தகவலையும் புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்கிறாங்க. பிரகாஷ், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அதே போல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதில காணாமப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திருமூலஸ்தானம் வீர சுந்தரி அப்படின்றவங்க அதே பதில் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் மயிலை பட்டாபி பூக்களை மட்டும் கொடுக்குறாரு, பூக்களை சற்று ஓய்விடுங்கள் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட பார்சல் பண்ணி கொடுத்துட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். பொன்னியமர்மிடு வண்ணை கணேசன், அன்பின் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம்னு சொல்கிறாரு. சென்னை வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கிளாப்ஸாக பறக்க விட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஆமாம் மக்களே, எல்லாருமே வந்து காலையில் வந்து கிளாப்ஸ் பண்ணி நல்ல வந்து ஒரு புன்சரிப்போடு வந்து உற்சாகமாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மற்றவங்களுக்கு அது கொடுக்குறோம் நம்ம, அது ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கும் வந்து ரிட்டர்ன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? காசா பணமா அப்படிங்கிற மாதிரி கைத்தட்டல் தானே, ஒரு வாழ்த்துக்கள் தானே, ஒரு சிரிப்பு தானே அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே போல சோமுனி சொல்றாங்க, இனிய காலை வணக்கம் அப்படின்னு பதில காணோமப்பா. வியாசர்பாடி கே கோவிந்தசாமி பதில் பார்த்தீங்கன்னா, ஷோயப் அக்தர் அப்படின்னு சொல்கிறாரு. திருமழி இசை அஸ்வினி நாகராஜ் சொல்கிறாங்க, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஆன்சரி ஷோயப் அக்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹரிராம் தேனி ஹரிராம் அவர் பேர் வந்து, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அவரும் வந்து இதே பதில் சொல்லியிருக்கிறாரு. அந்த அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இனிய காலை வணக்கத்தோடு பதில் சொல்கிறாங்க. கமலா வரதன் சொல்கிறாங்க, பாகிஸ்தான் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஷோயப் அக்தர் 163 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாருங்க. ராஜமாணிக்கம் இவங்களும் வந்து அதே பதில் விரிவாக பதிவிட்டுருக்கிறாங்க, மிக்க மகிழ்ச்சி. அதே போல் சுந்தரம் சுந்தர் வந்து இதே பதில் சொல்லியிருக்கிறாங்க, இனிய காலை வணக்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதே போல் பிரகாஷ் டிபிஎஸ் வணக்கத்தை மட்டும் சொல்கிறாருங்க. எது எப்படியாக இருந்தாலும் மக்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக பதில்களை சொல்கிறது வந்து நமக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு. ஏன்னா காலையிலே வந்து கேள்வி கேட்டியப்பா இதைப்பா நீ சிந்திக்க வைக்கிறேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ரிலாக்ஸாக சிந்திச்சுக்கிட்டு ரிலாக்ஸாக பாடல்களை கேட்டு அப்படியே அழகாக அந்த காலையில் வந்து இருந்து வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் இல்லையா? சூளை ரீஜா மனோகரன் சொல்றாங்க, வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் சகோதரர் ஆர்ஜே சங்கர்பிரியன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்தும் நெஞ்சம் சூளை ரீஜா மனோகரன். ஒரு கவிதையா சொல்லியிருக்கிறாரு, ஆனா பதில தான் சொல்ல மறந்துட்டாரு. பிரமிளா தமிழ்ச்செல்வன் சொல்றாங்க, பாகிஸ்தானின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஷோயப் அக்தர் மணிக்கு 161.3 கிலோமீட்டர் வேகம் போட்டார் பாருங்க, இன்னும் கூட கண்ணுக்குள்ளவே இருக்குதுங்க அப்படின்னு பிரமிளா தமிழ்ச்செல்வன் சொல்றாங்க. வை ராஜா அந்த நபர் வந்து என்ன சொல்கிறாங்க நண்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மாடக்கூடலேருந்து சொல்கிறாரு, பதிலை சொல்லலை வாழ்த்துக்களை மட்டும் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அதே போல் மதுரை சோ சண்முக சுந்தரம் சோயப் அக்தர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தூத்துக்குடி சி பால சுப்பிரமணியம் சொல்கிறாரு, இனிய காலை வணக்கம் மட்டும். அண்ட் அதே போல் வேறு யார்ப்பா சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து இதோ இமேஜுக்களை வந்து பறக்க விட்டுருக்குறாங்க. அண்ட் அதே போல் கருப்பணன் ரங்கசாமி அவரும் இமேஜை பறக்க விட்டுருக்காரு. ரோசையா ரோசையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, சோயப் அக்தர் தாங்க என்னுடைய பதிலும் கூட அப்படின்னு சொல்ல. எக்ஸ் மக்களே, நான் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்துட்டேன், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். எஸ் எக்ஸாக்ட்லி, மேக்சிமம் எல்லோரும் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த அதிவேக பந்து வீச்சாளர் ஷோயப் அக்தர் அவர் தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணல. அவர் நீங்க சொன்ன மாதிரி 161.3 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போட்டிருக்காரு, அதுதான் சரியான பதில். நிறைய பேர் 163.3 போட்டிருந்தீங்க, அது கிடையாது, 161.3. இந்த வேகத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் யாராவது வந்து பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனால் பட் இன்னைக்கு கிரிக்கெட்டோட பேட்டர் ஏதோ மாறி இருக்கு அப்படிங்கிறது தாங்க. நிறைய எவ்வளோ வேகமெல்லாம் போடுறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க, எவ்வளோ நுணுக்கத்தோட எவ்வளோ வேரியேஷனோட இன்னைக்கு பவுல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான்

இன்னைக்கு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து கவனத்தில் வச்சுட்டு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி 100 கிலோமீட்டர் வேகத்தில் போட்டால் கூட அந்த பந்து எப்படி எல்லாம் சோட்டி சோட்டி போடுற அந்த பேட்ஸ்மேனுக்கு எங்கே போட்டால் எப்படி தூக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுங்க. அப்படிங்கிற மாதிரி ட்ரிக்கி கிரிக்கெட்டாக இன்னைக்கு மாறிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு யாருமே வந்து அதிவேகத்தின் மேலே கவனம் செலுத்தலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கு. அதெல்லாம் தேவை கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் கூட ஒரு சின்ன காணொலி பார்த்தேன். ரோஹித் சர்மா கிட்ட வந்து ஒரு பேட்டி கேட்குறாங்க, ஏங்க கிறிஸ் கெயில் இவரெல்லாம் வந்து பயங்கரமாக 110 கிலோமீட்டர் தூரத்தில் மீட்டர் தூரத்தில் வந்து சிக்ஸ் எல்லாம் அடிக்கிறாரு, நீங்கள் உங்களோட சிக்ஸ் வந்து வரை 70-80 மீட்டரில் அந்த மாதிரி இருக்கே எப்படிங்க அப்படின்னு கேட்குறாரு. இதுதாங்க பெரிய விஷயம், அதுக்கும் 6 ரன் தான், நான் அடிக்கிறதுக்கும் 6 ரன் தான், வேணால் 8 ரன் கொடுங்க அது என்ன பிரமாதம், அவ்வளோ தூரத்தை 110 மீட்டர் தூரத்தை நான் கொடுத்து அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. லாஜிக் பயங்கரமாக இருக்குல்ல, அந்த சர்க்கிள் வந்து இவ்வளோ தான், அதை தூக்கி அடிச்சு 6 ரன் அவ்வளோ தானே, ரிஸ்க் எடுக்காமல் அடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறதா, ஒருவேளை இன்னும் தூக்கி அடிக்கிறேன்னா தூக்கி அடிச்சுட்டு போவோம், எவ்வளோ சவாலான சூப்பரான ஒரு விஷயம் இல்லையா. ஆல்ரைட் மக்களை, இந்த பதிலில் சொன்ன அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள், நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க, சில பேர் கொஞ்சம் மிஸ்டேக் மாறி இருந்துச்சு, பட் இருந்தாலுமே கூட முயற்சி பண்ணீங்களா, அதுதாங்க வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நம்மளோட நிகழ்ச்சி நிறைவு பாடலாக பாட்ஷா திரைப்படத்தில் செம்மையான ஸ்டைலான ஒரு பாடல் உங்களுக்காக ஒரு காத்துட்டு இருக்குங்க. எஸ் தேவாவோட இசையமைப்பில் வைரமுத்தோட வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்தபடி இந்த பாடல் இதோ உங்களோட தொடர்ந்து கழிந்த ரெயின்போ FM 101.4 எங்கள் அமைச்சமதுலே.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், செமிகண்டக்டர், ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். நம்பிக்கை, திறமை மற்றும் மாற்றத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் GSLV-F17 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் தொழில் முனைவோராக உருவெடுக்க தேவையான தொடக்கப்பட்ட நிதியுதவியை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வழங்கினார். பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 3 சக்கர வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
3: அன்புடையர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான இனிய காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 8:03 ஆயிட்டிருக்கீங்க. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி ரஷ் ஆர் ரெயின்போ. மீண்டும் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் கலந்திருக்கிறேன். எஸ் எஸ் எஸ் சூப்பரான ஒரு மார்னிங் டைம்.

காலையில் 8 மணிக்கு மேலே இன்னும் ஒரு பரபரப்பு இயல்பாகவே தொட்டிருக்கும். அதுவும் சென்னை மாநகராட்சி மாதிரியான ஒரு சிட்டியில், மெட்ரோ சிட்டியில் கண்டிப்பாக அந்த இயல்புக்கு தாண்டி வந்து ஒரு வேகம் வந்து தானாகவே பிறக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்குப்பா, அவ்வளோ சீக்கிரம் இந்த உலகம் சுற்றிட்டு இருக்குப்பா, நானும் வந்து எந்திரிச்சு ஓடணுமாப்பா அப்படிங்கிற மாதிரி அறக்க பறக்க வந்து வறந்துகிட்டு இருக்காங்க நம்ம மக்கள். பட் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க, நிதானமே பிரதானம் அப்படின்னு சொல்கிறாங்க, வேகம் விவேகம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நிதானமாக பொறுமையோடு யோசிச்சு ரொம்ப ரிலாக்ஸ் அண்ட் கூலாக வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ரைட் ரைட் மக்களே, நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சியில் செம்மையான ஃபயரான பாடல்களெல்லாம் உங்களுக்காக ஒரு காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட பாட்டே கிளப்புற மாதிரியான முதல் பாடல் என்ன அப்படின்றத பின்னால் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவலை கடன்கள் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. அது உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, எல்லாத்தையும் சார்ந்து வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அந்த காலை கடன். அது மட்டுமே கிடையாதுங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. காலையில் எந்திரிச்சோடனே இதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு ப்ரீ பிளானுக்கான இந்த நாளுக்கான ஒரு தொடக்கம்னு இருக்குல்ல, ஒரு முன் தயாரிப்பு அப்படிங்கிறது வந்து காலையில் வந்து சரியாக செய்கிறதும் நம்மளோட காலை கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே அடக்கி வச்சுக்கணும் நம்ம அப்படின்னு நினைக்கிறேன். பிளான் பண்ணாமல் போனால் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்குமில்ல, அந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சால் தான் எல்லாத்தையும் சரியாக செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை வந்து அனுபவப்பட்டவர்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கே கூட அது தெரியும், ஏன்னா நிறைய நேரங்கள் வந்து பிளான் பண்ணாமல் செஞ்ச விஷயங்கள் வந்து லக்கில் நிறைய நேரம் நல்லா சூப்பராக நடந்திருக்கும், சில நேரங்கள் வந்து அப்படி சறுக்கி விட்டுருக்கோம், அந்த மாதிரி டைமில் வந்து ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம நம்ம சூப்பராக பிளான் பண்ணிட்டு சூப்பராக அழகாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் மக்களே. சூப்பர். இப்போ சொல்கிறேங்க அந்த பாடல் என்ன அப்படின்னு கேட்கின்றீங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படத்தில் வந்து அட்டையை பட்டையை கிளப்புற மாதிரியான ஒரு பாடல் உங்களுக்காக வர காத்துட்ருக்கு. அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்பில், அறிவோட வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரன், விஜய், அறிவு இவங்க மூணு பேரும் இணைந்து பாடி அந்த பாடல். இதை உங்களோடு தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4, எங்கள் அமை சமதுளே.

0: 101.4 இங்க எல்லாமே தோணும்.
1: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
2: புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
1: எஃப்எம் ரெயின்போ,
2: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
1: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
5: மக்களை நேரம் சரியாக 8:11 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ரஷ் ஆர் ரெயின்போ, உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா வெளியில நடக்கிறது நாட்டு நடப்பு கூட உங்களுக்கு தெரியாம உள்ள உட்காந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்த நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்ஜி டெல்ஃபைன் அவர்கள் வந்து சூப்பரான ஒரு அப்டேட் எனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு தான் தெரியல, பட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெளியில பாத்தீங்கன்னா மழை பேச்சுக்கிட்டு இருக்கேன், செம்ம ஜாலியா இருக்கேன். மார்னிங் டைம் வரும்போது எனக்கு குளிர்ந்துப்போம் அப்படி ஜில்லுன்னு தூரலாம் பெஞ்சுதுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். அது இன்னும் பயங்கரமா என்ஜாய் பண்ற மாதிரி செம்மையான ஒரு மழைங்க. செம்மையான மழையா தலை, நான் எங்க ஆபீஸுக்கு கிளம்பிட்டு ஓரமா நின்னுகிட்டு இருக்க, இந்த மழையை நிக்கவே மாட்டேங்குது, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பைக்ல போறவங்க அப்படி நடந்து போறவங்க எல்லாம் ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. பட் நோ ப்ராப்ளம், நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஜில் குள்ள அப்படி போயிட்டு இருக்கேன். லேட் ஆயிடுச்சுன்னா லேட் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும். அழகாக ஒரு ரெக்வஸ்ட் வந்து மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக போயிட்டு இருக்கணும். அப்போ கூட வந்து நம்ம அவசரப்படக்கூடாது, அறக்க பறக்க ஓடக்கூடாது. ஓகே ரைட், சூப்பர் மக்களே, நம்மளோட ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நமக்கான காலோ சச்சுக்கு சச்சுக்கு சச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி நியூ திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு காத்துக்கிட்டு இருக்கு. ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில், அறிவோட வரிகளில் ஹரிஷரன், நகாஷ் அசீஸ் அண்ட் வேல்முருகன் இணைந்து படி இருக்கிற இந்த பாடல் இதோ உங்களோட தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சமதுலே.

நேரம் சரியாக 8:17 தொடுகிற வேளையில் கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. எஸ் நமக்கான காலம் அப்படிங்கிற பாடலை கேட்டு முடிச்சிருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக முட்டைக்கலைக்கு யூத் படத்திலிருந்து வர காத்துக்கிட்டு இருங்க. ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் கென் கருணாசோட வரிகளையும் குரலையும் இந்த பாடல் தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமதூளே.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: மகளே, நேரம் சரியாக 8:21 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். செம்மையான ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் போட்டு அள்ளி தெரிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த பாடல் எங்க ஊரு மெட்ராஸ், அதுக்கு நாங்க தான் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் படத்துல இருந்து உங்களுக்காக சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல வர காத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. எங்களை சம்மதுலே

0: குழினால இனி எல்லாமே தூளு.
1: ரஷ்யா ரெயின்போ கேட்டுட்டு இருக்கிற நேரம் 8:27 ஆயிட்டு இருக்கேன். கேட்டுட்டு இருக்கேன் ரெயின்போ 101.4. நெக்ஸ்ட் சாங் செம சூப்பரான சாங், ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ் படத்துல இருந்து உங்களுக்காக ஒரு காத்துக்கிட்டு இருக்கேன். மாமதுரை அண்ணக்குடியா ஏ சி இந்த பாடல் தான். சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில், விவேக் வரிகளில், சந்தோஷ் நாராயணன் மற்றும் தி இணைந்து பாடி இருக்கிறாங்க இந்த பாடல். தொடர்ந்து கிளம்பு ரெயின்போ FM 101.4 எங்கள் அமைசம தூளே.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: கோழை நேர்களை நேரம் சரியாக 8:32 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை ரஷ் ஆர் ரெயின்போ உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். ஏ சென்னை மெட்ரோ சிட்டியில மழையை அங்கங்க வந்துட்டு இருக்கப்பா, சரியா இருக்குப்பா, சரியா இருக்கா, தண்ணி எல்லாம் தேங்கி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு என்ன பண்ணணும்னா வீடா இருந்தாலும் சரி, நம்ம காலா இருந்தாலும் சரி, வழுக்குவதற்கும் சறுக்குவதற்கும் வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கும். அதனால நம்ம எங்கேயுமே வந்து அப்படி கில்லி மாதிரி நின்றுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு தேவை பொறுமை, நிதானம், கவனம். எஸ் மக்களே, சூப்பர். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ரெட்ரோ படத்திலிருந்து கனிமா வர காத்துட்டு இருக்காங்க. எஸ் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் இந்த பாடல். இதோ உங்களோட தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமதுளே.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நேரம் 8:41 ஆயிட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. எஸ் மக்களே, மார்னிங் டைமில் இன்னொரு விஷயம் மறக்கவே கூடாதுங்க, அதாவது காலை உணவு அப்படிங்கிறது வந்து அவசியம். அதுவும் வந்து சத்தான உணவாக சாப்பிட்றோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். எப்போதுமே வந்து மாவு பொருளையே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அது வேறு விதமான பிரச்சனைகளை, விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் வந்து பட்டியலிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், ஃப்ரூட்டு வெஜிடபிள்ஸ் அப்படின்லாம் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இயற்கையான விஷயங்கள். அந்த இயற்கையான விஷயங்களை நாம் லிக்விடாவோ அல்லது ட்ரையாவோ அல்லது எது எப்படி சாப்பிட்டாலுமே கூட நல்லது தாங்க. அது மார்னிங்கில் வந்து சாப்பிட்றது இன்னும் கூடுதல் பலன் தரும் நமக்கு. ஏஸ் மக்கள், அடுத்த பாடல் உங்களுக்காக மேயாதமான் திரைப்படத்தில் செம்ம லூட்டியான ஒரு பாடல் உங்களுக்காக. எங்கள் வீட்டுக்கு வெள்ள கே நீ கிடைச்சோயம் வாழ்க்கை கெத்து அப்படின்னு நிறையா பேருக்கு நிறையா கெத்து கிடைச்சிருக்கோம். சூப்பரான இந்த பாடல் உங்களோட வர காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாடல் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில், ரத்னகுமார் வரிகளில், காக்கா பாலாவோட குரலில். இதோ தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமதுளே.
3: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா உன் தோல் நீ தூக்கின்னு திருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

சொல்ல சொப்புள்ள கப்புள்ள பாயாசம் கம்பெல்லாம் நான் இருந்திருந்தனா உன் காதோட ஒரு சிலிருந்து எங்க வீட்டு குத்து விளக்கு கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

நம்ம பசங்களே எப்படிதான்பா, நீ கிடைச்சா என் வாழ்க்கையே கத்து அப்படின்னு பாடிக்கிட்டே இருப்பாங்க. கிடைச்ச பிறகு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்பவும் வந்து பாடணும், நீங்க கிடைச்ச பிறகு என் வாழ்க்கை கெத்தாதாங்க இருக்கு மனைவியாரே அப்படின்னு பாடணும். மக்களே, நேரம் சரியாக 8:40 ஆயிட்டு இருக்கேன். கேட்டுருக்கீங்க ரஷ் ஆர் ரெயின்போ, உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். சம்மன் ஜாலியான சூப்பரான பாடல்கள் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்த பாடல் உங்களுக்காக அதே மாதிரியான வேவ் லென்த்ல மானே மானே உசுறுன்னு நினைச்சேனே. உரியடி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கேன். எஸ், இந்த பாடலுக்கான இசையமைப்பு அந்தோணிதாசன், வரிகளும் அந்தோணிதாசன், பாடியதும் அந்தோணிதாசன். எஸ் பட்டை எழுப்புற பாட்டு இப்போ உங்ககிட்ட சம ஃபர்ஸ்ட் பீட்டா. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமதுலே.

0: குழினால இனி எல்லாமே தூளு.
1: 8:54 தொடுகிற வேலையில கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. எஸ் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டேன். எஸ் இன்னொரு மிக்க முக்கியமான ஒரு ஜாலியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் விடமுறை லீவ் ஐ ஜாலி அப்படிங்கிற மாதிரி பள்ளி கொடுத்த பசங்கள்லாம் வீட்டில் வந்து இன்னும் கூட உரட்ட விட்டு தூங்கிக்கிட்டு இருக்க நேரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களே தூங்குது, டாபப்பட்டை கிட்ட பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு நாளாவது நல்லா 10 மணி வரைக்கும் நல்லா தூங்குவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸும் வந்து தூங்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மக்களே விடிஞ்சிருச்சு அதிகாலை 9 மணி ஆக போகுது அப்படின்னு சொன்னால் தான் எந்திரி பார்க்க போல இருக்குது லீவ் நாட்கள் எல்லாம். எனிஹவ், விடுமுறை அப்படிங்கிறது வந்து குடும்பத்தோடு அப்படியே குதூகலமாக கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். அன்றைக்கும் வந்து தூங்கிக்கிட்டு இல்லை அங்கிட்டு இப்படி இப்படி கோபமாக இருந்துக்கிட்டு ஏதாவது அந்த கைபேசிகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு நோடிக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் கலகலப்பாக சிரித்து பேசி கொண்டாட்டமாக இருந்தீங்கன்னு வச்சிங்களா, சூப்பராக இருக்கும்ல. ஏஸ்மக்களை நிகழ்ச்சி நிறைவு பாடலாக வேதாளம் படத்திலிருந்து ஆளுமா டோல்லுமா வர காத்துக்கிட்டு இருக்குமா. இந்த பாடலுக்கு இசையமைப்பு அனிருத் ரவிச்சந்திரன் அண்ட் வரிகள் கொடுத்துருக்கிறாரு பாருங்கள், ரகரகமான வரிகள். ஜி

ஓகேஷ் அவரோட வரிகள் தான். அண்ட் அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் பாட்ஷா இணைந்து பாடியிருக்கிற இந்த பாடல் இதோ உங்களோட. எஸ் இந்த பாடலோட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. மீண்டும் 10:02 நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் இணைய காத்துட்ருக்கேன். தொடர்ந்து கிளங்கு ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சமதுளு.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பசுமை கப்பல் போக்குவரத்தில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் GSLV-F17 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. செயற்கைக்கோள் வெற்றிகரமாக அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவை சேர்ந்த விமான எஞ்சின் உற்பத்தி செய்யும் நிறுவனம் 3 நவீன ரக விமான எஞ்சின்களை இந்துஸ்தான் விமான தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது. நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரு திரௌபதி முர்மு, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றம் ஏற்பாடு செய்துள்ள பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைமை நீதிபதிகள் மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1259 அதிகரித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று ஆட்சியர் திரு மோகனசுந்தரம் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செண்பகத்தோப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தொடர்ந்து 3வது நாளாக வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 8 மணி நிலவரப்படி 92.16 அடியாக உள்ளது. தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 3 சக்கர வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதியில் முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

எஸ் மக்களே, நேரம் 9:04 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101 பொன்னில் நாங்கள் ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுது போல தாங்க நிறைய ஃப்ரெஷ்ஷான சாங்ஸு, நல்ல ஃபாஸ்ட் பீட்டான சாங்ஸ்லாம் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டுக்கிட்டு நீங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் எல்லோரும் ரொம்ப எந்துவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேறு கிருஷ்ண ஜெயந்தி வேறு, எல்லோரும் பரபரப்பாக வீட்டில் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருப்பீங்க. சில பேர் இன்றைக்கி லீவு தானே, பொறுமையாக எந்த பொறுமையாக கிளம்பும் அப்படின்னு நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருப்பீங்க தெரியும். ஸோ நீங்கள் என்ன வேலை எப்படி பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்காகவே என்டர்டெயின்மெண்ட்டோட நிறைய நல்ல பாடல்கள் வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து

எஸ்பிபி யோகிபியுடைய குரல்ல கண்ணதாசன் வரிகள்ல ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைப்புல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூளு.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
2: புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
1: எஃப்எம் ரெயின்போ,
2: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
1: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.
3: Rainbow Rap.

9:11 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ ராப். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்பின் ராஜேந்திரன். எஸ், பொல்லாதவன் திரைப்படத்திலேருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டும் காலை ஜப்பானில் காஃபி அப்படின்னு பயங்கரமாக அவர் என்ஜாய் பண்ணிட்டாரு. ஸோ நமக்கு காலையில் ஜப்பானில் கிடைக்குதோ இல்லை எங்கே கிடைக்குதோ, நம்ம ஊரில் நம்ம வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு டீ, குறைஞ்சபட்சம் ஒரு காஃபி, இல்லைன்னா ஒரு சுடுதண்ணியாவது யாரா வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம நாமளே அடுப்படி போய் நாமளே டீ காஃபி தண்ணி எதாக இருந்தாலும் வச்சு குடிக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா, நல்ல மழையோட சில்லுனு ப்ரீசிங்கோட ரொம்ப அழகான ஒரு கிளைமேட்ல இருக்கும். ஸோ இதை நம்ம ரசிக்கிற மாதிரியே ஒரு அழகான பாடல் வந்துகிட்டு இருக்கு. பையா திரைப்படத்திலிருந்து ராகுல் நம்பியார் சைந்தவியுடைய குரல்ல, நான் முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் வந்துட்டு இருக்கு. கேட்டேனே தருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே துளு.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை.

நேரம் 9:20. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேர்களே, நேரம் 9:21 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போல ரெயின்போ ரேப் நிகழ்ச்சி. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது, அண்ட் லீவ் வேறு, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அது கூடயே நம்ம நிறைய நல்ல ஃபன்னான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒளிபரப்பாகக்கூடிய சாங் என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுப்பேட்டை திரைப்படத்திலிருந்து நான் முத்துக்குமாருடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் மற்றும் குழுவினர் எல்லாரும் பாடின ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே துளு.

வரியா வரியா வரியா.

எஸ் சூரனை போற்று திரைப்படத்துல இருந்து காட்டு பயலே அப்படின்னு தீ குரல்ல ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைப்புல ஒரு அழகான பாடல் கேட்டு வந்த நேரம் 9:31. ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் எந்த திரைப்படத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணன் திரைப்படத்துலேருந்து ஒரு நல்ல வைபான சாங் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பாட்டை யார் பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரியம்மாள் மற்றும் சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்காங்க. மாரி செல்வராஜ் இசையமைப்பில், சந்தோஷ் நாராயணன் இசையமைப்புலேயும் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்தீர்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ரெயின்போ ரேப்.

சத்தையும் கண்டது.

நேரம் 9:37 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ ராப். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் உங்களோட நினைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்திருக்கோம், கண்டா வர சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அடுத்ததான் நம்ம ஒரு நல்ல வெஸ்டர்ன் மியூசிக்கில் ரொம்ப வைபான ஒரு சாங் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஸோ என்ன படத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நீ முடிவும் நீ அப்படின்ற திரைப்படத்துலேருந்து சிஸ் ஸ்ரீராமுடைய குரலில் தாமரையுடைய வரிகளில் தர்புகாஷவாவுடைய இசையமைப்புல வந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு பயங்கரமான ஒரு லவ் சாங் சொல்லலாம் இந்த சாங்கை கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூளு.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

எஸ் மக்களே, பீஸ்ட் திரைப்படத்துல இருந்து சிவகார்த்திகனுடைய வரிகள்ல அனிருத்துடைய இசையமைப்புல அனிருத்தே பாடின ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 9:48. ஸோ ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியில் பயங்கரமான பாட்டெலாம் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகமே தந்திரம் திரைப்படத்துலேருந்து தனுஷ் சந்தோஷ் நாராயணன் தீயுடைய குரலில் விவேக் வரைகிற சந்தோஷ் நாராயணோட இசையமைப்பிலே வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

Rainbow Rap. Rainbow Rap.

53 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ ராப். எனக்கு ராஜாவா தான் வாழறேன் அப்படின்னு எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் பெரும்பாலும் நம்ம வந்து நமக்கு ராஜாவா தான் இருப்போம் இல்லையா? ஸோ என்ன நடந்தாலும், என் வாழ்க்கையில் என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும், ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு போகிறது தான் நமக்கு நல்லது, நம்மளுடைய மனநிலைக்கு அதுதான் நல்லது. இதே மனநிலையோட நம்மளுடைய அடுத்த பாடல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான் திரைப்படத்திலிருந்து அனிருத்துடைய வரிகள், சாரி அனிருத்துடைய இசையமைப்பில் அனிருத்தே பாடியிருக்காரு, ரோகேஷோட வரிகளில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே துளு.

57 நிமிஷம் ஆயிட்டு. ஸோ நம்மளுடைய ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலா ஒலிக்கேற்பது காத்து வாங்கல ரெண்டு காதல் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பாட்டை அனிருத் மற்றும் குழுவினர் பாடியிருக்காங்க. விக்னேஷ் சிவனுடைய இசையமைப்புல, சாரி விக்னேஷ் சிவனுடைய வரிகள்ல அனிருத்தோட இசையமைப்புல வந்துட்டு இருக்கு. ஸோ இதோட நான் கிளம்புறேன். மறுபடியும் நாங்கள் 10:02 நானும் சங்கரும் வந்து உங்களை சந்திக்கிறோம். அண்ட் அண்டில் தன் திஸ் இஸ் சைனிங் அவுட் ஃப்ரம் ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன் ஃப்ரம் ரெயின்போ ராப்.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பசுமை கப்பல் போக்குவரத்தில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை உருவெடுக்கத்தை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் தெரிவித்துள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் GSLV F

17 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. செயற்கைக்கோள் வெற்றிகரமாக அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவை சேர்ந்த விமான எஞ்சின் உற்பத்தி செய்யும் நிறுவனம் 3 நவீன ரக விமான எஞ்சின்களை இந்துஸ்தான் விமான தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது. நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றம் ஏற்பாடு செய்துள்ள பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைமை நீதிபதிகள் மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1259 அதிகரித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று ஆட்சியர் திரு மோகனசுந்தரம் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செண்பகத்தோப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தொடர்ந்து 3வது நாளாக வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 8 நிலவரப்படி 92.16 உள்ளது. தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதியில் முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
1: புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
0: எஃப்எம் ரெயின்போ,
1: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
0: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.
2: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான இனிய காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 10:04 ஆயிட்டு இருக்கு. சென்னை 101.4 இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. எஸ், மீண்டும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும் எஸ் டெல்பின். டெல்பின் மறுபடியும் சொல்லுங்க, எக்கோ ஒரு மாதிரி இருக்கு. சூப்பர் ரைட்டுங்க. ஒரு மணி நேரம் என்ன பண்ண போறோம், கண்டுபிடி கண்டுபிடி கபடி கபடி கபடி ஆட போறோம். ஒரு வார்த்தையுடைய முன்பின் எழுத்துக்களை மட்டும் சொல்லுவோம், நடுவில் இருக்கிற எழுத்துக்கள் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த வார்த்தை என்ன அப்படிங்கறத உங்க வாயால சொல்ல போறீங்க. நீங்களும் ரெடியா? சூப்பருங்க, சூப்பருங்க. நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2986003038 மற்றும் ஒரு எண் 2952055544. முதல் நேர் நம்ம கலந்துருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிறது? இதமான இசையை கொடுத்துட்டாங்களே. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிறது?
3: காலை வணக்கம் சங்கன் பிரியன் சார், டான்சிங் மேம்.
2: வணக்கம். வெளியில வந்துருச்சுங்க, இப்ப வந்துருச்சுங்க. மெய்யெழுத்து குறில் இல்ல, மெய்ய

0: முன்னேற்றம் வருது, அது
1: முன்னேற்றம்கான மூல தொடங்கி இம்ல முடியுது. அந்த வார்த்தை என்ன?
0: முகாந்திரமா?
1: இல்லைங்க, நடுவுல வந்து மூன்று எழுத்துக்கள் இருக்கு. நடுவுல இந்த மூன்று எழுத்துக்கள் அந்த வார்த்தை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே,
0: குறிப்பு சொல்லுங்க.
1: குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்றது, காலை மாலை வாட்ச் டைம் இதோட சேர்த்தீங்கன்னா சொல்லிடலாம்.
0: முகம் கழுவுதலா? காலை
1: காலை மாலை நேரம் பகல் அது இது இது எல்லாத்தையோட சேர்த்து நீங்க கண்டுபிடிக்கலாம்.
0: காலை
1: நேரம் இதோட சேர்த்து தொடர்புடைய ஒன்றுதான். டெல்ஃபின், நீங்க ஏதாவது ஐடியா?
2: கண்டிப்பா இல்லங்க, நான் வேற உலகத்துல இருக்கிறேன்.
1: இல்ல, கரெக்டான உலகத்துல தான் வந்துட்டீங்க.
0: கால நேரம்
1: கண்டுபிடிக்க முடியலையா?
0: இல்லமா, இல்ல சார், அடுத்த நேரம் கொடுத்துடலாம்.
1: ஓகே, நன்றி நன்றி. ஒரே ரெக்வஸ்ட் தான், மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், பிரபலம் கேட்டுக்கிட்டு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு நேயருக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தான், மற்ற நேயர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக தான். ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்க பேசுங்க ப்ளீஸ்.
2: ஓகே, ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் யாரு?
1: வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? முரளி ஐயா, மிக்க
2: ரெடியா இருக்கீங்களா?
3: சொல்லுங்க சார்.
1: அந்த வார்த்தை என்ன? மூல தொடங்கி இம்மில முடிகிற அந்த வார்த்தை என்ன? நடுவில் மூன்று எழுத்துக்கள் இருக்கு. காலம் நேரம் பருவம் இதோட சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். மூல தொடங்கி இம்முல முடியுது, காலம் நேரம் இதெல்லாம் சேர்த்து சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆமா,
3: முகூர்த்தம்.
1: முகூர்த்தமா? கரெக்ட் தான், ஆனா அது இல்லையே.
2: நான் கண்டுபிடிச்சிட்டேன் நினைக்கிறேன்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா டெல்ஃபின்? என்ன கண்டுபிடிச்சீங்க? ஒண்ணு புரியல.
2: நல்ல
1: முயற்சிங்க, ட்ரை பண்ணுவோம். ஓகே ஓகே.

0: ஓகே, அடுத்த நேரத்தில் பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
1: வணக்கம் குயில் கோபி.
0: கோபி ஐயா, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. அந்த வார்த்தை என்ன கண்டுபிடிச்சிங்களா? மூளை தொடங்கி பண்ண முடியல அந்த வார்த்தை. என்னங்கய்யா
1: முதல்ல கேட்டீங்களா? ஊயும் ஒரு உதாரணம்.
0: ஆ இல்லைங்கய்யா, மூ மூளை தொடங்குது.
1: ஊயும் ஒரு உதாரணம்.
0: என்ன
2: உதாரணம்? மூளை தொடங்கி மூ மாமி மூமி மயிரையா அந்த
1: வாய்ப்பேட்ட
0: மூளை தொடங்குதுங்க ஐயா முதல். அதுக்கு வர
1: முடிய உதாரணம்
0: தானே. நன்றிங்க ஐயா. ஐயாக்கு நம்ம சொல்லி என்னால முடியல. நம்ம மூளை தொடங்குதுன்னு சொல்றேன், அவர் ஊளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த நேரிட்ட பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? ஆஹா,
2: கொஞ்சம் ரேடியோ வால்யூம் குறைச்சிட்டு பேசலாமே.
0: எஸ், அடுத்த நேரிட்ட பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: காலை வணக்கம் சங்கர் சார் அண்ட் டெல்ஃபின் மேடம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து?
3: ராயப்பேட்டை வெங்கட்.
0: ராயப்பேட்டை வெங்கடையா, நீங்க சொல்லுங்க. முக்காலத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாம திணறிட்டாய்க்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் நினைக்கிறேன். மக்களை ரொம்ப ஈஸியான தமிழ் வார்த்தைகள் தான், ரொம்ப எளிமையான தமிழ் வார்த்தைகள் தான், நம்ம புழக்கத்துல இருக்கிற வார்த்தைகள் தான். சில வார்த்தைகள் வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துறது இல்லை, அதனாலதான் நமக்கு நினைவுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறோம். அந்த வார்த்தைகளை வந்து நம்ம பழக்கத்துல கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த வார்த்தை விளையாட்டு, தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் சென்னையோட கோட் நம்பர் 044 டைப் பண்ணி 298603829525554 இந்த இரண்டு எண்களின் வழியாக பேசலாம். தற்போது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: மீண்டும் வந்தாச்சு அடுத்த கேள்விக்கான ஒரு தேடல். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
1: இருவருக்கும்
0: வணக்கம்.
2: நான்
1: மாவட்டம்
0: கட்பாடியிலிருந்து கடைசி எழுத்து இம்மு, மா மேல புள்ளி. உலகமே இதுலதான் மூழ்கி கிடக்குது. இதை விட க்ளூ, சிறந்த க்ளூ வந்து கொடுக்க முடியாது.
2: கடைசி
0: எழுத்து இம்மு, உலகமே இதுல தான் மூழ்கி கிடக்குது. சின்ன குழந்தைங்க எல்லாம் இதுல விடாதீங்க, அவங்களோட படிப்பு கெட்டு போயிடும், கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னு நிறைய சொல்றாங்க. நாம கூட அதிகமா இதுக்குள்ள மூழ்கி கிடக்கூடாது. என்ன தமிழ் வார்த்தை தானே தேடி
1: கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்களா
2: நினைச்சேன்.
1: வராது.
0: ஓகே, நல்ல முயற்சி சந்திரசேகர், வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. மக்கள், இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியுதுன்னா, ஏற்கனவே பல வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த எண்களுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். இப்போதைக்கு உங்களுக்காக கும்கி திரைப்படத்தில் செம்மையான ஒரு பாடல், யுகபாரதி வரிகள்ல டி இமானோட இசையமைப்புல மகிழினி மணிமாறன் குரல்ல இந்த பாடல் உங்களுக்காக. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே தூளே.

0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாரங்கிறது என்னங்கம்மா எங்க இருந்து பேசுறீங்க? பெரும்பாக்கம் வனஜா. ஆமா சரியா கேட்க மாட்டேங்குது, அதனாலதான். ரைட் வனஜாமா, எல்லா நேரமும் இன்னைக்கு கவனமா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி தான் பேசணும் ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு, கரெக்ட்டுங்களா? உங்களுக்கான அந்த வார்த்தை வந்து இன்னும் பதில் யாருமே சொல்லல. சால தொடங்குது, சூப்பருங்க, பட்டை கழிப்பீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. இந்த உலகமே இதுக்குள்ளதான் மூழ்கி இருக்குன்னு தெளிவா சொன்னோம், ஆனாலும் வந்து கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. சந்திரசேகரால அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
1: எடுத்துட்டாரு,
2: யார் எங்க இருந்து சொல்லுங்க.
1: ரஜிபாலாஜி பேசுறேன், ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம், விளையாட ரெடியா இருக்கீங்களா?
0: ஓகே, உங்களுக்கான அந்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் எழுத்து தூ, குரில் தூ, துடைப்பம் அதுக்கு வரக்கூடிய தூ. கடைசி எழுத்து இல்லு, சொல்லுக்கு வரக்கூடிய இல்லு. எல்லாருக்குள்ளயும் இருக்கணும், இருக்க வேண்டிய அவசியமான ஒன்று, நல்ல கம்பீரமான
1: ஒன்று.
0: துள்ளல், இது கூட நல்லதா இருக்கு. நடுவில் மூன்று எழுத்துக்கள் போடுங்க.
2: தவறு இல்ல, நானும் அதுதான் யோசிச்சேன்.
0: துயரலா, அப்படி ஒன்று இருக்கிறதோ. பச்சை குழந்தைய வந்து இப்படி ஏமாத்த கூடாது. என்ன ஊட்டி வளப்பாங்க? சமுத்திரமா? ஓ, அது கண்டுபிடிச்சிட்டாங்களே, அது வந்து சமூக வலைத்தளம்.
2: ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லணும்.
0: ஹலோ ஹலோ, போயிட்டாங்களோ, அடுத்த நேரம் கிட்ட பேசுவோம்.
2: சொன்னாதானே கண்டுபிடிப்பீங்க, நான் சொல்லவே மாட்டேன் அப்படினு போயிட்டாங்க.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாரங்கிறது?
3: ஹலோ
0: ஹலோ,
3: ஐயா வணக்கம்ங்க.
0: வணக்கம்ங்க.
2: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: இது நாடத்துக்கு வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
3: இது துள்ளல், துள்ளல் சொல்லங்களா? துள்ளல்,
0: துள்ளல் மாதிரியான கம்பீரமான இன்னொரு வார்த்தைங்க ஐயா. ஆனா நடுவுல மூன்று எழுத்துக்கள்.
2: ஆனா அதுக்கு முன்னாடி உங்க பேர் சொல்லிட்டீங்க.
0: ஆமா,
3: நான் இது சொல்லலாம் பார்த்தா துள்ளல்.
0: அதே மாதிரி தான், அதுக்கு இனமான ஒரு வார்த்தை. இல்ல
2: இருங்க, அவர் இன்னும் பேரே சொல்லலங்க, பேரு ஊரு எதுமே சொல்லாம துள்ளல்லே இருக்காரு.
3: நான் வந்து கல்யாணத்துல புற்றுவரங்க பேசுறேன்.
0: ஓகேங்கய்யா, ஓகேங்க.
3: துள்ளுவதோ
0: இளமையா? துள்ளல் இல்லைங்கய்யா, அதுக்கு இனமான மற்றொரு வார்த்தைங்கய்யா.
3: சரி சரி, ஓகே, நன்றிங்க.
0: நன்றிங்க, நன்றிங்கய்யா. நேர்களை, புதிய நேயர்கள் யாராவது இந்த கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. அதற்கான அழைப்பு எண்கள் சென்னையோட கோட் நம்பர் 044 டைப் பண்ணி 298603 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கோ, அல்லது 295205544 இந்த எண்ணுக்கோ நீங்கள் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
4: வணக்கம் சார். வணக்கங்க.
0: வணக்கங்க.
2: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: துணிச்சல் சார்.

0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்க இருந்து? சங்கருக்கு வரக்கூடிய ச, கடைசி எழுத்து இம்மு, மா மேல புள்ளி. ஆமா, கடைசி எழுத்து இம்முங்க ஐயா. இம்மு இம்மு, மா மேல புள்ளி. ஆமா, இம்மு. நடுவுல மூன்று எழுத்து இருக்கு, ஆனா சங்கம் கிடையாதுங்க ஐயா. சங்கமமும் கிடையாதுங்க ஐயா. நான் சொல்றேன், க்ளூ வந்து குடுக்குறேன். ஐயோ இருங்க ஐயா,
1: நீங்க சொல்றது நீங்க கேளுங்கன்றாரு.
0: நான் சொல்றதுல ஒண்ணு எடுத்துக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயா இருங்க ஐயா, க்ளூ நான் சொல்றேன் இருங்க. அதாவது வண்டிகள்ல இருக்கக்கூடியது மனுஷன் முதன் முதல்ல கண்டுபிடிச்சது, இதுக்கப்புறம் தான் அப்படியே வந்து பொருளாதாரத்துல இருந்து எல்லாத்துலயும் வளர்ச்சி பெற்றோம். நம்ம கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்துச்சு. ஹலோ,
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ
0: இவ்வளவு நேரம் நீங்க பேசிக்கிட்டா இருந்தீங்க அப்படின்னு ஐயா கேக்குறாரு.
1: இல்ல, சால ஆரம்பிச்சு இம்ல முறைய முடியக்கூடிய வார்த்தை அதான் அந்த குழு.
0: ஐயா நல்ல முயற்சிங்க, நன்றிங்கய்யா. மன்னிக்கணும் ஐயா, ஏதோ குழு குடுக்கறேன்னு சொல்லி நான் அரை மணி நேரமா குழு குடுத்திருந்தேன் ஐயா. வண்டிகள் இருக்கக்கூடியது முதல் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சது, இந்த கண்டுபிடிக்கு பிறகு நிறைய வாழ்க்கை ஓட்டம் வந்து வேகமாச்சு.
1: என்ன இருக்கும்?
0: நான் ஆரன் வச்சிருக்கேன், ஷீட்டுக்கு சிவப்பு கலர் கவர் போட்டிருக்கேன் அப்படிங்கிற
2: சத்தம் சத்தம்
0: சத்தம் வச்சிருக்கீங்க நீங்க.
1: சைக்கிள் எல்லாம் சத்தம் வராதுங்க பெருசா. நன்றி நன்றி நன்றி,
0: நல்லா பேசிக்க. மக்களை நீங்க ஏன் வந்து டைவெர்ட் ஆகுறீங்க? நாங்க தான் டைவெர்ட் பண்ணுவோம், அதுக்காக நீங்க பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆக கூடாது. ரொம்ப எளிமையான பதில் தான் இது. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது? நன்றி. பாரு டெல்ஃபின், எவ்வளவு அழகா எளிமையா வந்து வண்டியில இருக்கக்கூடியது இதை முதல் முதல்ல கண்டுபிடிச்சது, வாழ்க்கை ஓட்டம் அப்பதான் கொஞ்சம் வேகமாச்சு அப்படின்னா நம்ம சொல்றோம்.
1: நீங்க வண்டியில இருக்குதுன்னு சொன்ன உடனே தெரிஞ்சிருச்சு அது சக்கரம்.
0: ரைட்டுங்க, ரைட். சூப்பர் மக்கள், அடுத்த கேள்வி கேட்டுருவோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
2: ஹலோ ஹலோ, வணக்கம். அஜய் வெங்கடேஸ்வரன் சார் பேசுறேன்.
0: எங்க இருந்துங்க ஐயா?
2: இங்க சார், பூர்ணவள்ளி பக்கத்துல, டிஎம் காலேஜ்.
0: ஓகே ஓகே, வெங்கடேஸ்வரனா? முதல் எழுத்து பூ, குறில் பூ. கடைசி எழுத்து ரு. ஓகேங்களா? ஆமா, சோருக்கு வரக்கூடிய ரு. பூல தொடங்கி ரூல முடியுது, ரொம்ப வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. இவரை நம்ம விரும்ப மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வேகத்துல அடிப்பாப்புல நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆளு. இவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாருன்னா நம்ம வந்து உஷாரா வீட்டுக்குள்ளவே இருக்கணும். பூ, பூ, புன்னகைக்கு வரக்கூடிய பூ. டெல்ஃபின் நீங்க என்ன, நீங்க ஆழ்ந்த சிந்தனைக்கு
1: போயிட்டீங்க.
0: பூங்காற்று, பூங்காத்தே பூங்கா, அது கிடையாது.
1: பூங்காத்து வந்தா நாம எங்க பயப்பட போறோம்? நாம ஓடி ஒளிய போறோம் சொல்லுங்க.
0: அது அப்படியே சூப்பரா புடிச்சுக்கோ.
2: புயல்,
0: புயல் மட்டுமா? ரூல முடியுதே, நடுவுல மட்டுமே ஐந்து

0: கண்டுபிடிச்சிடலாம்.
1: தொடர்ந்து 101.4
2: இங்க எல்லாமே தூளு.

நேரம் 10:30. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ஏறு அதுக்கு வரக்கூடிய அந்த ரூல முடியுது. நடுவுல நான்கு எழுத்துக்கள் இருக்கு.
1: புயல் காற்று.
0: புயல் காற்று.
2: தாங்க அவ்வளவு தாங்க சிறப்பா சொல்லிட்டீங்க.
0: சூப்பர் தினேஷ், வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க
0: நன்றிங்க. அழகா சொல்லி முடிச்சிட்டாரு. அவரு பூங்காற்றையும் சொன்னாரு, புயலையும் சொன்னாரு, சேர்த்து வச்சு சொல்லுங்க.
2: காற்றுன்றதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு.
0: அடுத்த நேர்கிட்ட அடுத்த கேள்வி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது.
3: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வேலூர் மாவட்டம் தொழுகேட் வட்டத்தில் இருந்து பேர் ரசூல் பேசுறேன்.
0: சூப்பர், மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. உங்களுக்கான வார்த்தை கேக்குறீங்களா?
3: கேளுங்க. நானுமா.
0: முதல் எழுத்து நெடில் ஊ. கடைசி எழுத்து டு. டாடா டில வரக்கூடிய குரில் டு. ஓகே. ஆமா டு.
3: ஓகே ஓகே.
0: நடுவுல ரெண்டே ரெண்டு எழுதுதான். சூப்பரா இருக்கும். நகரங்களை தாண்டி அப்படி இயற்கை எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு போனோம்னா இந்த பேரை சொல்லுவாங்க. பொதுவான பெயர் இது. விவசாயம், இயற்கை, அப்படி இப்படின்னு எல்லாம் சேர்ந்த இடம். வயல்வெளி, அருவி, ஆறு, குளம், குட்டை, ஏரி, நகரங்களை கடந்து அப்படி போனீங்கன்னா அந்த பக்கமா. பொதுவான பெயர் இதுதான். என்ன சொல்றீங்க? ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா. அந்த பாட்டு மட்டும் நல்லா கேக்குது எனக்கு.
4: மறுபடி
0: அந்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன வார்த்தை கேட்டேன்னு எனக்கே மறந்து போச்சு. ஊல தொடங்குது.
4: ஊர், ஊர் வர ஊர்.
0: ஆமா, அந்த ஊல தொடங்கி டூல முடியுது.
4: ஓகே.
0: ஆமா, நகரங்கள் பக்கம் வராம அப்படி இயற்கை எழில் கொஞ்சுகிற இடங்களுக்கு பேரு. பொதுவான பெயர் இது. நடுவுல ரெண்டே ரெண்டு எழுத்துதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே சொன்னீங்க
2: ஊர்.
0: ஊரு விட்டு ஊரு வந்து. அப்படியா?
4: இருவருக்கும் வாழ்த்துக்கள்னு சொன்னேன்.
0: அதுல எதுவும் வராது. அதுக்கப்புறம் தான் சொன்னீங்க நீங்க. நான் அந்த வார்த்தைய இதுதான் அப்படின்னு சொல்லும் போது நீங்க
4: சொன்னீங்க.
0: இப்ப நீங்க பதில யோசிக்கிறதா, முன்னாடி என்ன சொன்ன அப்படின்றது யோசிக்கிறதா?
2: கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். ஊரு மாதிரி
4: வருமா?
0: அங்கதான் அங்கதான் அங்கதான் அதேதான். பொதுவான பெயர் இது. என்ன ஒரு தெய்வீக சிரிப்பு. ஊர் நாடு என்பது சரியான பதில். அப்படியே போட்டு கோழி அமுக்குற மாதிரி அமுக்குங்க. சரியான பதில். ஆமா. இந்த நிகழ்ச்சி வந்து அருமையா பட்டை கிளப்பி போயிட்டு இருக்கு. நேயர்களும் கூட ரொம்ப கவனத்தோட வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் நமக்கு வாய்ப்பு சொல்லிருக்காங்க அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்களை செடிக்கிட்டு இருக்க புது நேயர்களும் வந்துகிட்டு இருக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல் செம்மையான ஒரு பாடல். குருவி குடிஞ்ச கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா. அழகி திரைப்படத்துல இருந்து பட்டை கிளப்புற பாட்டு. இளையராஜாவோட இசையமைப்புல பழனி பாரதி வரிகள்ல புஷ்பவனம் குப்புசாமியோட குரல்ல இந்த பாடல். தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேர்களை நேரம் சரியாக 10:31 தொடுகிற வேலையில் கேட்டுருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
1: டெல்ஃபின் ராஜேந்திரன்
0: பேசிக்கிட்டு இருக்கோம். கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கோம், பதில்களை நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
2: தினேஷ் குமார் சென்னை.
0: சென்னையில இருந்து தினேஷ் குமார். சூப்பர் தினேஷ் குமார்.
1: என்ன வார்த்தை?
0: மறுவாட்டி சொல்றேன், புன்னகைக்கு வரக்கூடிய பூல தொடங்குற ஒரு வார்த்தை, கடைசி எழுத்து ரூ, சோறு.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: எஸ் நேரம் 10:40 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெட் செட் கோ நிகழ்ச்சி. கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுடன் நினைந்திருப்பது சங்கர் மற்றும் டெல்ஃபின்.
1: புரிஞ்சிருச்சு டெல்ஃபின், ரைட். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, செம்மையான பதில் நான் சொல்ல போறேன், நேர்களும் சொல்ல போறாங்க.
0: சரி ஓகே, அடுத்த நேர் யார் எங்க இருந்து கேட்டுறோம்.
1: எஸ் வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
2: வணக்கம
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: உங்களுடைய
0: முதல் எழுத்து வந்து குறில் வருது இல்லையா, அந்த சு. கடைசி எழுத்து இம்மு. ஆமா, இது வந்து நம்ம வீடுகள்ல

0: எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வீடுகள், கல்லூரிகள், பள்ளிகள், அலுவலகங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கும். இது ஒரு பொருள்.
1: எளிமையான
0: ஒரு வார்த்தை தான். சரி, அடுத்து நீங்க
2: சொல்லுமா? ஒரு மூணு
1: வார்த்தையும் சொல்லுங்க. ஒரு வார்த்தை பத்தாதா உங்களுக்கு?
0: எத்தனை வார்த்தையா
1: பத்மாவதி அம்மா? இவங்க கேக்குற கேள்வி ரொம்ப லெந்தா இருக்கு. நம்ம ஊருக்கு போயிட்டு நாளைக்கு வருவோம்.
2: நாளைக்கு தான் நான் வரணும் உங்ககிட்ட.
0: சரி சரி, உங்களுக்காக எளிமையா ஒரு வார்த்தை சரியா?
3: முதல் எழுத்து குறில் சு சாசி சுசையில
0: வரக்கூடிய சு.
1: ஒரு நாளெல்லாம் யார பாக்கிறோமோ இல்லையோ, இந்த தம்பி அடிக்கடி பாத்துக்கிட்டே இருப்போம்.
0: ஆபீஸ்ல இருந்துச்சுனா எப்படா கிளம்புவோன்ட்டு இவரை தான் பாப்போம்.
1: யாருங்க ஐயா? ஐயா உங்களுக்கு இன்னுமா தோணல அவரை? அவர் யாருன்னு? கடிகாரம். அவர் எங்க இருப்பாரு? அவரு வானத்துல இருப்பாரா, பூமியில இருப்பாரா, எங்க இருப்பாரு? சேர்த்து சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க ஐயா.
2: வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? சிறப்பா பலமா இருக்கோம். நாங்க
1: ரொம்ப பொறுப்புமிக்க ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்க போறோம்.
2: ஆமா, சுவர் கடிகாரம் சொல்லிட்டாங்களா?
1: சொல்லிட்டாங்களே, உங்களுக்கு தெரியுமா? சூப்பர்.
2: நான் லைன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்.
1: ரைட்டிங்க பிரமிளமா. கூல தொடங்குது குரில் கு.
2: நெடில் குரில்.
1: ஆமா, ஓகே. கடைசில குரில் வீல முடியுது. வி விருப்பம், அதுக்கு வரக்கூடிய வீல முடியுது. ஆமா, ஒவ்வொரு வீட்லயும் இருப்பாங்க. அவங்க தான் அந்த குடும்பத்தை பாத்துக்குவாங்க. அவங்க தான் அந்த குடும்பத்தை
2: தலைவி.
0: அவ்வளவு தாங்க, கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: குடும்ப தலைவி. ஆமாங்க, ரொம்ப காலமா வந்து குடும்ப தலைவர், குடும்ப தலைவர் அப்படியே இருந்துச்சு, ஒரு பக்கமாவே இருந்துச்சு. இப்பதாங்க வந்து குடும்ப தலைவின்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்குது. சூப்பருங்க. அடுத்த இடையர்கிட்ட பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
4: வணக்கம், சிவகுமார்.
1: சிவகுமார் ஐயா
4: சொல்லுங்க ஐயா. எப்படிங்க ஐயா இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கேன் ஐயா. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் சார். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. மற்றும் எங்க தங்கச்சி அவங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சூப்பருங்க ஐயா. ரைட்டுங்க ஐயா, உங்களுக்கு உங்களுக்கான வார்த்தை கேக்குதுங்களா? கேக்குதுங்க. நடுவுல மூன்று எழுத்துக்கள் இருக்கு. வரவேற்கும் வக்கீல் வண்டு முருகன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஐயா மூன்று எழுத்துக்கள் ஐயா. ரொம்ப தூரமா, ரொம்ப இங்க இருந்தா அங்க போறதுக்குள்ள ஃபுல்லா மக்கள் அப்படியே எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை அலை கடல் என்ன அப்படின்னு கடல் என்ன திரண்டு வந்து அப்படிங்கிற மாதிரி எல்்லாத்துக்குமே
1: பயன்படுத்தும் பொதுவான பெயர் தான் இது. வாழ தொடங்கி

0: கால முடியுது. அந்த போற ஏரியா ரோடு வழி அந்த பக்கம் அப்படி நினைச்சு பாத்தீங்கன்னா
1: கண்டுபிடிச்சிடலாம்.
0: அதுக்குதான் இந்த வார்த்தை சொல்ல போறது. நானு இப்ப சொல்ல வச்சுட்டு டெல்பி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்து என்னங்கய்யா உங்களுக்கு தெரியவில்லையா?
2: ஐயா மூணு எழுத்தையா இடையில
1: பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் தான் இது.
0: ஆமா
2: அப்படிங்களா?
0: கொஞ்சம்
2: கஷ்டமா இருக்கு போல இருக்கு.
0: கஷ்டமெல்லாம் இல்ல இல்லைங்கய்யா, நீங்க இஷ்டப்பட்டு சொல்லலாம். நல்ல முயற்சிங்க, நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. முதல்ல இந்த கேள்வி ரொம்ப நேரமா எடுத்துக்கிட்டு இருக்கு நினைக்கிறேன். ஐயா வந்து ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்காரு நாம என்ன பட போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரான ஒரு பாடல் பூ படத்துல இருந்து சிவகாசி ரதியே அந்த படம் தான் கேட்க போறீங்க. எஸ் தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4
1: இங்க எல்லாமே தூளு.

0: ஆல் ரைட் நேர்களை, நேரம் சரியாக 10:51 ஆயாச்சுங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் சில நேர்களுக்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
1: வணக்கம் சார்.
2: வழி நெடுக்க.

0: ஏழுக்கினர் தேவா பேசுறேன்.
1: மிக்க மகிழ்ச்சிங்க, வாழ்த்துக்கள்.
2: சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் ஆறுங்கிறது. வணக்கம், இணைப்புக்குள்ள இருக்கிறீங்க, யார் எங்கிறது?
3: ஹலோ வணக்கம், சரஸ்வதி பேசுறேன்.
2: சரஸ்வதி மேம், எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருச்சியிலிருந்து.
2: உங்களுக்கான வார்த்தை சொல்ல ரெடியா இருக்கீங்களா?
1: சொல்லட்டுங்களா? முதல் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பா, குறில்பா.
3: குறில்பா, ஓகே.
1: கடைசி எழுத்து ழை, ழகரம் இருக்குல்ல அதோட ழை.
3: ஓகே, வாழை
1: நடுவுல. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்டா புடிச்சிட்டீங்க. நடுவுல வந்து மூன்று எழுத்துகள்.
2: வணக்கம்
1: ரெயின்போ எஃப்எம் இருக்குது.
4: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: பாபு ஐயா, சூப்பருங்க ஐயா. எங்கிருந்தோ எட்டு திசையில இருந்து வரீங்க, சூப்பருங்க ஐயா. ஐயா உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுங்களா? உங்களுக்கான வார்த்தையின் முதல் எழுத்து குறில் ப.
4: குறில் ப.
1: ஆமா, ப ப ரெண்டும் ஒண்ணுதான். கடைசி எழுத்து இம்மு, மா மேல புள்ளி. நடுவுல மூன்று எழுத்துக்கள் இருக்கு. எங்கேயா இருந்தாலும் தைரியமா துணிச்சலா இருக்கணும், ஆனா இப்படி இருக்க கூடாது அப்படின்ற அந்த அப்படி அந்த வார்த்தை. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? வணக்கம் அம்மா.
5: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன் சார்.
1: சூப்பர் அம்மா.
5: வணக்கம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: அங்க பாருங்க, என்ன மறக்காம எனக்கும் சேர்த்து வணக்கம் சொல்லி.
1: ஆமாங்க, எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம், ஊருக்கே சொல்லிட்டு இருக்கோம்ல.
5: எங்களுக்காக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது எப்படி வணக்கம் சொல்லாம இருக்கிறது?
1: எப்படிங்க அது, எப்படிங்க அது? ஓகே அம்மா, உங்களுக்கான வார்த்தை கேக்கவா?
5: சொல்லுங்க சார்.
1: முதல் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தி, குறில் தி. கடைசி எழுத்து இம்மு, மா மேல புள்ளி.
5: சரி.
1: நடுவுல மூன்று எழுத்துக்கள். வாழ்க்கை வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குப்பா, ஒரு சேஞ்ச் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற தமிழ் வார்த்தை என்ன? திடீர்னு நடந்துச்சு பாருங்க, ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு அந்த இடத்துல ஒரு
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரொம்ப எளிதான வார்த்தை.
1: அப்ப டெல்பின் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஆமா ஆமா.
1: இப்படி ஒரு சீன் வரும்னு நான் அந்த இடத்துல எதிர்பார்க்கலீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வார்த்தை.
5: திருப்பமா சார்?
2: அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க.
1: இல்ல இல்ல, கரெக்டா சொல்லுங்க.
2: பின்ன மட்டும் விட்டு
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
6: வணக்கம், இருவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க. நன்றிங்க.
2: யார் இங்க இருந்து?
6: கிழக்கு தாம்பரத்திலிருந்து ராஜசேகர் பேசுகிறேன்.
1: மிக்க மகிழ்ச்சி ஐயா. உங்களுக்கான வார்த்தையின் முதல் எழுத்து சொல்லவா? முடியுது. சுவர்லயும் சரி, வாழ்க்கையிலயும் சரி, உறவுகளுக்கு மத்தியிலையும் சரி, இருக்க கூடாது இது. சுவர்லயும் உறவுகள்லயும் இருக்க கூடாது
2: ஒன்று.
1: வணக்கம், இணைப்புகள் இருக்கீங்க. ஆஹா, லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அப்படியே முடிச்சிட்டு இருக்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
7: வணக்கம், அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன். வணக்கம்
1: அண்ணாநகர் மாலிதேவி அம்மா. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் தெரியும்ல.
7: நினைச்சேன்
1: சரி பேசுவோம்.

0: குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சுதான் பெருசா ஆக ஆக அதை கொஞ்சம் கம்மி பண்ணிடுறோம். அது இருந்தாக்க உடம்புக்கும் மனசுக்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் சொல்றாங்க. குழந்தைங்கனாவே இதான் வீல தொடங்கி டூல முடியும். விருப்பத்துக்கு வரக்கூடிய வி குழந்தைங்கனாவே இதுதான். குழந்தைல பயங்கரமா
1: விடுன்னு சொல்லுவாங்களா?
0: பாரதியார்
1: பாட்டு
0: பாட்டைகள் வாழ்த்துக்கள் நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு ரொம்ப அழகா ஒரு மணி நேரம் வந்து கிடந்துச்சு. முக்கியமா மிக முக்கியமா நேயர்கள் எல்லாருக்கும் நம்ம நன்றியை சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் ஒருவருக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்றது அழகா கடைபிடிச்சாங்க. இதே மாதிரி கடைபிடிச்சீங்கன்னா
1: மன வருத்தமும் தீர்ந்திருக்கும். எங்களால கால் பண்ண முடியல அப்படின்ற மன வருத்தம்.
0: புது நேயர்கள் நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு வழிவிட்டு நம்ம இதே போல ஃபாலோ பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பதில்களை சொன்ன அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களோட கலந்து பேசும் வரை இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன்.
1: நான் உங்க கூட மறுபடியும் 11:00 to 2:00 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில கண்டிப்பாக தொடர்வேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஆர்ஜி டெல்ஃபிட் ராஜேந்திரன்
0: தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4.
1: இங்க எல்லாமே தூளே.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS 05 GSLV F-17 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் விண்வெளி தேவைகளை முழுமையாக நிறைவேற்ற தனியார் பங்களிப்பும் அவசியம் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பசுமை கப்பல் போக்குவரத்தில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சதாரா மாவட்டத்திற்கு உட்பட்ட ரத்னகிரி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுமார் 20 கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைமை நீதிபதிகள் மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 92.16 அடியாக உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் இன்று திருச்சி முக்கம்பு மேலணைக்கு வந்தடைந்தது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
2: புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
1: எஃப்எம் ரெயின்போ,
2: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
1: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

நேரம் 11:03 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போல நான் என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சு வியப்புற்ற அந்த ஒரு மனிதர் யாரு? சான்ஸே இல்லைல்ல, இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நபரை நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கையில சந்திச்சிருப்போம். அந்த நபர் யார் அப்படின்றதான் நான் இதை கேட்டிருந்தேன். ஸோ நீங்க சந்திச்ச இந்த நபரை பத்தி உங்களுக்கு பேசணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா 0444-298-0038 மற்றும் 0444-298-5255 அப்படின்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அண்ட் மறந்துடாதீங்க, ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு தடவை தான் பேச முடியும். ஸோ அதனால நம்ம நிறைய புது காலர்ஸ்க்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியும். அந்த வரிசையில் கண்டிப்பாக நம்ம நிறைய நேயர்கள் கிட்ட பேசலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாம் என்ன திரைப்படத்திலேருந்து பாடல் வருதுன்னா, ஹே ராம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் ஆஷா போஸ்லே குரலில் கமலஹாசனுடைய வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்கு எல்லாமே சமதூல்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: நேரம் 11:11 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. ஸோ உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ இன்றைக்கி நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தித்து வியப்புற அந்த ஒரு மனிதர் யார், ஏன் அப்படின்றதான் கேட்டிருந்தேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044-29-86-00-38 மற்றும் 044-29-52-55-54 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். அண்ட் மறந்துடாதீங்க, ஒரு நேயர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் கால் பண்ணோம். ஸோ நிறைய நேயர்கள் கிட்ட நம்ம பேச முடியும். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் நேயர் எங்கேருந்து பேசுறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம், கோயம்புலேருந்து பார்த்திபன்.
3: நலமா இருக்கேன் பார்த்திபன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன் மேடம்.
3: சொல்லுங்க, நீங்க பார்த்து வியப்புற அந்த நபர் யாரு?
4: ஏன் அவரை பார்த்து நீங்க வந்து வியப்புறீங்க? சான்ஸே இல்லை, இப்படி ஒரு மனுஷனை வந்து நான் பார்த்ததே இல்லைன்னு.
3: என்ன காரணம் அவர் ஸ்பெஷலா
4: இருக்கிறீங்க?
3: நன்றி நன்றி. அடுத்த நேயர் பேசுவோம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
5: வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்க இருந்து?
5: பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அமல் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் கலீல் அமல் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் மேம், உங்க இதெல்லாம் பாக்க ரொம்ப நல்லா இருக்கு.
3: நன்றி நன்றி நன்றி. சரி, நீங்க பார்த்து வியப்புற அந்த ஒரு நபர் யாரு?
5: அது ஒரு நபர் பாத்துட்டீங்கன்னா, ஆக்சுவலி என்ன சொல்றதுன்னா, நம்ம பாத்தீங்கன்னா மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, நீங்க வந்து மிமிக்ரி எல்லாம் நல்லா பண்றீங்க, நீங்க நல்லா பண்றீங்க. என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு ஒரு நம்ம அவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் யூடியூபர், பெரிய யூடியூபரு. அவர்கிட்ட சொல்லி இவரு பையன் பாத்தீங்கன்னா ரேடியோல எஃப்எம் எல்லாம் பேசுவாரு, அப்பப்போ வாய்ஸ்ல பேசுவாரு. அவர் என்ன பண்ணாரு, நம்மள உட்கார வச்சு 1.5 மணி நேரம் லைவ் இன்டர்வியூ ஒண்ணு போட்டாரு.
3: உங்களுக்காகவே வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்காரு உங்க நண்பர்.
5: ஆமா, வாய்ப்பு வாங்கி கொடுத்தா போல, அது மறக்க முடியாது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் லைவா ஷோ பண்றேன், பாத்தீங்கன்னா எல்லாமே கமெண்ட்ஸ்ல இந்த எஸ்எஸ்யா வயசு பேசுங்க, அந்த வயசு பேசுங்க, நானும் பாட்டு பேசிட்டே இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது வந்து நம்ம நண்பர் ரமேஷ் தான், அவரு அவரு காரணமா தான் என்ன பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஊடகத்துல அறிமுகப்படுத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு பண்ணத பார்த்து எனக்கு பிரமிச்சு போயிட்டு நான் யூடியூப் ஆரம்பிச்சேன், இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சேன், பேஸ்புக் ஆரம்பிச்சேன். மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க.
3: நன்றி நன்றிங்க நன்றிங்க.
5: ரொம்ப நன்றி.
3: ஸோ நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப அழகாக அவங்களுடைய வியப்புற்ற ஒரு நபரை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவனுடைய குரலில் வாயிரமுத்து வரிகளை ஏஆர் ரஹ்மானி சேமிப்பில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே தூள்.
6: ஒரு கணம் போதும்

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே டூலு.
1: நேரம் 11:22 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில நீங்க உங்க வாழ்க்கையில சந்திச்சு ரொம்ப பயங்கரமா வியந்த ஒரு நபர் யாரு, ஏன் அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். ஸோ நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா 0444-298-6-0038 அப்படின்ற தொலைபேசி எண்ணிலும், மற்றும் 0444-295-2-0554 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மறந்துடாதீங்க, ஒரு நேயர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் டயல் பண்ண முடியும். ஸோ நிறைய புது நேயர்கள் கிட்ட பேசணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஆஹா, லைன் கட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் நம்ம சில பேரை சந்திச்சிருப்போம், சான்ஸே இல்லை இப்படி ஒரு மனுஷனாக வாழ முடியுமா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி என் வாழ்க்கையில் சந்தித்த நிறைய நபர்கள் இருக்காங்க. ஒன்று ரெண்டு பேர்லாம் இல்லை, அத்தனை பேரை நான் சந்திச்சிருக்கேன். அத்தனை நல்ல மனிதர்களுடைய பழக்கங்கள் என் கூட இருந்திருக்குன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: ஆ, வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மேம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பருவிலிருந்து மாதப்பன்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து மாதப்பன் பேசுகிறீங்களா?
2: ஆமாம், ஆமாம் மேம்.
1: நீங்கள் பார்த்து வியப்புக்கூடிய அந்த ஒரு நபர் யார்?
2: அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அவர், நாங்கள் ஒரு
1: மாற்றுத்திறனாளிங்க
2: மேம்.
1: என்னது?
2: ஒரு மாற்றுத்திறனாளி நாங்கள்.
1: ஆ, ஓகே.
2: அவர் சாரும் பார்த்தீங்கன்னா வந்து மாற்றுத்திறனாளி, எங்களுக்கு சீனியர், எங்கள் ஸ்கூலில் படித்தவர் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எச்எம்ஆ இருக்காரு.
1: ஓ, சரி.
2: பாத்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் டீச்சர் மேம். அதாவது அவர் பாத்தீங்கன்னா, அவர் வந்து அட்வைஸ் பண்றது பாத்தீங்கன்னா வந்து அவரோட பழகும் போது நமக்கே ஒரு இது மாதிரி அட்வைஸ் பண்றது இல்ல, ஒரு கைட் பண்றது இல்ல.
1: சோ பயங்கர மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு இல்லையா? இன்ஸ்பயர் ஆற அளவுக்கு இருக்கிறாரு. ஓகே.
2: ஆமா ஆமா மேம், அதாவது அவரோட பழகும் போது சரி, நம்ம இவரோட மிஸ் பண்ணிட்டு வர பேர் வந்து சீனிவாசன் சாரு. திருப்பத்தூர்ல இருக்காரு.
1: சரி,
2: அந்த அளவுக்கு ஒரு அவரு அவர் கூட பழகும்போது ஒரு இது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நம்ம பழக போயிட்டோம்ல சின்ன வயசுல இருந்து.
1: ஓகே,
2: நமக்கு ஒரு கிடைக்காம போயிட்டாரன்ட்டு.
1: ஓகே,
2: அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர் மாதிரிதான் இருக்கிறது.
1: சிறப்பு, சிறப்பா சொன்னீங்க, நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன் சார், நீங்க பார்த்து வியப்புற்ற அந்த நம்பர் யாரு?
3: சந்திக்கிறதே
1: பெரிய விஷயம் தான். கண்டிப்பா அதை நினைவு கூர்ந்து இப்ப சொல்லி இருக்கீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப சிறப்பு. நன்றி.
3: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. ஸோ நம்ம நேயர்கள் அவங்க பார்த்து வியப்புற்ற அவங்க சந்திச்ச நபர்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பேசுவோம். நம்ம நிகழ்ச்சி அடுத்ததாக ரிதம் திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. உதித் நாராயணன் மற்றும் வசுந்தரா தாஸ் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில். இது உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூளு.

0: டிரஸ்
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: எவ்ரி கிரேட் ஜர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: 33 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் நம்ம வாழ்க்கையில் சந்தித்து இச்சா சான்ஸே இல்லை, இப்படி ஒரு மனுஷனை மாதிரிலாம் வாழவே முடியாது அப்படின்னு நம்ம நினச்சி ஆச்சரியப்பட்டிருப்போம். அந்த ஒரு நபர் யார், ஏன் அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா 044-29-86-00-38 மற்றும் 044-29-52-55-54 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மறந்துடாதீங்க, ஒரு நேயர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் ஃபோன் பண்ணணும். ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர்கிட்ட பேச வணக்கம். எஃப்எம் ரெயின்போ வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: அன்பு சகோதரிக்கும் நேயர்களுக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களுடன் நம்ம வாரியங்காவல் என்எஸ் கொளஞ்சிநாதன்.
0: கொளஞ்சிநாதன் சார், நீங்க போன ஷோல வந்து பேசுனீங்க இல்லையா?
1: இல்லையே,
0: பேசுறீங்களே, நான் தானே உங்ககிட்ட பேசுனேன். கொளஞ்சி அப்பன்,
1: கொளஞ்சி அப்பன் வந்து காட்டுமாவடி கொளஞ்சிநாதன் வாரியங்காவல்.
0: பேரை மாத்தி வச்சுக்கலையே நீங்களே?
1: இல்ல இல்ல, அவர் வந்து காட்டு முன்னறுபடி குளஞ்சியப்பன் கடலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் வஜனமட தெருவு.
0: எப்படி சார், எத்தனை பேர் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க எல்லாரையும்? சிறப்பு சிறப்பு. சரி சொல்லுங்க, நீங்க பாத்து வியப்புற அந்த ஒரு நபர் யாரு?
1: இல்ல அவர் வந்து குளஞ்சியப்பன் போ சொல்லுவாரு, நான் குளஞ்சிநாதன்.
0: சரி சிறப்புங்க, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே,
1: இல்ல நான் வந்து உங்ககிட்ட பேசுன எனக்கு ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் நான் வாரியங்காவல் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்.
1: நோட் பண்ணி வச்சுங்க, அவர் வந்து கடலூர் மாவட்டம் காட்டு முன்னாடி வட்டம் கடத்தருள் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் கேட்டாவே இருக்கிற குளஞ்சியப்பன்.
0: எப்படிங்க, அவங்க அட்ரஸ் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் வச்சிருக்கீங்க? முன்னாள்
1: முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க வீட்டுக்கு போய் விபச்சரிப்பு, அவ்வளவு ஒரு உபச்சாரமா எங்களை கவனிச்சாங்க.
0: ஓ, சிறப்பா கவனிச்சிருக்காங்க.
1: ஆமா, 2016 எங்களை ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நேயர்களை கூப்பிட்டு எங்களை ஒரு பெரிய விழா வச்சு பாய்ஸ் கார்டன்ல எங்களை கூப்பிட்டு வச்சாங்க. அவங்களை பார்க்கும் போதே நான் வியந்து போனோம்மா.
0: ஓகே, கண்டிப்பா அவங்க பெரிய ஆளுமை இல்லையா, யார்தான் வியக்க மாட்டாங்க.
1: எல்லாருமே சொன்னாங்க, ஒரு கடவுளை கூட பார்த்துலாம் அவங்க செல்வி ஜெயலலிதா பாக்குறது கஷ்டம் தாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது வானொலியும் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய ரெண்டும் தான்.
0: சிறப்புங்க, சிறப்பு, நன்றி.
1: ஆமா, இதுக்கெல்லாம் புகழ் வந்து நம்ம வானொலி தான்மா. வானொலி தான் இந்த அளவுக்கு எங்களை வளர்ச்சி ஆக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி.
1: நன்றிமா, நன்றிமா, நன்றி.
0: ஸோ நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த நேயர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடலும் அதை தொடர்ந்து ஒரு விளம்பரமும் கேட்டு வரலாம். ஸ்நேகிதியே திரைப்படத்திலேருந்து மானசி மற்றும் இளா அருணுடைய குரலில் வைரமுத்து வரிகளை வித்யாசாகர் இசையமைப்பில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

101.4 இங்க எல்லாமே தூள். நேரம் 11:43 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் வியப்புற்ற அந்த ஒரு நபர் யார் அப்படின்னு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044-29-86-00-38 மற்றும் 044-29-52-55-54 என்ற தொலைபேசி எண் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் சந்தித்தாலும் சில பேர் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத நபராக அமைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி நான் ரீசெண்டாக எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமீபத்தில் நான் வந்து பைபாஸ் ரோட்டில் போயிட்டுருக்கும் போது திடீர்னு என் வண்டி வந்து நின்று போயிடுச்சு. ஸோ வண்டி நின்று உடனே ஒரு பைபாஸில் திடீர்னு நம்ம யாருக்குமே ஹெல்ப்புக்கு கேட்க முடியாதுன்ற நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து என்னம்மா வண்டி நின்று போச்சா, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்னை டோ பண்ணிவிட்டு கடைசியில் போரூர் டோல்கேட் வரைக்கும் வந்து விட்டுட்டு போனார். அவர் அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுவும் அவர் எப்படி ஹெல்ப் பண்ணார்னா, என்னை கடந்து போயிட்டார். அந்த நேரத்தில் வந்து திரும்ப ஏதோ அவர் மனசில் பட்டிருக்கு, ஏதோ ஒரு சிக்கல் போல், அதனால தான் இந்த பிள்ளை நின்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அங்கேருந்து ரிட்டன் வந்து எனக்கு அந்த உதவியை செஞ்சுட்டு போனார். அந்த உதவி என்னால் மறக்க முடியாத ஒரு உதவி. அவர் நம்ம கடந்து போயிட்டோமேனு கூட போயிருக்கலாம், ஆனால் அதை அதோடு நிறுத்தாமல் நமக்கு வந்து உதவி செஞ்சுருக்காரு இல்லையா, அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் ரெட்டு ஜெடை வயசு அப்படின்ற திரைப்படத்திலிருந்து அரிஹரனுடைய குரலை தேவாவோட இசையமைப்பில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: 101.4 இங்க எல்லாமே தூள். பதினோரு மணி 52 நிமிடம், சொல்லும் போதே 53 நிமிடம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னா, நம்ம சில பேர் வாழ்க்கையில் பார்த்து வியப்புற்ற சில நபர்கள் இருப்பாங்க. சார், சான்ஸே இல்லை, இவங்கள மாதிரி ஒருத்தர் மாதிரிலாம் வாழவே முடியாதுன்னு. அந்த நபரை பற்றி தான் நீங்கள் எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சசிகலா பேசுறேன் மேடம், சைதப்பட்டியிலிருந்து.
0: சசிகலா மேம், நீங்க சொல்லுங்க, நீங்க பார்த்து வியப்புற்ற அந்த ஒரு நபர் யார்?
1: நான் வந்து இவர் அஜித் சார் பார்த்தேன்.
0: ஏன், என்ன காரணம் அவரை பார்த்து?
1: அவர் வந்து அது வந்து எப்படின்னா, நாங்க வந்து எங்க அம்மாவோட அண்ணனுக்கு உடம்பு முடியாம இருந்தப்போ ஹாஸ்பிடல்ல ரெஸ்ட் மாம்பழத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருந்தாங்க. அப்ப பாக்க போகும்போது அந்த ஸ்ரீனிவாச தியேட்டர் வழி வரும்போது அமர்கலம் படம் ஷூட்டிங் நடந்துச்சு.
0: சரி,
1: அந்த ஷூட்டிங் நடக்கும்போது அப்போ அவரை நாங்க பாத்துட்டு அவர்கிட்ட பேசணும்னு நாங்க ஓடி போய் அவர்கிட்ட பேசும்போது, நான் பிளைண்ட்ங்கிறதுனால என் கையும் எங்க அப்பா கையும் பிடிச்சிக்கிட்டு பேசினாரு அவர்
0: என்கிட்ட.
1: எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வேலைக்கு என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னு எங்க அப்பா கிட்ட கேட்டாரு. அப்புறம் வந்து என்கிட்டயே நல்லா பேசினாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர்கிட்ட பேசுனது. அவரே சொன்னார், உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா.
0: நன்றி
1: அப்படின்னு சொல்லி
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றிமா. நன்றி.
1: நன்றி.
0: ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம நேயர்கள் எல்லாமே ரொம்ப அழகாக அவங்க பகிர்ந்துக்கிட்ட பல விஷயங்களை, அவங்க சந்தித்த பல நபர்களை பற்றி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதோட நானும் கிளம்புறேன், வேறொரு நாள் உங்க நான் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க இருக்க பாடல் எந்த திரைப்படத்திலேருந்து வருதுன்னா, காதல் வைரஸ் திரைப்படத்திலேருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரி குரலில் வாலி வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. தற்போது விடைபெறுவது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன்.

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 GSLV-F17 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் விண்வெளி தேவைகளை முழுமையாக நிறைவேற்ற தனியார் பங்களிப்பும் அவசியம் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பசுமை கப்பல் போக்குவரத்தில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சினைகளை விவாதிக்க எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எம் ஏ பேபி தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் சதாரா மாவட்டத்திற்கு உட்பட்ட ரத்னகிரி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக சுமார் 20 கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 8 மணி நிலவரப்படி 92.16 அடியாக உயர்ந்துள்ளது. மேட்டூரிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று திருச்சி முக்கொம்பு மேலணையை வந்தடைந்தது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். பிஎம் தக்ஷ், விளிம்பு நிலை மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் திட்டம் குறித்து. இது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு முக்கியமான மத்திய அரசு திட்டமாகும். பிஎம் தக்ஷ் என்பது பிரதான் மந்திரி தக்ஷ்தா அவுர் குஷல்தா சம்பன்ன ஹிதகிராஹி யோஜனா என்பதன் சுருக்கமாகும். இது 2020-21 ஆண்டில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். தரமான நிறுவனங்கள் மூலம் திறன்களை வழங்குவதன் மூலம் இலக்கு குழுவை சேர்ந்த நபர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். எளிமையாக சொல்வதென்றால், சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு தொழில் திறன் பயிற்சி அளித்து அவர்களை சுய தொழில் அல்லது வேலைவாய்ப்பு பெறும் நிலைக்கு கொண்டு வருவதே இதன் இலக்கு. யாருக்காக இந்த திட்டம் என்று அறிந்து கொள்ளலாம். பட்டியல் வகுப்பினர், பிற பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள், நாடோடி சமூகத்தினர், தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் இந்த திட்டத்தின் இலக்கு குழுவாகும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 45 வயது வரை. வருமான வரம்பு குறித்து சொல்வதானால், ஓபிசி மற்றும் இடபிள்யூஎஸ் விண்ணப்பதாரர்களுக்கு குடும்ப வருமானம் ₹3 லட்சத்திற்கு கீழ் இருக்க வேண்டும். ஆனால் பட்டியல் வகுப்பினர், நாடோடி சமூகத்தினர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வருமான வரம்பு ஏதும் கிடையாது. இந்த திட்டத்தின் கீழ் 4 வகையான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. திறன் மேம்பாடு மற்றும் மறுபயிற்சியின் கீழ் ஏற்கனவே வேலை செய்பவர்கள் அல்லது பாதி திறன் பெற்றவர்களின் திறமையை மேலும் மேம்படுத்துவது, குறுகிய கால பயிற்சி திட்டங்கள் மூலமாக விரைவில் வேலை வாய்ப்பு பெறுவதற்கான தொழில்சார் பயிற்சி, நீண்டகால பயிற்சி திட்டங்கள், தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் மூலம் சுய தொழில் தொடங்க விரும்புவோருக்கான பயிற்சி. இந்த திட்டத்தின் கீழ் தேசிய திறன் தகுதி கட்டமைப்புக்கு இணங்கும் பாடங்களில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. இவை அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்கள் சமர்ப்பிக்கும் திட்டங்களின் அடிப்படையில் அமைகின்றன. சந்தை தேவை, செயல்படக்கூடிய குழு அளவு, புவியியல் நிலைமைகள் மற்றும் துறை சார்ந்த திறன் தேவைகள் ஆகியவை கருத்தில் கொள்ளப்பட்டு பயிற்சி திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இதன் மூலம் உள்ளூர் தொழிலாளர் சந்தை தேவைகளுக்கு ஏற்ப பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தை மேலும் எளிதாக்க சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் பிஎம் தக்ஷ் போர்ட்டல் மற்றும் மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் இலக்கு குழுவினர் எளிதாக திட்டத்தில் விண்ணப்பிக்கவும் பயிற்சி தேடவும் முடியும். பயிற்சிக்கும் தொழில் தேவைக்கும் இடையேயான இணக்கமின்மையை சரி செய்வதற்காக இந்த திட்டம் தற்போது திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சி முடிந்த பின் வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் விதமாக கட்டாய நிபந்தனைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இத்திட்டம் சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட, பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய மக்களுக்கு தொழில் திறன் பயிற்சி வழங்கி அவர்களை பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி இட்டுச் செல்லும் ஒரு முக்கிய முயற்சி. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிஎம் தக்ஷ், விளிம்பு நிலை மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

0: நேரம் 12:07 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ 91.4 நீங்க இணைஞ்சிருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதே, வித் மீ ஜே கவிதா. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியில் ஸ்நேகிதிகள் கூட எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான, ஒரு வித்தியாசமான, விசித்திரமான, அப்படிலாம் இல்லை, ஒரு சூப்பரான டாபிக் எடுத்து வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமான தருணங்களில், எல்லா தருணங்கள்லையும் வந்து நமக்கு உனக்கு நான் இருக்கேன் உனக்கு நான் இருக்குன்னு இல்லை, முக்கியமான தருணங்களில் வந்து பா இந்த தருணத்தில் நீ மட்டும் இல்லைனா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு உங்களுக்காக வந்து ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. அந்த நட்பை பற்றி தான் நீங்கள் வந்து பேச போகிறீங்க. ஸோ நீங்கள் என் கூட வந்து ஷேர் பண்ணணும், அந்த முக்கியமான நபர் பற்றி என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உடனே ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்க. 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை பயன்படுத்தி 298-6-00-38 மற்றும் 295-2-55-4 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கலாம். நம்பரை திருப்பியும் சொல்கிறேன், 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-55-4 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி என் கூட பகிர்ந்துக்கலாம். ஸோ காலையிலேருந்து கால் பண்ண நேயர்கள் வந்து திருப்ப கால் பண்ண முடியாது. புது நேயர்கள் கால் பண்ணுங்க, புது நேயர்களுக்கு வழிவிட்டு புது நேயர்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு வந்து அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்து ஒரு விளம்பர இடைவெளி வந்துட்டுருக்கு. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மயக்கம் என்ன படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டவாங்க. ஸ்டேடியம் டு ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.
1: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
2: புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
1: எஃப்எம் ரெயின்போ,
2: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
1: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

0: ஜீவ் பிரகாஷ் அண்ட் சைந்தவி சேர்ந்து பண்ண பாட்டு. தனுஷோட வரிகளில் ஜீவ் பிரகாஷ் மியூசிக்கில் வந்து கேட்டு முடிக்கும்போது நேரம் 12:17 ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா, இந்த பாட்டை போட்டதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. அதாவது உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைந்தவியோட வாய்ஸில் கேட்கும்போது அப்படி தான் ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, ஏதோ ஒரு சோகத்தில் இருக்கும்போது அப்படியே தலையில் தட்டி கொடுத்து உனக்கு நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து இந்த பாட்டை ப்ளே பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ 12:18 ரெயின்போ எஃப்எம் 101.4 இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான தருணங்களில் உங்களுக்காக நின்று அந்த நட்பை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். புதிய நேயர்கள் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஸோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதல் நேயர் யாருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: கலா பேசுகிறேன் மேடம்.
0: கலா பேசுகிறீங்க? கலா உண்மையை தானே பேசுவீங்க? கலா உண்மையை தான் பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். கலா காலையிலேருந்து ஷோக்கு வந்தீங்களா நீங்க? வரதே கிடையாது. டக்குன்னு போய் பேசுறீங்க. அச்சோ, அப்படி கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு டைம் தான் கால் பண்ணணும். புது நேயர்கள் வந்து நிறைய பேர் வராங்களே, அவங்களுக்கு வந்து வழி கொடுக்கணும் இல்லையா?
1: இதுதான் பண்றேன் மேடம். காலையில மட்டும் நீங்க அட்டன் பண்ணலையே.
0: காலையில இருந்து நீங்க இது வரைக்கும் வரல?
1: ஆமா வரலையே. நான் வந்தே சுத்தமா வரல.
0: சுத்தமா வரலையா? சரி ஓகே, உங்களை நம்புறேன். சோ நீங்க சொல்லுங்க பாப்போம்.
1: என் ஃப்ரெண்ட் தான் மேடம் ஹெல்ப் பண்ண மேடம். அதை யாரும் இல்ல, என் ஃப்ரெண்ட் தான் தைரியத்தில் கொடுப்பா. வேலை கிடைக்காம சுத்தி ஒரு கவலை இருக்கு நானு. அதுதான் எனக்கு இல்ல, நான் இருக்கடி முடிஞ்சியா நீங்க எப்படி பண்ற அப்படின்ட்டு ஒரு தைரியம் சொல்லுவான்.
0: உங்க ஃப்ரெண்டு பேர் என்ன?
1: அவ மகேஸ்வரி.
0: மகேஸ்வரி, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தோலை தட்டி ஆறுதல் கொடுக்குற அந்த ஃப்ரெண்டு வந்து மகேஸ்வரி. ஓகேவா? சரி சரி சரி, நன்றி நன்றி. நீங்க உண்மைதான் பேசுங்கன்ட்டு நான் சொல்லி நம்புறேன்ல. நீங்களும் கால் பண்ணி எங்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986000318 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என் கூட பேசலாம். நிகழ்ச்சியில வந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஸோ 12:20 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதி எல்லாம் இணைஞ்சிருக்கும். நேர் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ
0: ஹலோ
2: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கன்னு பேசுறீங்க? பெண்களுக்கான நிகழ்ச்சி, அடுத்த நிகழ்ச்சியில வந்து கால் பண்றீங்களா?
2: வந்தாங்களே ஒரு அம்மா, அவங்களும் வேலூருக்கா வந்து அடிக்கடிக்கு வருவாங்க.
0: இதுக்கப்புறம் எல்லாமே வருவாங்க சார், நீங்களும் வாங்க சார். நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யாரங்கன்னு பேசுறீங்க?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி, காலையில இருந்து வந்தீங்களா?
3: ஒண்ணுமே வரவே இல்லையே.
0: வரவே இல்லையே, உண்மைதானே சொல்றீங்க?
3: உண்மையிலேயே வரவே இல்லைங்கம்மா.
0: சரி போய் சொல்லுமா.
3: எதுவும் இதுவும் நல்லதுதானே?
0: நல்லதுதான்.
3: வேலையில பாத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்போம்ல இல்லையா?
0: ஆமா. புது நேயர்கள் பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு கேக்கலாம்
3: இல்லையா? அதெல்லாம் எல்லாமே நன்மைக்குதான்.
0: சூப்பர்மா சூப்பர்மா, அப்படியே வந்து சொல்லுங்க பாப்போம். உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த நட்பு வந்து பத்தி சொல்லுங்க பாப்போம்.
3: உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற நட்பு ரிஃபாயா பேரு.
0: ரிஃபாயா, ஓகே.
3: மரணாதரத்துல இருக்காங்க, வானொலி தோழி தான் அவங்க. ஆனாலும் பிறந்த ஊரு எங்களுக்கு ராம்நாடு. அதனால நான் அங்க போகும்போது திருமணங்களுக்கு எல்லாம் எங்க சொந்தக்க திருமணம் போனா அங்க போயிருவேன். அவங்களும் எங்க வீட்டுக்கு வருவாங்க. என் பிள்ளை என்ன ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு.
0: பிள்ளைகிட்ட
3: வந்து ஆமா வீட்டுல வந்து ஒரு நாள் என்ன தங்கி பிள்ளைகளோட அளவலா வீட்டு போறதுல அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தம் கிடைக்கும்.
0: ஏன்னா
3: அவங்களுக்கு பசங்க தான்.

0: அதனால அவங்க சரியா அம்மாட்ட ரொம்ப வச்சுக்கிற மாட்டாங்களாம், அது ரொம்ப வருத்தப்படுவாங்க. வேஷம் படிக்கிறதுக்கல்லே பிள்ளைங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வரும்போது என் பிள்ளையெல்லாம் நல்லா மாமி மாமின்னு ரொம்ப பிரியமா இருக்காங்களா, அதனால அவங்க வந்து பிள்ளைகளோட அளவர் ஆகுறது, நான் சமையல் பண்றது சாப்பிடுறது பிடிக்கும். அப்புறம் அவங்க வீட்டுக்கு நான் போனேன்னா நான் ரொம்ப கவனிப்பாக, அந்த அண்ணனுமே அப்படித்தான். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா தானே அது மணக்கும், மலர் போல
1: பூவும் நாரும் சேர்ந்தாதானே மணக்குங்கிற மாதிரி சொல்றீங்க.
0: ஆமா ஆமா ஆமா, வீட்டுக்கு போனோடனே நல்லா கவனிப்பாங்க. உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்க இருக்கீங்கன்னு என்னை கொடைக்கானலுக்கு முதன்முறையா அவங்க கூட்டிட்டு போனதே அவங்க தான் போட்டு.
1: முக்கியமான சுஜியோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த தருணத்துல மட்டும் அவன் மட்டும் இல்லன்னா நான் என்ன ஆயிருப்பேன் தெரியுமா அப்படின்ட்டு?
0: அது எந்த நேரம் தான், அந்த கொடைக்கானல் போன நேரம் தான். அப்ப அவங்கனால ஏற முடியல மேல, அந்த மலை மேல உச்சியில வந்து இந்த அரிப்பாளங்களோட காட்டேஜ் இருந்துச்சு. அவங்கதான் எங்களை அங்க விருந்தினரா தங்க வச்சு ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. அப்ப அது வந்து கரடு முரடான பாதை அவங்க மேல போறதுக்கு, உச்சியில இருக்கு அவங்களோட காட்டேஜ். அவங்க ஏற முடியாம தவிச்சப்ப நான் தான் அவங்கள புடிச்சு அடைச்சி தூக்கிட்டு போய் விட்டேன் எங்கம்மா. ஏன்னா அவங்க வந்து ஏற முடியல, நான் எதை கரண்ட் முறையான பாதையா கூட ஏறிடுவேன் அந்த நேரம் நானு. அதுக்கப்புறம் அங்க ஒரு விசேஷம் நடந்துச்சு, அங்கேயும் போயிருந்தா போனப்ப எல்லாரும் ஏன்னா வாங்க வாங்க வந்துட்டீங்களா அப்படியே எல்லாரும் வந்து சந்தோஷமா பேசி இருக்கையில. அப்ப விட்டு கொடுக்காம என்னைய என்னைய வந்து ஒரு இதா பேசும்போது, ஒரு ரகசியமா பேசும்போது என்ன என்ன தோழி எல்லாம் எப்படின்னா பேசக்கூடாது, நான் பெண்கள் தான். ஆமா ஆமா, கிழவிகள்லாம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. கிழவிங்கிறது பெண்ல என்ன, தமிழ்ல என்ன தெரியுமா, பெண்கள்னு அர்த்தம், நான் கிழவிகள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரம்
1: நட்புக்கு ஏது குமரி கிழவிலாம்,
0: அது சும்மா நகைச்சுவே சொல்லப்ப விட்டு கொடுக்காம என்னைய விட்டு கொடுக்காம சொன்னாங்க. பெண்கள் நாங்க, எங்களை வந்து நீங்க அப்படி எல்லாம் பேசுறது சரியா வராது அப்படின்னு அந்த நேரம் என்னை விட்டு கொடுக்காம பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா. அது ஒண்ணுக்கு ஒண்ணு நாங்க எப்பவுமே உறவுகளா இருக்கோம்,
1: எப்பவுமே சந்தோஷமா இருங்கம்மா. நன்றிமா.
0: நன்றிங்கம்மா.
1: நன்றி நன்றி. ஸோ நீங்களே என் கூட கால் பண்ணி பேசுங்க. புதிய நேயர்களை வந்து எதிர்பார்க்குறோம். 044 அப்படிங்கிற முன்னெடுப்பு போட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-05-54 இந்த ரெண்டு நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கூட பேசலாம். பாருங்கள் நம்ம நேயர்கள்லாம் வந்து சமத்து, நான் வந்து ஒரு டைம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை பேசி வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்து ஒரு பாட்டு இருக்குது, கிரீடம் படத்துக்காக ஒரு பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்குங்க. சாதனா சங்கமோட வயசில் நான் முத்துக்குமாரோட வரிகளில் ஜி பிரகாஷோட இசையில் கேட்டு வாங்க. ஸ்டேடியோன் இது 105.4 இங்கே எல்லாமே சமதுல்லு.

0: உங்களுக்காக முக்கியமான தருணத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நின்னு அந்த நட்பை பத்தி சொல்லுங்க.
1: என் ஃப்ரெண்ட் திவ்யா மேம்,
0: திவ்யா
1: எனக்கு ஸ்பெஷல் சைல்டு, அவளுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா, அவதான் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணா, அதனால என் லைஃப்ல மறக்கவே முடியாது.
0: மறக்கவே முடியாது. சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர்மா, நன்றிமா.
1: தேங்க்யூமா.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், யார் இங்க பேசுறீங்க?
2: மேடவாக்கத்துல இருந்து மணிமாலா மேடம்.
0: மேடவாக்கத்துல இருந்து மணிமாலா.
2: ஆமா மேடம், எனக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல வந்து நிக்கிறது என்னுடைய சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்ச பையன் தான், பொண்ணு கிடையாது. அவர் பேர் வந்து சாந்தநாதன்.
0: சாந்தநாதன், ஓகே.
2: ஆமா, அவருதான் வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனை எதுனாலும், நாங்க படிச்ச காலத்துலயும் சரி இப்போ ஏதாவது இருந்தாலும் எனக்கு என்ன ஒன்னா அவர் ஹெல்ப் பண்ணுவாரு, அவருக்கு என்ன நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன் மேடம்.
0: முக்கியமான ஏதாவது ஒரு இன்சிடென்ட்?
2: அது வந்து அது பெரிய பிரச்சனை ஒண்ணு நடந்தது. அந்த நேரத்துல என் துணையா வந்து அவர் தான் கூட இருந்தாரு.
0: சூப்பர்மா, அப்ப ஒரு தைரியம் வந்திருக்கும் பாருங்க உங்களுக்கு.
2: ஆமா, அப்ப வந்து எனக்கு போல்டா எனக்கு இவங்க இருக்காங்க நமக்கு அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு மேடம். பக்கத்து வீட்டுல ஒரு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போற அளவுக்கு பிரச்சனை ஆயிட்டது.
0: சூப்பர் சூப்பர், ஓகே.
2: அப்ப அந்த அந்த நேரத்துல வந்து அவர் தான் என் கூட இருந்து சப்போர்ட்டா இருந்தது.
0: சூப்பர் சூப்பர், நன்றிமா.
2: நன்றி.
0: ஸோ நிறைய புதுநேயர்கள் வரீங்க, நன்றி. 044 அப்படிங்கிற முன்னிப்பு போட்டு 298 00038 மற்றும் 295 0554 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம். கால் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபேஸ்புக் பேஜில் வந்து ரெயின்போ எஃப்எம் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் வந்து நான் வந்து போஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து இந்த மறக்கவே முடியாத அந்த நட்பு யார் அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து பச்சை கிளி முத்துச்சரம் அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. பாமே ஜெயஸ்ரீயோட வாய்ஸில், தாமரையோட வரிகளில் ஹரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 12:32 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 91.4 நீங்க கேட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதே, வித் மீ ஆர்ஜே கவிதா. ஹாய் ஸ்நேகிதே, இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான தருணங்கள்ல நமக்காக வந்து நின்றுப்பாங்க ஒருத்தங்க. அந்த நட்பை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நேர்கள் நிகழ்ச்சியில இணையம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னெடுப்பு போட்டு 2986003 8 மற்றும் 2955054 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணி கூட பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரம் யாரங்க இருந்து பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: சென்னையில
0: இருந்து ஷாலு
1: பேசுறேன்.
0: சூப்பர்மா, சொல்லுங்கம்மா.

0: நேரம் 12:42 ஆயிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைஞ்சிருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதே, வித் மீ அஜய் கவிதா. ஹாய் ஸ்நேகிதையில் இன்றைக்கி இதை பற்றி பேசிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான தருணத்தில் உங்களுக்காக நின்ற அந்த நபர் உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், உங்கள் தம்பியாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை முகம் தெரியாத யாரோ ஒரு நபராக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நபரை வந்து பற்றி தான் நீங்கள் வந்து பகிர்ந்துக்க போகிறீங்க. ஸோ நேயர்கள் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிப்பை போட்டு 298603 8 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கலாம்.
1: இப்ராஹிமா,
0: சூப்பர்மா, சொல்லுங்கம்மா,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நான்

0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்மா.
0: சூப்பர்மா, வாழ்த்துக்கள்மா, சொல்லுங்க.
1: அதாவது நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு சொன்னது, எனக்கு வந்து என்னுடைய சகோதரிகள்,
0: சகோதரி,
1: ஆமா சகோதரிகள், எங்க வீட்டுல நாலஞ்சு சகோதரிகளும் நான் தான் கடைசி. அதனால எந்த கஷ்டம் எந்த இது வந்தாலும் சரி, அவங்க வந்து முதலாள நிப்பாங்க. நாங்க இருக்கோம், நீ எதுக்கு இதுக்கெல்லாம் கவலைப்படுத?
0: எது வந்தாலும் பாத்துக்கலாம்,
1: எது வந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி எனக்கு
0: அவ்வளவுதான்
1: ஆதரவு கொடுத்து எனக்கு அன்பு காட்டியது என்னுடைய அன்பு சகோதரிகள் தான் மேடம்.
0: சூப்பர்மா, யாருமே இல்லை, என் கூட பிறந்தவங்களே எனக்காக இருக்காங்க. அப்புறம் என்ன கவலை?
1: கவலையே கிடையாது. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம் என்னுடைய சகோதரிகள் எனக்கு கை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நான் வந்து எனக்கு எங்க அம்மா வந்து எனக்கு முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால அதுல அது வந்து எனக்கு, அதாவது நான் கடையே சூப்பர்னா எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாவே இருக்கும். அந்த நேரங்கள்ல எனக்கு ஒரு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, எங்க சகோதரிகள் நாங்க இருக்கோம், நீ எதுக்கு அதெல்லாம் போட்டு பயப்படுத, நீ எதுக்கு கவலைப்படுத, அம்மாவுக்கு போல நாங்க அத்தனை. எனக்கு அஞ்சு சகோதரிகள், அஞ்சு பேருமே வந்து எனக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க. எனக்கு அது வந்து நான் இன்னைக்கு வந்து நான் மறக்கவே மாட்டேங்க சகோதரிகளை.
0: எது
1: இருந்தாலும் சரி, வீடு கிட்டதுல இருந்து குழந்தைகளை கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அந்த டைம்ல நமக்கு பண தேவையோ பட கஷ்டம் மன கஷ்டம் எது இருந்தாலும் அவர்களே என்னை வந்து தீர்த்து வச்சு என்னை வந்து ரொம்ப கை கொடுத்து எனக்கு ரொம்ப உதவுனாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து என்னுடைய சகோதரிகள் தான் எனக்கு ஒரு இன்னொரு தாய் மாதிரி. அஞ்சு சகோதரிகள், அஞ்சு பேருமே எனக்கு ஒரு இன்னொரு தாய் மாதிரி தான். கடைசி பிள்ளையா இருந்ததுனால
0: செல்ல பிள்ளை நீங்க.
1: ஆமா, அம்மா சிறு வயசுல கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப இருந்துச்சு.
0: பாருங்க, உங்களுக்கு அஞ்சு அம்மா பிளஸ் ஒரு அம்மா, ஆறு அம்மா உங்களுக்கு இருக்காங்க.
1: ஆமா ஆமா, ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். இன்னைக்கு நான் பேர்த்தி பேர எடுத்தாச்சு. அதாவது இன்னைக்கு எதுனாலும் சொன்னா நீ சும்மா அதை போட்டு கவலை வச்சிருக்காது, நாங்கள்தான் இருக்கோம், நாங்க எதுனாலும் நாங்க வந்து நல்ல இதா இருப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கவலையே இல்லாம ஆக்கிடுவாங்க எங்க சகோதரிகள்.
0: சூப்பர்மா, கவலையே இல்லாம மகிழ்ச்சியா இருங்கம்மா. டெய்லி கால் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, டெய்லி கால் பண்ணுங்க. ஓகேவா? நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டு வரலாம். தூள் படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, சங்கர் மகாதேவன் அண்ட் சுஜாதா சேர்ந்து பண்ண பாட்டு. கேட்டு வாங்க. 101.4 இங்க எல்லாமே சமதூள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

104 இங்க எல்லாமே தோணும். நேரம் 12:52 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே வித் மீ கவிதா. கேட்டுருக்கீங்கன்னு சொல்றதை விட கேட்டு இருந்தீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இருக்கேன் உனக்கு எதுக்கு கவலைப்படுற அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து முக்கியமான தருணத்துல, நம்மளோட வாழ்க்கையில முக்கியமான தருணத்துல நமக்காக நின்ற அந்த நட்பை பத்தி தான் பேசிருக்கோம். சோ நேயர்கள் வந்து கால் பண்ண வேண்டிய எண்கள் 044 அப்படிங்கிற நினைப்பு போட்டு 298 6

0: 0018 மற்றும் 2952555454 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு காலர் யாருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம், சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
0: கே கே நகர்ல இருந்து சாந்தி, சொல்லுங்கம்மா.
1: ஆமா, கஷ்டமான சிச்சுவேஷன்ல கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா?
0: ஆமா, நான் இருக்கேன் உனக்கு எது என்ன கவலை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு. முக்கியமான தருணத்துல உங்களுக்காக நின்று இருக்க அந்த நட்பை பத்தி தான் நீங்க சொல்ல போறீங்க.
1: இல்ல, எனக்கு கேக்க சூப்பரா இருக்கு, ஆனா அந்த மாதிரி எனக்கு யாரோ பண்ணத மாதிரி ஞாபகம் இல்ல. மேபி மறந்துட்டேனா என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஏஜ் இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ இனிமே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமா நான் உங்களுக்கு கால் பண்ணி நெக்ஸ்ட் ஷோல சொல்றேன் மேம்.
0: கால் பண்ணி சொல்றீங்க, இப்போதைக்கு அப்படி யாரும் ஞாபகம் இல்லைன்னா கூட நாங்க இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்போ எஃப்எம் இருக்கும். ஓகேவா? என்ன ஒரு மௌனம்.
2: ஹலோ மேடம்,
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க? தேனி சிவா சார். இது வந்து பெண்களுக்கான நிகழ்ச்சி, நீங்க வந்து அடுத்த ஷோல கால் பண்றீங்களா?
2: ஓகே மேம்,
0: நன்றி நன்றி நன்றி. நிறைவு காலர் வணக்கம். வணக்கம், என்ன வந்து கால் வந்துட்டே இருக்கு பாருங்க. நான் சொன்ன மாதிரி அவங்க தான் நிறைவு காலராக இருக்காங்க. ஸோ வந்து யாராக வேணாலும் இருக்கலாம், வந்து அப்பா அம்மாவாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக இருந்து இருக்கலாம். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்காக இருக்கேன், உனக்காக இருக்கேன்னு அந்த ஒருத்தர் இருந்தால் கூட போதும். அந்த ஏதோ ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் அந்த ஒருத்தர் இருந்தால் கூட போதும். ஏன் வந்து நமக்காக நாமளே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் வந்து இந்த டாபிக் எடுத்தேன். யாருமே இல்லைன்னு வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா, வந்து பரவாயில்ல உங்களுக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படிங்கிறதுனால நிகழ்ச்சியோடைய நிறைவு பாடலை கேட்டலாம். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிங் ராஜா படத்துக்காக ஒரு பாட்டு. ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸில், யுகபாரதியோட வரிகளில், இமானோட மியூசிக்கில் கேட்டுவாங்க. இதோட நானும் வந்து கிளம்புறேன். 2 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து குட்டி பாய் பாய் டாட்டா சொல்லிக்கிறது வந்து நான் உங்கள் ஆர்ஜே கவிதாஸ். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸ்டே டியூன் டு ரெயின்போ எஃப்எம் 103.4. இங்கே எல்லாமே சமதுல்லு.

நேரம் ஒரு மணி, தொடர்வது ரெயின்போ பயாஸ்கோப். பாண்டவர் பூமி திரைப்பட ஒளிச்சித்திரம். நடிப்பு ராஜ்கிரண் மற்றும் குழுவினர்.

0: மீடியா ட்ரீம்ஸின் பாண்டவர் பூமி திரைப்பட ஒளிச்சித்திரம். நடிப்பு ராஜ்கிரண், அருண்குமார், ரஞ்சித், மனோரமா மற்றும் பலர். இசை பரத்வாஜ். இயக்கம் சேரன். அமைப்பில் உதவி வே புனிதா. வானொலி வடிவம் பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன். பாண்டவர் பூமி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: செத்து போயிட்டீங்க நினைச்சுனடா, மொத்தமா திரும்பி வந்துட்டீங்களா?
2: என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியல. எல்லாரும் செத்து போயிடலாமான்னு கூட நினைச்சோம். பெரியவங்க பண்ண தப்புக்கு இந்த புள்ள ஊட்டிங்க பாவம் என்ன செய்யும்? இந்த புள்ள ஊட்டிங்க எல்லாம் இருக்கிறதே விட்டுவிட்டு நாங்க மட்டும் செத்து போறது முட்டாள்தனம்னு தோணுச்சு. அப்படியே டவுன் பக்கமா போய் திருப்பூர் பனியன் ஃபேக்டரியில வேலை பார்த்தோம். நான் ஒரு பக்கம், என் தம்பி ஒரு பக்கம், என் தங்கச்சி எல்லாம் இங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அதுவும் வேலை பார்த்துச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ராத்திரி எல்லாம் தூக்கம் வராம நடந்த சம்பவம் எங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருந்துச்சு. ஆனாலும் நம்ம வாழணும், இழந்த கௌரவத்தை திரும்ப கொண்டாடணும்னு கடுமையா உழைச்சோம். நாளாக நாளாக எங்களுக்கு அந்த டவுன் வாழ்க்கை பழகி போச்சு. குழந்தைங்க வளர்ந்து ஸ்கூலு படிப்புன்னு வந்ததும் எல்லாம் மறந்து போச்சு. திரும்ப இங்க வரணும்னு எங்களுக்கு தோணல. ஆனா மனசுல ஒரு உறுத்தல் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம ஆத்தா வாழ்ந்த வீட்டை இப்படி போட்டிருக்கமேனு ஆத்தாவும் கணவர் அடிக்கடி வந்து

0: சென்றாலே நம்ம வாழ்ந்த வீட்டை இப்படி குட்டிச்சவரா போட்டிருக்கீங்களேன் புலம்.
1: கடவுள் புண்ணியத்துல சொந்த வியாபாரம் பெருசாச்சு, வாழ்க்கையும் வசதியாச்சு. நாம வாழ்ந்திருந்த வீடு பாழாய் கிடக்க கூடாதுன்னு எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி அந்த வீட்டை கட்டுறதுக்காக இப்ப வந்திருக்கோம். நம்ம பிறந்த மண்ணில் வீடு கட்டி வாழ்றதும் அந்த மண்ணிலே சாகிறதும் சந்தோஷமான விஷயம் இல்லையா? அதுக்காக தான் வந்திருக்கோம்.
2: சரி விடு தனசேகர, உன் நல்ல மனசுக்கு எந்தவித குறையும் இல்லாம புள்ள குட்டிங்களோட நல்லபடியா திரும்பி வந்துட்டேல. இனி வீடு கட்டுற வேலையை பாரு, என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு செய்யறேன். என்னோட இன்னொரு வீட்டை பூட்டு போட்டு தான் வச்சிருக்கேன். வீடு கட்டி முடியற வரைக்கும் நீங்க அங்கேயே தங்கி.
3: அவனுங்க வந்துட்டானுங்கடா, வந்துட்டானுங்க. போ வெட்டு, மொத்தமா குடும்பத்தோட வெட்டி சாய். சோறு கேக்குறாடா உனக்கு சோறு, நீ வெற்றியில நான் வெட்டணுமா?
4: எங்க எப்போ யார வெட்டணும் எனக்கு தெரியும்.
5: ஏன் தவற நின்னுட்ட?
6: கொடிக்காக்கா,
7: நீங்க கொடிக்காக்கா தின்னது எது பார்த்தது எது? வா வா,
6: எனக்கு வேணும்.
7: வாங்குறேன்ல வா.
5: டாய் எதுக்கு அதை போட்டு அதட்டிட்டு இருக்க? நீ வாமா.
6: நான் வரமாட்டேன், எனக்கு கொடிக்காக்க வேணும். என்ன வேணும்?
8: டேய் எல்லாம் உயரத்துல இருக்குல்ல, வீட்டுக்கு போய் தொடச்சு கொண்டு வந்து புடுங்களா. வா.
6: நான் வரமாட்டேன், எனக்கு இப்ப புடுங்க குடிக்க முடியுமா முடியாதா?
7: ஏய் இப்ப வரைய இல்லையா நீ?
8: பிடிச்ச பிடிவாதம் தானே, எனக்கு மறந்துட்ட.
7: நடிக்காத, கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி. நீங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சிருப்பாங்க.
5: நீங்க ரெண்டு பேருமே என் செல்லம் தான்டா. நீ அழாதமா, நான் வரேன்.
7: இப்ப ரெங்க போறது
5: இப்ப என்ன
7: இந்த பொண்ணு கேறதுக்கு காரணமே
5: கொஞ்சம் அவ்வளவுதானே? கொஞ்சம் இரு பாத்துக்கிறேன். ஆஹ் சரி, கொஞ்சம் தரேன். டேய் வாடா, அப்படியே மேல ஏறு.
7: எது
5: ஏற காய் வச்சு கொடுக்கணும்ல?
7: ஓ ரொம்ப செல்லம் குடுக்கறீங்கன்னு சொன்னா இது கொஞ்சம் ஓவர் செல்லம் தான்.
5: ஆமா, உன்னே இப்படி செல்லம் கொடுத்தா வளர்த்தான் உங்களே. ஒரு முதல்
7: பாத்து
9: வாங்கப்பா. நான் பெத்த மக்களா, இப்பதான் உங்களுக்கு இந்த ஆத்தாவை பாக்கணும்னு தோணுச்சா? என்னை இந்த பூமி இப்படி முள்ளுச்செடியா மண்டை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல.
10: பாட்டியோட சமாதி.
1: நாங்க மேலூர் பக்கம் வெள்ளலூர் நாட்டை சேர்ந்தவங்க.
11: சொல்லுங்க.
1: எங்க ஊர் தொடங்குற மாதிரி உங்க பாட்னார் காலத்துல எங்க ஊர்ல ஒரு கோயில் கட்டி கொடுத்தாங்க. எங்க குடும்பம் தொடங்குற மாதிரி உங்க தாத்தா காலத்துல ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்கன்னு எங்க ஆத்தா உங்க பரம்பரை பத்தி அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கேன். இப்ப எங்க சொந்த ஊர்ல ஒரு வீடு கட்டணும். பழைய பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு கம்பீரமா வீடு கட்டுறவங்க இப்ப கம்மி ஆயிட்டாங்க. அந்த காலத்து செட்டியாருக வீடு மாதிரி எல்லாம் கட்டுறதுக்கு உங்க பரம்பரை விட்டா யாரு இருக்கா?
11: ஆள் இல்லைன்னு சொல்றதை விட அந்த மாதிரி வீடெல்லாம் யாரும் இப்ப கட்டுறது இல்ல. அது தேவைப்படுறதும் இல்ல. அப்படியே கட்டிட்டா கூட அதை பராமரிக்கிறதுக்கு தனியே ஒருத்தர் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. இப்ப இருக்கிற மாடர்ன் டெஸ்ட்ல அவ்வளவுதான், கிரானைட் மார்பிள் அது இதுன்னு போட்டு ஏகப்பட்ட டிசைன்ல கட்டிட்டு இருக்கான். பழைய பண்பாட்டினுடைய அருமை இப்ப யாருக்கு தெரியுது? அதனாலதான் நம்ம தொழில் விட்டு போக கூடாதுன்னு என் பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சு பழைய காலத்து வீடு கட்ட முறையும் சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன்.
12: நீங்களே வந்து பாத்துட்டு எப்படி வீடு கட்டலாம்னு ஐடியா கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாவும் இருக்கும், கைராசியாவும் இருக்கும்.
11: என் பையன் இருக்கான என்னை விட புத்திசாலி. அவனுக்கு தொழில சாதிக்கணுங்கிற வெறியும் வேகமும் நிறைய இருக்கு. அவனை அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க நினைக்கிற மாதிரி வீட்டை அவன் கட்டி தருவான்.
13: ஏங்க இது தனசேகரன் சார் வீடு தானே?
6: ஆமா. நீங்க?
13: நான் தமிழ்.
6: தமிழ தான் கேட்டேன்.
13: என் பேரு தமிழரசன், இன்ஜினியர். இங்க வீடு கட்டுற விஷயமா வந்திருக்கேன்.
6: ஓ வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க வாங்க வாங்க.
13: பரவாயில்ல, இருக்கட்டுங்க.
6: இல்ல இல்ல பரவாயில்ல, உட்காருங்க.
13: தேங்க்ஸ். குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா?
6: ஐயோ மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். ஏய் தமிழா. தமிழா சாரி. என்னக்கா பைக்கடிக்கு போய் அம்மா மாமா சீக்கிரம் கூட்டிட்டு வா. இன்ஜினியர்.

0: ஒரு நிமிஷம் காஃபி கொண்டு வந்துறேன்.
1: இல்ல காஃபி எல்லாம் ஒண்ணு வேணாங்க.
0: அப்ப டீ சாப்பிடுறீங்களா?
1: இல்ல வேணாங்க.
0: இல்ல பரவாயில்ல சொல்லுங்க.
1: இல்ல வேணாம்.
0: இல்ல மாமா வந்து திட்டுவாங்க. சொல்லுங்க காஃபியா டீயா?
1: சரி காஃபி.
0: ஓகே. காஃபி தூள் நிறையவா கம்மியாவா?
1: காஃபிக்கு எவ்வளவு போடுவாங்களோ அவ்வளவு போடுங்க.
0: ஆமா இல்ல. ஐயோ மறந்துட்டேன், பால் ஜாஸ்தியாவா கம்மியாவா?
1: உங்களுக்கு காஃபி போட தெரியுமா தெரியாதா?
0: தெரியும். கேக்க மறந்துட்டேன், சக்கரை ஜாஸ்தியாவா கம்மியாவா?
1: அது சரி, டவுன்ல ஹோட்டல் வச்சிருப்பாங்க போல.
0: இந்தாங்க.
1: தேங்க் யூ. காஃபி நீங்க?
0: சாரி காஃபி தொலைச்சு. அதான்
1: பரவாயில்ல, இட்ஸ் ஓகே.
2: வாங்க தம்பி. என்னம்மா தம்பி நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஒரு சேர் எடுத்து போடக்கூடாது. வாங்க உட்காங்க, வாங்க வாங்க வாங்க உட்காங்க. பாத்து
1: புதுப்பிச்சு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இதெல்லாம் உங்க வீட்டு பெரியவங்க வாழ்ந்து இருந்து தூங்கி காலகாலமா அனுபவிச்சு அவங்க ஞாபகமா நமக்கு விட்டுட்டு போனது. இதையே நம்ம புது வீட்டுக்கு வச்சு கட்டினா அவங்க நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க வீட்டை இப்படி இப்படி கட்டணும்னு ஏதாவது ஆசை வச்சிருக்கீங்களா?
2: எனக்கு என்ன ஆசை? ஏதோ இன்னும் கொஞ்சம் காலம் இருந்து வாழ போறது இந்த பிள்ளை, அது எப்படி ஆசைப்படுதோ அப்படி கட்டி கொடுங்க.
0: அதெல்லாம் வேண்டாம், சந்தோஷமும் நிம்மதியும் இந்த வீடு பூரா இருந்தா போதும். அந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி கொடுங்க.
3: ஐயோ
4: வீடு மொத்தம் எரிஞ்சு நாசமா போயிருக்கீங்களா? சுடுகாடு எல்லாம் நாசமா போறீங்க. நான் பாக்கதான் போறேன், நாசமா போயிருங்க.
0: ஒரு
1: வீடு கட்டும் போது இயற்கையில நடக்கிற இழப்புகள் நிறைய. மழத்தரும் மரத்தை வெட்டுறோம், அதுல இருக்கிற குருவி கூடுகளை அழிக்கிறோம். ஏன் இந்த பூமியை தோண்டும் போது ஏகப்பட்ட புழுப்பூச்சிகள் சாகுது. ஒவ்வொரு மனுஷனும் வீடு கட்டும் போது பல பாவங்களை செய்யறான். அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு தான் கட்ட போற புது வீடு நல்லபடியா அமைஞ்சு எல்லா ஜீவராசிகளுக்கும் அடைக்கலமா அமையணும் கடவுளே அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறது தான் இந்த பூஜையோட பொருள்.
5: அம்மா தாயே, இந்த வீடு நல்லபடியா வளரணுமா? பூமி பூசை போட்ட உடனே மழை வருது.
1: என்னங்க படிச்சு போனா விழுந்து கும்பிட கூட தான் என்ன தலுங்க? நீங்க வாழப்போற வீடு தானே, நல்லா சாஸ்தாங்கமா விழுந்து கும்பிடுங்க.
2: அப்பப்ப தகவல் கொடுத்துக்க.
1: என்ன பத்திரமா
2: பைத்தியக்கார? எனக்கு என்னடா நம்ம மண் இது? நீ சந்தோஷமா போ.
1: என்ன மோர் வந்துருச்சா? தேங்க்யூ.
6: வேணாம்மா, ஏற்கனவே மோர் குடிச்சா எல்லாம் இறங்கிக்கிறோம். தலைமையில் வேற வெண்ணு வெண்ணுங்க
1: மேஸ்திரி. கல்லு எத்தனை லோடு இறங்கிருக்கு?

0: லோடு இறங்கி போச்சு.
1: இது
0: இது ஓ அந்த லோடு நாலு லோடு இறங்கி இருக்கு.
1: வேலை செய்யற இடத்துல குடிச்சிட்டு வரக்கூடாது. எத்தனை தடவை சொல்றது? அப்படியே குடிச்சிட்டு வந்தீங்க. நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. முதல்ல நீங்க கிளம்புங்க.
0: இல்ல தம்பி, இந்த ஒரு வாட்டி
1: அதெல்லாம் வேணாங்க. இது ஒரு குடும்பம் வாழப்போற வீடு. என் பேர் கெட்டு போயிட்டோம். இங்க எப்படி வேலை பார்க்க முடியாது.
2: கண்டிப்பா இன்னைக்கு வேலைக்கு வேணா நாளைக்கு வாங்க. தம்பி தம்பி, இதுக்கு போய் இவ்வளவு கூப்பிடுறீங்கல்ல
1: சார். இதுல தலையிடாதீங்க பிளீஸ். இது என் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம். இவர் இப்படி எல்லாம் விட்டா சரிபட்டு வர மாட்டாரு. முதல்ல நீங்க புறப்படுங்க.
0: ஐயா விட்டு வேலை எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு.
1: நீங்க இல்லனா ஒண்ணு வேலை இங்க நின்னு போயிடாது. எல்லா வேலையும் தெரிஞ்சுட்டு தான் நாங்க வந்திருக்கோம். முதல்ல நீங்க புறப்படுங்க.
0: தம்பி
1: புறப்படுங்க.
0: தம்பி
1: சாரி சார்.
0: மேடம் சுவீட் எடுத்துக்கணும். மேடம்
3: வேண்டாம்.
1: முதல்ல உங்களை பார்த்த உடனே நான் இந்த ஊர் பொண்ணு தான் நினைச்சேன். அப்புறம்தான் தெரிஞ்சது நீங்க திருப்பூர்ல படிச்சீங்க. என்ன உட்காருங்க.
3: ஆமா நீங்க
1: கோயம்புத்தூர்ல?
3: ம், நல்ல ஊர். பொதுவா காலேஜ் லைஃப் இன்ட்ரஸ்டிங் இல்ல?
1: ம், உங்களை பார்த்தா டவுன்ல படிச்ச மாதிரியே தெரியல.
3: ஏன் அப்படி?
1: இல்ல நம்ம கல்ச்சர்ல இருக்கீங்களே அதான்.
3: எதை வச்சு சொல்றீங்க?
1: ஃபர்ஸ்ட் டே உங்களை பார்த்தப்போ கை கால்லாம் மருதாணி வச்சுட்டு நெத்தியில குங்குமம் போட்டு தெரிஞ்சிருந்தேன். உங்களையா இருந்தீங்க.
3: அடிச்சிருக்கேன்.
1: நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு. அந்த மாதிரி சொல்லுங்க.
2: இருக்கு.
4: வணக்கம்மா.
3: குட் மார்னிங்.
4: குட் மார்னிங்.
3: பல்லி எங்க? ஏய்
4: கல்லு போறோம். கலவே வாங்க.
3: கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரீங்களா?
4: ஓகே மேடம்.
2: ஏய் பார்,
1: உன் பேர் என்ன? பல்லியா?
4: எஸ் சார், மை பெட் நேம்.
1: யார் வச்சது?
4: மேடம்.
1: ஓ, நீங்க போங்க. எல்லாருக்கும் பேர் வச்சிருக்கீங்க. எனக்கும் ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா?
3: ம், வச்சிருக்கேனே.
1: என்ன என்ன என்ன?
3: கொஞ்சம் டிசென்டான பேர். அர்த்தநாரீஸ்வரர்.
1: அர்த்தநாரீஸ்வரர். புரியலையே.
3: பாதி பொம்பள பாதி ஆம்பள. ஒரு காதுல பொம்பளைங்க போடுற மாதிரி கடுக்க, ஒரு காதுல இல்ல. பாதி ஆம்பள பாதி பொம்பள. அர்த்தநாரீஸ்வரர்.
1: டிஃபரண்டான பெயிண்டிங் சார் இருக்கு. கூடு பத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியாம அதுக்குள்ள கொஞ்சிட்டு இருக்க லவ் பேர்ட்ஸ். அடப்பட்டு இருக்கிற கூண்டையே தூக்கிட்டு போற பச்சைக்கிளி. நைஸ். இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் யார் வரைஞ்சது?
5: வேற யாரு? ஜீவாதா.
1: ஜீவா?
3: ஐயோ, நீங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு ஷோ தாங்க. நார்த்தி,
1: இவ்வளவு அழகா வரைவீங்களா? சொல்லவே இல்ல. உங்களுக்குள்ள ஏகப்பட்ட திறமை இருக்கும் போல.
3: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இது டைம் பாஸ்.
1: எவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சிருப்பீங்க.
6: வாசனம் போக்க தொலைக்குது. அம்மா, பத்திராளி தாயே, அன்னபூரணி, இந்த அண்ணா எப்பவும் கிடைக்கணுமா?
1: நீங்க
7: என் மனிதன் என்று சொல்லிக்கொள்ள எத்தனை பேச்சுக்கள். அலசிக்கு அக்காக பிரித்து போட்டு மறுநாள் மூன்றாம் நாள் ஒவ்வொன்றாக பேச முடியும் அவனுக்கு.

0: அது ஆயில்மெண்ட் ஏதாவது இருக்கா? சாரி, என்னங்க மேல அடிச்சது மூஞ்சில ஏதாவது அடிச்சிருச்சுன்னா என்ன இருக்கிறது? கேர்ஃபுல்லா இருக்கு, பண்ண வேணாமா? பாருங்க தலையெல்லாம் ஃபுல்லா பட்டிருக்கு, முதல்ல வாஷ் பண்ணுங்க, மேல தொடச்சுக்கங்க.
1: பரவாயில்ல, எங்க போங்க.
0: இல்லைங்க, பர்னால ஏதாவது போட்டு.
1: இல்ல, எங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்.
2: மறந்து நான் மாறிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றது உங்க பெருந்தன்மையதான் காட்டுது. உங்க அப்பா மேலேயும் தப்பு இல்லை. பெத்த பிள்ளைய பறி கொடுத்த ஆத்திரமும் கோபமும் சாகிற வரைக்கும் இருக்கத்தானே செய்யும். இன்னும் கொஞ்சம் காலம், எல்லாம் சரியா.
1: ஹலோ,
0: ஹலோ, வாங்க.
1: சாரி,
0: எதுக்கு?
1: நான் தான் நீங்க உதவி செய்ய வந்ததை புரிஞ்சிக்காம சட்டன்னு சொல்லிட்டேன். நானும் ஒரு சராசரி பொண்ணு மாதிரி நடந்துகிட்டேன்ல. எனக்கே இப்ப எல்லாம் என்ன பாக்கும்போது கோவமா வருது. சாரி.
0: ஐயோ, தப்பு உங்க மேல இல்லைங்க, என் மேலதான். ஒரு ஆணும் பெண்ணும் பழகிறதுக்கு இந்த உலகத்துல ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நெருக்கமாகும் போது மத்தவங்க பார்க்கிறது காதலாவோ இல்ல தப்பாவோ தெரியலாம். அதுவும் இது கிராமம், நம்ம தள்ளி இருக்கிறது நல்லதுதானே?
1: ஒரு ஆணும் பெண்ணும் நெருங்கி பழகினா அது காதலாயிடுமா? ஏய், ஃப்ரெண்ட்ஸ் நெருங்கி பழக கூடாதா? என்ன தமிழ், எந்த காலத்துல இருக்கீங்க?
0: அது இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தப்பா எடுத்துட்டீங்க.
1: Don't take it seriously. Once again, sorry.
3: என்ன? அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணு அவ்வளவு அழகான நல்ல பொண்ணு, ரொம்ப மனசு பாதிச்சிருக்கா போல் இருக்கு. காதலிக்கிற கவிஞன் மட்டும்தான் ஒரு நல்ல கவிதை எழுத முடியும். காதல் வயப்படுற சிற்பி மட்டும்தான் ஒரு நல்ல சிலையை செதுக்க முடியும். இன்னைக்கு நீ செலக்ட் பண்ணதை வச்சே உனக்குள்ள காதல் வந்துருச்சுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த கட்டடமும் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன், அப்படித்தானே?
0: அது இல்லப்பா, நான் காதலிக்கிறேன்னா இல்ல எனக்கு காதல் வந்துருச்சுன்னு சொல்ல முடியல. ஆனா அந்த பொண்ணிய மனசுக்குள்ள புகுந்துட்டு ஏதோ பண்றாப்பா, அது மட்டும் தெரியுது. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த உங்களுக்கு மருமகளா வர்றதுக்கான எல்லா தகுதியும் அவளுக்கு இருக்குப்பா. அளவான அழகு, அதிகமான அறிவு, அவளோட கண்ணோட வேகமும் நடையோட வேகமும் ஒரே நிதானத்துல இருக்கும். நான் இன்னும் அந்த பொண்ணுட்ட ஐ லவ் யூன்னு சொல்லல. ஏன்னா அந்த குடும்பத்துல இதனால ஏதாவது பிரச்சனை வந்து முறையில்லாம நடக்கிறத விட நீங்களே அங்க வந்து முறைப்படி பொண்ணு கேட்டு முடிச்சீங்கன்னா போதும்.
3: உன் ஆசைய நிறைவேற்றி வைக்கிற, போதுமா?
4: அடிங்க அடிங்க, மரக்கா மரக்காயா கூலி வாங்கி மச்சல கொட்டி வச்சு எம்பிட்டு வருஷமாச்சு. மகராசம் பூமியில இன்னைக்குதான் செல்வமா கொடிக்குது.
5: பிள்ளைங்களா நல்லா படிக்குதுல்ல? மூணு பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க்.
6: சரி சரி,
7: வாங்கயா. எப்போ வந்தியா?
5: நேத்தான் வந்தேன்.
7: உள்ள வண்டிலாம் நல்லா இருக்குதுங்களா?
5: எல்லாம் நல்லா இருக்காங்க. கட்டட வேலை ஆரம்பிச்சப்ப போனது, அண்ணனையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் வந்து.
7: அண்ணன் எல்லாம் வெளியூர்ல விட்டு போனீங்க, நம்ம ஊர்ல தானே?
5: அந்த 1056 சப்ளிமெண்ட்டியா? இல்லைண்ணே, அவங்க பேமெண்ட் சரியா கொடுக்கறது இல்ல. அதான் இப்போ ராமராவ் கேட்டா இருக்காரு, அவரு கொடுத்த வேண்டியதானே? சரிங்கண்ணே, பண்ணிடுறேன். அப்புறம் அந்த நம்ம ஃபேக்டரி எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு உட்காரு. இந்த பேங்க் லோன் அப்ளை பண்ண மாதிரி என்ன ஆச்சு?
8: நீங்க பேங்க் நேரம் வந்து கையெழுத்து பண்ணுமாண்ணே? அதான் யோசிச்சேன். ஒரு 6 மாசம் நான் இங்க இருந்து பாத்துட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்குமேன்னு தான்
9: பார்த்தேன். ஆமாண்ணே, பண்ணிக்கும் பிள்ளைங்களுக்கும் மனசெல்லாம் இங்கேயே இருக்கும். பிள்ளைங்களும் உங்களை பிரிஞ்சு இருந்தது இல்லைல்ல?
10: என்ன நம்பி, கட்டட வேலையை விட்டு விட்டு கருதடிக்கிற வேடிக்கை பார்க்க வந்தீங்களா சார்?
11: உங்களை மாதிரி படிச்சு பரிசு எழுதி காசு சம்பாதிக்கிற வேலை இல்ல, படிக்கிற வயசுக்கு சோறு போடுமேன்னு பாக்குற வேலை பழக்கத்துலாம் வரும்.
7: அப்படி என்ன பழக்கத்துல வர்றது? எங்க கொடுங்க, அடிச்சுதான் பாப்போம். கொடுங்கய்யா.
12: இந்த காலத்து இளவட்டங்களுக்கு விவசாயத்தை பத்தி எங்க தெரியுது? நம் ஒரே எடுத்துக்க, இளவட்டம்னு யாரும் இல்ல. நாம எல்லாம் இருக்கிறவன் தான் விவசாயம்.
13: பிறந்த ஊர்ல ஒரு வீட்டை கட்டி தம்பியையும் ஜீவாவையும் வாழ வச்சு பாக்கணுங்கிறதுக்காக தான் இங்க திரும்பி வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கிராமத்து வாழ்க்கையை நம்ம எவ்வளவு தொலைச்சிட்டோம்னு தோணுது. நம்ம அந்த ஊரை விட்டு போனதே தப்புன்னு கூட தோணுது. நம்ம அது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களும் கஷ்டப்படுறவங்களும் வசதியா வாழணுங்கிறதுக்காக பட்டணத்துக்கு குடி வரலட்டா கிராமங்கள்லாம் காலி ஆயிடாது, கிராமத்து கலாச்சாரம் அழிஞ்சு போயிடாது.
8: அப்ப கிராமத்தான் கிராமத்தானாவே இருக்கணுமானே. அவனும் பட்டணத்துக்கு போய் சம்பாரிச்சு காரு பங்களான்னு வாங்கி நான் நல்லதை நமக்கு ஆசைப்படுவான்ல.
13: நான் அப்படி சொல்லல தம்பி. பட்டணத்துக்கு போவோம், நிறைய சம்பாதிப்போம், வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்குவோம், புள்ளவட்டியெல்லாம் நல்லா படிக்க வைப்போம், நம்ம சுயதேவியங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகி புள்ளவட்டியெல்லாம் தன்னால புழைச்சிக்கணும் நிலமை வரும்பாரு, அப்ப கிராமத்துக்கு செட்டில் ஆயிடுவோம். இல்லாட்டி என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் ஓம் புள்ளையும் ஏன் புள்ளையும் நாளைக்கு சாப்பாடு வெளிநாடுக்கான கையை நிற்க வேண்டியிருக்கும். அதனால நான் இங்கேயே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணா அது நீ என்ன சொல்ல வரதுன்னு எனக்கு புரியுது. பொஞ்சாதி பிள்ளைகள்லாம் டவுன் வாழ்க்கைக்கு பழகி போச்சுன்னா அது அங்கேயே இருந்துக்கிட்ட. நீ ஏன் பாத்துக்க, பிள்ளையெல்லாம் தலையெடுத்து உனக்கு வயசானதுக்கு அப்புறம் நீ கூட வந்து உட்காந்துரு. அப்ப விவசாயம் அழியாது, வசதி வாய்ப்பும் குறையாதுல்ல. தம்பி, பாண்டவர்களுடைய கௌரவம் அவங்க காட்டுல தெரிஞ்சப்ப இல்ல, சொந்த ஊர்ல சொந்த மக்களோட இருந்தப்பதான். என்னை பொறுத்த வரைக்கும் பட்டணத்து வாழ்க்கைங்கிறது பாண்டவர்களுடைய காட்டு வாழ்க்கை மாதிரிதான். உழைக்கிற வரைக்கும் உழைச்சிட்டு கடைசி காலத்துல சொந்த ஊர்ல வந்து செட்டில் ஆயிடுறதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கௌரவம்.
0: ஹலோ.
1: இங்க கோயிலுக்கு வந்துட்டு சாமிய பார்க்காம கோபுரத்தையே சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க?
0: சாமிய பார்க்காம சைட் அடிச்சாதான் தப்பு, கோபுரத்தை பார்த்தா தப்பு இல்லையே. இந்த கோயில கட்டினது கூட எங்க பாட்டனார் தானா, எங்க அப்பா சொல்லி அனுப்புனாங்க, அதான் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு வந்தேன்.
1: அப்படியா, ரியலி? எனக்கு தெரியவே தெரியாதே.
0: அந்த காலத்து கட்டடக்கலை, இதுல இருக்க ஒவ்வொரு துணியும் எவ்வளவு அழகா செதுக்கிருக்காங்க. இது மாதிரி பண்றதுக்கு யார் இருக்கா?
1: ஏ, நீங்க கூட தான் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம வீடு கூட ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு.
0: நான் கட்டுற வீடு நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: எஸ்.
0: எதை வச்சு பிடிச்சிருக்க?
1: எதை வச்சுன்னா, நல்ல பிளான், நல்ல ஒர்க்கர்ஸ், எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, அதை வச்சுதான் சொல்றேன் நல்லா வரும்னு. ஏ,
0: நல்ல பிளான் பிடிச்சிருக்குன்றீங்களே, அந்த நல்ல பிளான் போட்ட இன்ஜினியரை பிடிச்சிருக்கா? எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே, இந்த வீடு இவ்வளவு நல்லா வருது எனக்கு உங்களை பிடிச்சதுனாலதான்.
13: எங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறதுக்குன்னு நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குடும்பத்தோட மரியாதையும் கௌரவமும் அந்த வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நான் நீனு போட்டி போறதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புனால நாங்க இழந்துட்டதா நினைச்சுக்கிட்டு இருந்த அத்தனையும் இன்னும் அப்படியே இருக்குங்கிறது நீங்க எங்க வீட்டுல பொண்ணு கட்டு வந்ததுல இருந்து தெரியுது. ரெட்டிப்பு சந்தோஷம். ஆனாலும் நாங்க எங்களுக்குள்ள ஒரு கூடு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். தொப்புள் கூடி அறந்ததோட தாயோட உறவு முறிஞ்சது, தாலி கூடி ஏறினதோட தோல்ல தூக்கி போட்டு வளர்த்த சகோதரங்களுடைய உறவு முறிஞ்சது, கடைசி வரைக்கும் கணவன் தான் எல்லாம்னு தான் எல்லா பெண்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.

0: அவள் என் தங்கச்சி. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கூட பிறந்த அண்ணந்தம்பிங்களோட சந்தோஷமும் கௌரவமும் தான் முக்கியம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. கூட பிறந்த பிறப்புகளுக்காக அவள் சேர்ந்த விஷயத்துக்கு எத்தனை ஜென்மம் நான் அண்ணனா பிறந்தாலும் அவள் கடன் அடைக்க முடியாது.
1: மன்னிக்கணும், ஒரே ரத்தத்துல பிறந்தோங்கிற துடிப்பு அவ்வளவுதான். எங்க அண்ணா சொல்ற அளவுக்கு ஒண்ணு இல்ல. நான் என் பொண்ணை என் தம்பிக்காக வளர்த்து வச்சிருக்கேன். அவன் இன்னும் 2 மாசத்துல ஜெயில இருந்து வந்துடுவான். நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டவ தான் குடும்பத்தால குனிஞ்சிருச்சு. எங்க ராத்திரத்துல வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் திரும்பி வரும்போது கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன்னு அவனுக்கு யாரு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அவனுக்காகத்தான் இவளை வளர்த்து வச்சிருக்கேன். என் பொண்ணு படிச்சவளா இருந்தாலும் பெத்தவங்க பேச்சு மீறாதவங்கிறதுனால முழு மனசோட ஏத்திக்கிட்டு அவளும்

0: உனக்காகத்தான் இவ்வளவு வளர்த்து வச்சிருக்கேன். என் பொண்ணு படிச்சவளா இருந்தாலும் பெத்தவங்க பேச்சு மீறாதவங்கிறதுனால முழு மனசோட ஏத்திக்கிட்டு அவளும் என் தம்பிக்காக காத்திட்டு இருக்கா.
1: என்ன இன்ஜினியர் கிளிக்கோட வராரு? இன்ஜினியர் விட விட்டு கிளிச்சு வச்சு பார்க்க போறாரா? படிச்சவங்க பத்து வேலையும் பண்ணுவாங்க, நமக்கு இருக்கு, நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம நாயக்கு வீட்டுக்கு போய் சின்ன சின்ன மாமாவுக்கு போன் பண்ணிட்டு
2: வந்துடுறேன்.
1: ஏன் தம்பி, வாயில்லா ஜீவன் கடந்து கத்துறது கஷ்டமா இல்லையா? இது அடைச்சு வைக்கிறது பாவம் இல்லையா? கடவுள் சுதந்திரமா பறக்கிறதுக்காகத்தான் அதை கை கொடுத்துருக்கான். போ, இத போய் ஏன் தம்பி வாங்கிட்டு வந்தீங்க?
3: அது இல்ல சார், வர வழியில ஒருத்தன் வித்துட்டு இருந்தான். ஜீவா தனியா இருக்கேன், கிளியோட பேசிட்டு இருந்தா போர் அடிக்காம இருக்குமே தான்.
1: உங்களுக்கு பிரசன்ட் பண்றதுக்கு ஒரு எதுவுமே கிடைக்கலையா? நல்ல புள்ளாதான் நீங்க. வரேன் ஜீவா.
3: உங்க கிளி கூண்டு டிராயிங் கூண்டை தூக்கிட்டு போறத நினைச்சுக்கிட்டு நீங்களே அந்த கூண்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்குறீங்களே. உங்களையும் உங்க மாமா இந்த கிளி மாதிரி ஃப்ரீயா பறக்கட்டும்னு திறந்து விடுவாரா?
2: அதுக்கு அவசியம் இல்ல. இந்த கிளி தானாதான் கூண்டுக்குள்ள போய் அடைஞ்சிருச்சு. அதான் விதி.
3: ஜீவா கொஞ்சம் நில்லுங்க. நேத்துல இருந்து எனக்கு தலை சுத்துது. நீங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேணாம், ஆனா உங்களுக்கு பிடிச்சதா இந்த குடும்பத்துல எல்லா முடிவும் எடுக்கிறாங்களா? ஜெயிலுங்கிறாங்க, ரிலீஸுங்கிறாங்க, அதுக்காக தான் வளர்த்து வச்சிருக்கோன்றாங்க. யாரு என்ன இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல.
2: எங்க மாமா.
3: மாமானா?
2: எங்க அம்மா கூட பிறந்த கடைசி தம்பி.
3: எப்ப ஜெயிலுக்கு போனாரு?
2: 12 வருஷம் ஆச்சு.
3: 12 வருஷம். அப்ப அவர் வயசு 40 வயசு. இதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா?
2: என் உடன்பாடு எடுத்தது எல்லாமே நடக்கணும். அப்பதான் எங்க குடும்பம் நல்லா இருக்கும். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காது பிளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ.
3: எஸ். என்ன இந்த நேரத்துல?
2: உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
3: வாங்க.
2: நீங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இத்தனை நாள் என்கிட்ட அன்பா பழகினதுக்கும் நல்ல ஃப்ரெண்டா இருந்ததுக்கும் ரொம்ப நன்றி. அதே சமயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற நிலைமையை தாண்டி அடுத்த ஸ்டேஜ்க்கு போறத நான் விரும்பல.
3: ஸ்டாப் இட். இப்ப பிரச்சனை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, நீங்க என்ன லவ் பண்றீங்களா மாட்டீங்களான்றது இல்ல. உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்க இந்த கல்யாணம் தான். பிராங்கா சொல்லுங்க, உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா? ஏன் மௌனமா இருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு வந்துக்கிட்டு உங்களே நீங்க அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க வயசு, உங்க அறிவு, உங்க படிப்பு எல்லாமே வேற. எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு உங்க குடும்பத்துக்காக வந்துக்கிட்டு எத்தனை நாள் நீங்க சந்தோஷமா இருந்துட முடியும்? இப்ப வேணா அது தியாகமா தெரியலாம், ஆனா பின்னால் அதுவே நரகம் ஆயிடாதா? ஏன் அதை இப்பவே சொல்லி மாத்திக்கலாமே.
2: யார்கிட்ட சொல்ல சொல்றீங்க?
3: உங்க அப்பா அம்மா கிட்ட. ஏன்? உங்க மாமா கிட்ட. அவர் தான் ஒரு கிளிய கூண்டுக்குள்ள வச்சாலே பறக்க ஒண்ணு மனசு தாங்காம திறந்து விட்டுருவாரு. அவர் உங்களை புரிஞ்சுக்க
2: மாட்டாரா? அவர் புரிஞ்சுக்கிறத விட நான் கேக்குறதுனால இடிஞ்சு போயிடக்கூடாது. என் ஊர்த்தி சந்தோஷத்தை விட என் குடும்பத்தோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்.
3: அதான் ஏன்ற உங்களை மாதிரி இந்த நிலைமையில எத்தனை பெண்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த லிஸ்ட்ல நீங்களும் சேரணுமா? லிசன், உங்களுக்கு என்ன பிடிக்கலன்றதுனாலயோ இல்ல நீங்க என்ன கிடைக்கலன்றதுனாலயோ இதை நான் சொல்லல. உங்க கூட நிறைய நாள் பழகிறதுனாலையும் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலையும் தான் அதை சொல்றேன். நான் உங்களுக்கு கிடைக்கலனாலும் உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி, உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நல்ல ஒருத்தர் உங்க கூட அமைஞ்சா அதுவே எனக்கு சந்தோஷம்.
2: பிறக்கும் போது ஆரம்பிக்கிற கண்ணீர் சாகர வரைக்கும் பெண்களுக்கு நிக்கிறதில்லை. நான் மட்டும் என்ன விதை விளக்கா? நான் இங்க வந்தது என்ன மாத்திக்கல, உங்களை என்ன மறக்க சொல்றதுக்கு.

0: வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க யாரோ நான் யாரும் வீடு கட்ட முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வேற நான் வேற நாயிடும் மாமா எப்படிமா இருப்பாரு?
1: மாமாவா? அவனுக்கு என்னடி, நல்ல வாட்ட சாட்டமா கட்ட பொம்மா மாதிரி இருப்பான். ஆமா, ஏன் திடீர்னு கேட்ட?
0: என்னை கட்டிக்க ஒத்துக்குமா? உங்கள மாதிரி சித்தி மாதிரி எல்லாம் என்னால நடந்துக்க முடியாது. என்னை எப்படி பிடிக்க போகுது?
1: நான் பெத்த பிள்ளைடி நீ. மாமா சின்ன வயசுல இருந்து உன் மேல பிரியமா இருப்பான், வேண்டான்னு சொல்லிடுவானா? அதை விட எல்லாம் தெரிஞ்சவனி அவனை மாத்தி கொண்டு வந்துடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இத பாருமா, ஒவ்வொருத்தர் கையில தான் இந்த குடும்பக்கு ஒரு மொத்தமும் இருக்கு.
2: நம்ம வீட்டு வேலை தானே மாமா,
1: வரைஞ்ச மாதிரியே தெரியல, தத்ரூபமா இருக்கு
2: இல்லன்னு.
1: கண்ணாடி பொருள் உடைஞ்சிட்டா எல்லாம் போச்சு, வேற ஏதாவது வாங்கிருக்கலாம் இல்ல?
3: நாங்க இந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டு போனாலும் இந்த பெயிண்டிங்க பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு இங்க ஞாபகம் வரும்ல?
2: அதான் இத பார்த்தாலும் எங்களுக்கு உங்க ஞாபகம் வரும். நீங்க தான் வீட்டுக்கு அடிக்கடி வரப்போ இருக்க போறீங்களே.
0: எனக்காக இவ்வளவு மெனக்கடுறீங்க?
3: எல்லாமே உங்க பெயிண்டிங் தானே, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வீடு கேட்டீங்க, கட்டி முடிச்சிட்டேன். உங்க ஆசைப்படி வாழ்க்கை அமையிறது என் கையில இல்ல, அந்த ஆட்டம் கையில தான் இருக்கு.
2: அப்புறம் தம்பி.
3: சார்,
2: இந்த வீட்டு வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தம்பி இன்னும் 2 மாசத்துல வர்றான், அவனுக்கு கல்யாணத்துக்கு நாள் எல்லாம் குறிக்கணும். அதான் நீங்க வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா.
3: நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், என் வேலையை நான் கரெக்டாக முடிச்சு கொடுத்துறேன், என்னால் எதுவும் தடையாகாது. நீங்க கேட்ட மாதிரியும் எல்லாரும் விருப்பப்பட்ட மாதிரியும் கண்டிப்பாக அந்த வீடு இருக்கும்.
2: அது போதும்.
3: ஆனா வீடு கட்டும் போது ஜீவா சொல்லிச்சு அந்த வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்கணும்னு. அப்படி இருக்கிற மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க பெரியவங்க, உங்களுக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு எனக்கு வயசும் அனுபவமும் இல்ல, இருந்தாலும் என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். உங்க எல்லார விருப்பத்தோடையும் இந்த கல்யாணத்தை பண்றீங்களே, இந்த கல்யாணம் ஜீவாக்கு பிடிச்சிருக்கான்னு யாராவது கேட்டீங்களா? தம்பிக்கு அக்கா பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்ற ஆதிகாலத்து சம்பிரதாயத்துல மூழ்கி போய் 20 வயசு பொண்ணு 40 வயசான உங்க தம்பிக்கு கட்டி வைக்கிறீங்களே, இது எந்த வகையில சார் நியாயம்?
2: குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையா இல்லாம ஒரு குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரையே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷம் ஜெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த இறைவன் புயல் அடிச்சா அதை எடுத்து நிக்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.
4: அவரவர் வாழ்க்கையில் ஆயிரமாயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட

0: இந்த மண்ணிலிருந்து விளைகிறது எல்லாருக்கும் சொந்தம். ஏழைங்க பணக்காரங்கன்னு வித்தியாசம் பார்க்கக்கூடாது, யாரும் பசிபட்டு நின்று கிடக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். எந்த பயம் எங்கள் ஆத்தாவுக்கு வந்துச்சோ அது நடக்க ஆரம்பிச்சிச்சு. விஞ்ஞான ரூபத்தில்
1: நம்ம வீட்டுக்கு வாங்க, நம்ம டிராக்டர் கேளுங்க பாரு, நம்ம வண்டி எப்படி ஓடுது பாரு, என் பிள்ளைங்க பாரா, ராஜா விட்டு கண்டுபிடிச்சா எப்படி ஓட்டுறானுங்க பாரு, அவங்கவுங்க வயிறு எரிஞ்சு சாவிடும் பாரு. இனிமே என் வீட்டு முன்னால கியூல வந்து நிக்கணும், வேணா என் வண்டி தானே வரணும், பத்தாள் சேர்ந்த என் வண்டி ஒரு வண்டி செஞ்சிடணும். ஓட்டே ஓட்டே
2: இந்த ஏழை வாழையெல்லாம் அது எவ்வளவு போலதான் மண்ணு விழுக போகுதுன்னு தெரியாம நின்று வேடிக்கை பாக்குதுங்க. ஐயா மூத்தவனே,
3: ஒன்னு
2: மட்டும் சொல்றேன், என்னதான் நாளைக்கு உங்களுக்கு வசதி வந்துட்டாலும் இந்த யந்திரத்தை மட்டும் தொடக்கூடாதுராசா. இப்படி எல்லாத்துக்கும் மிஷின் வந்துட்டா நிலபலம் இல்லாத சனமெல்லாம் எங்க போகும்? ஏழைங்களை பட்டினி போட்டுட்டு நம்ம மட்டும் வாழக்கூடாதுராசா, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க.
3: சரியாதா
2: ஏ குட்டி, வாடிங்க அங்க என்ன பண்ற?
4: வந்துட்டேன்.
0: நம்ம தோல்ல வளர்ந்த புள்ளதானே, நம்மள மீதியா நடக்க போகுதுன்னு அவன் நடத்தையில அப்ப எந்த சந்தேகமும் எங்களுக்கு வரல. எங்க கவனம் எல்லாம் எங்க குடும்பத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. எங்க எல்லாரும் இவட இந்த வாழ்க்கையை ரொம்ப நேசிச்சவன் என் தம்பி தானப்பா. சின்ன வயசுலயே அவனுக்கு அவ்வளவு ஆசை, அத்தனையும் நடக்கணும்னு ஆத்தா கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த வீடு இன்னைக்கு இங்க கட்டுறதே என் தம்பி எங்க ஆத்தா ஆசைக்காகத்தான்.
2: வயக்காட்டுல வேலை செஞ்சுட்டு வந்து பிள்ளைகள படுத்தா சிலு சிலுன்னு அடிக்கிற காத்துல அப்படியே அசந்து போய் தூங்கிடணும். நம்ம நாட்டரச கோட்டைக்கு போயிருந்தப்ப செட்டியார் வீடுகள்லாம் பார்த்தமே, அதை விட பெருசா கட்டிப்படணும் தான். ஆமா, வீடு பூரா பிள்ளைகளா இருக்கணும். என் தங்க மக்கா ஆள் ஆளுக்கு குறையில்லாம அஞ்சஞ்சு பெத்துக்கிறீங்க ஐயா.
3: போதும் மாத்தா,
5: எனக்கு பத்தாது.
2: ஏண்டா நீ எத்தனை பெத்துக்கு போற?
5: ஆம்பளை புள்ள பத்து, பொம்பளை புள்ள பத்து.
4: பெத்துக்கோ பெத்துக்கோ, உன் மனதா நான் காத்திருந்து கட்டிக்கிறேன்.
6: ஐட்டடி நீனு, நீ எப்படி கட்டிக்குவ? வேளங்காதவ.
4: அம்மா கூட பண்ண மாமனை மட்டும் கட்டிக்கலாம், அப்பா கூட பண்ண ஐட்டிய கட்டி கூடாதா?
2: அட்டி செருப்பால எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு பட்டியா பேசிக்கிட்டு தங்கு மல்லா. ஏண்டி உன்னை நான் தான் பெத்தனா?
4: சட்டம் போட்டு சொல்லாத, யாராவது சந்தேகப்பட போறாங்க.
5: நம்மளே
2: வேலை செஞ்சு நம்மளே காசு பண்ண சம்பாதிக்கணுமா? அதை விட பத்து பிள்ளைகளுக்கும் நிறைய சொத்து பத்து சேர்த்து வச்சு அந்த சொத்து பத்துல ஊருக்காரவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்கணும். ஊருக்காரவங்க வயிறு நிறைஞ்சா நம்ம பிள்ளைங்க தானா வளரும்.
5: சரித்தா சரித்தா, மக்களை பத்த மகராசி வாசம் எதுவோ அதான் ஏன் ஆசையா? சரி சரி, எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க
2: போற? பறக்காதடா, நீ பறக்கறத பார்த்தா ரெண்டு பொண்டாட்டி கேப்ப போல.
5: என்ன குறை சொல்லிவிட்ட
2: பின்ன?
5: ஆத்தா குறைஞ்சது மூணு கட்டினா தானே 25 பிள்ளையா பெத்துக்க முடியும்.
2: 25? இன்னும் ஒண்ணு சேர்த்தா குசேல ராயிருவே.
5: பெருமைதானா?
2: என்னப்பா எங்க போறீங்க கூட்டமா?
1: பக்கத்தூர் வேலைக்காயோ.
2: அதென்ன பக்கத்தூருக்கு? நம்ம ஊரு சனா நம்ம ஊர்ல வேலை இல்லையான்னு அசலூருக்கு போனா நம்ம கசிங்கும் இல்ல? நீங்க தான் கல்லு வீட்டுக்கார வீட்டுல வேலை பாத்தீங்களே, என்னாச்சு?
1: உழுகிறதுக்கு மிஷின் வந்துருச்சு, உழவு மட்டால உழுத கூலி அதிகமாகுதுன்னு ஏர் மாடு வேணான்ட. எங்க வயிற்று பிழப்புக்கு சம்பாதிக்கிறனாலும் இருக்கிற மாடுகளுக்கு வக்கோல் தீவனம் வாங்கி போடவாவது குழைக்கணும் இல்ல ஆத்தா? அதான் அசலூருக்கு உழவு நடவடிக்கைன்னு கூப்பிட்ட போய்கிட்டு இருக்கோம்.
2: நல்லா இருக்கு, வேலை இல்லைன்னா வந்து வேலை கேக்குறது ஏ? இந்த தெம்பான என்ன செத்தா போயிட்டா? இப்படியே ஒவ்வொரு மிஷினா வரும்போது ஒவ்வொரு குடும்பமா ஊரை விட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் இந்த கிராமத்துல யார் இருக்கிறது? செத்தா தூக்குறதுக்கு சேதம்னா காப்பாத்துறதுக்கு ஆளே இல்லாம இல்லையா போயிரும். நம்ம பிறந்த
0: மண்ணை இல்லாத இந்த இளைஞரை பத்தி யோசிச்சு எங்கிட்ட சொன்னிச்சு. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா நிலத்திலையும் எல்லாருக்கும் பகிர்ந்து வேலை கொடு, அவங்களுக்கு படி அளந்தது போக மிச்சம் நம்ம வீட்டுக்கு வந்தா போதும். இப்படி இருந்த விவசாய பூமியில எரிகள் விழுந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிட்டு காரணம் அவங்க பசங்களும் தெரிஞ்சாங்க.
5: ஒத்துங்க.

0: அது எங்க சொத்து நாங்க விக்கிறோம், நீங்க யாரு அத கேக்கறதுக்கு?
1: அவனுக்கு பொறாமடா, நாம நல்லா வளர்ந்து அவனுக்கு பிடிக்கல, நாம மோட்டர் வாங்கிட்டோம், டிராக்டர் வாங்கிட்டோம், பொறுக்கல. இங்க பாருங்கடா, விக்கணும்னு முடிவு பண்ணது முடிவு பண்ணதுதான், ஃபேக்டரி வந்தே ஆகும், வரும் வாடா.
2: ஊரெல்லாம் அந்த தோல் ஃபேக்டரி வரவிடக் கூடாதுங்கிறதுலயும் இந்த விவசாய பூமி அழிஞ்சிடக் கூடாதுங்கிறதுலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாங்க. அதுக்காக இந்த போராட்டத்துக்கும் தயாரா இருந்தோம். முதல்ல எங்க பிரச்சனைய ஃபேக்டரி கிட்ட வந்தவங்களுக்கு புரிய வைக்க ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு மனுஷனும் உயிர் வாழ்றதுக்கு பணம் பிரதானம் இல்ல, இந்த பூமியிலிருந்து விளையிற பொருள் தான் புரிஞ்சுக்கிட்ட அவங்க ஃபேக்டரி கட்ட திட்டத்தை கைவிட்டுட்டு திரும்பி போனாங்க. பணத்தை கொடுத்துட்டு அவங்காரங்க திருப்பி கேட்டிருக்காங்க. பணத்தை ஆசையால இவங்க கொடுக்க மறுக்க அவங்க போலீஸை வச்சு இருந்த பணத்தை கைப்பற்றிக்கிட்டு மிச்ச மீதிக்காக அவங்க டிராக்டரையும் ஓட்டிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நான் தான் காரணம்னு நினைச்சு எங்களை பழி வாங்க கல்வெட்டுக்கார யாருக்கும் தெரியாம எங்க கணத்தில் விஷத்தை கலந்திருக்கான். இது தெரியாம எப்பவும் போல எங்க ஆத்தா உழுதுட்டு மேற்பனு மாடுகளுக்கெல்லாம் தண்ணி காட்ட மோட்டர் போட்டிருக்கு. உழைச்ச கலப்புல அந்த வாயிலா ஜீவிங்க ஓடி போய் வாய்க்கால் வந்து தண்ணியை குடிக்க விஷம் கலந்த தண்ணி அத்தனை மாடுகளையும் பழி வாங்கிடுச்சு. தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்த்தா விஷம் கலந்துருக்குதுன்னு சொன்னாங்க. விசாரிக்க போகும்போது கல்லு வீட்டுக்காரனோட சதி சம்பளம் ஆகி போச்சு. வருஷம் வனவாசமா போயிடுச்சு.

0: தங்கச்சியை பறி கொடுத்து தம்பியையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு ஓடி போனவ குடும்பம், கொலகார குடும்பம்னு இந்த ஊர் பேசுமேனு பயந்து ராத்திரியோட ராத்திரி அந்த ஊரை விட்டே போயிட்டு இந்த 12 வருஷத்துல புள்ள குட்டிங்களோட படிப்பு, வியாபாரம், மனுஷ மக்கள், எங்க மனசுல உள்ள பாரத்தை அப்பப்ப கொஞ்சம் இறக்கி வச்சுக்கிட்டோம். தங்கச்சி தங்கச்சின்னு துடிக்கிறானே, தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு கதறானே. அவன் பாரத்தை எங்க இறக்கி வைப்பான்? குடும்பத்து மேல உள்ள பாசத்துல வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறவனுக்கு அவன் தொலைச்ச வாழ்க்கையை திரும்ப ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைச்சான். ஆனா அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? அதனாலதான் ஜீவாவை கட்டி வைக்கலாம்னு நானும் தங்கச்சியும் சேர்ந்து முடிவெடுத்தோம். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜீவா மனசு சாதப்பட்டிருக்கு. இந்த குடும்பத்துல இன்னொரு குழப்பம் வந்துட்டா அதை தாங்க சக்தி கேட்கலாதி. அது மட்டும் இல்ல, அப்புறம் இந்த குடும்பத்துல ஒரு உசுறு கூட மிச்சாக போயிடும். தம்பி, நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கையேந்துறதில்ல, உங்ககிட்ட ஏது நினைக்கிறேன். தம்பிக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க. தம்பி, நீங்க நினைச்சா நீங்க கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டா சீனாபுரத்து உள்ள சாரலாம் அடங்கி போயிருந்தோம்.
1: முழு அர்த்தத்தையும் புரிஞ்சுதான் சொல்றேன், நீங்களே குங்குமம் வச்சு விடுங்க.
2: என்ன
1: வாழ்க்கையிலே முதல் முறையா உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். எங்க அம்மாக்காக, மாமாக்காக, என் குடும்பத்துக்காக இல்லாம எனக்காக நான் வாழ முடிவு பண்ணிட்டேன். உங்களை ஒருவேளை சந்திக்காம போயிருந்தா, உங்க உண்மையான காதலை புரிஞ்சுக்காம போயிருந்தேன்னா, இதுதான் வாழ்க்கைன்னு எங்க மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்து செத்து போயிருப்பேன். ஆனா இப்போ உங்க காதல்ல என் வாழ்க்கைய புரிஞ்சுக்கிட்டேன்.
2: ஜீவா, முதல்ல இடிஞ்சு போன உங்க வீட்டை மட்டும்தான் பார்த்தேன், இப்ப அதுல வாழ்ந்த அற்புதமான மனிதர்களையும் அவங்க வாழ்ந்த அன்பான வாழ்க்கையும் கேட்டு அசந்து போயிட்டேன். இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தனை பிறந்திருக்க கூடாதுன்னு ஏங்கினேன். இப்படிப்பட்ட குடும்பம் என் காதலால் அழிஞ்சிடக்கூடாது. அந்த குடும்பத்துக்காக என் காதலை விட்டு கொடுக்கறதுல நான் உண்மையாவே சந்தோஷப்படுறேன். இப்ப உண்மையிலேயே உங்களை கை பிடிக்கணும்னு தோணல.
3: முளைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். உயிர் ஏதோ கடைசி ஆசைக்காக ஏக்கத்துல தொக்கிட்டு நிக்குது. பார்த்து என்னன்னு தெரிஞ்சு அதை செஞ்சிருங்க.
2: எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க சந்தோஷத்தை நம்ம கெடுக்கணுமா? இந்த வீடு எப்பவுமே மங்களகரமா சந்தோஷமா எத்தனையோ காலத்துக்கு நல்லபடியா இருக்கணும். சிரிப்பு சத்தம், கொலுசு சத்தம், குழந்தைங்க சத்தம்னு நிறைவா இருக்கணும். அதுக்கு நீங்க உங்க வீட்டுல உள்ளவங்க ஆசைப்படி உங்க மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு
4: ராத்திரி அந்த குடும்பம்

0: அக்கா, தனபால் ரிலீஸ் ஆகி வந்ததும் அவனுக்காக கட்டிருக்கிற இந்த புது வீட்டையும் எல்லாரையும் பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? ஆமா, எங்க ரெண்டு மாமாவையும் காணோம்?
1: டவுனுக்கு போயிட்டு வரேன்னு போனாங்க, இன்னும் காணோம்.
2: ஓகே, விளையாட்டு போனோம், டைம் ஆச்சு. படுங்க படுங்க படுங்க
0: படுங்க படுங்க.
2: குட் நைட் அபிஷேக். குட்
1: நைட் அங்கிள்.
0: சரி சரி, எல்லாருக்கும் என் கடைசி வணக்கம். இன்ஜினியர் சார், நீங்களும் இங்கே படுத்துக்க
2: வேண்டியதானே?
3: சார், எதுக்காக அவனை துரத்துறாங்க?
4: இங்க இருந்து ஓடனான ஒருத்தன் இவங்க தான் வெடிமருந்து வாங்கியிருக்கான். இன்னைக்கு சாயந்தரம் தான் பிடிப்பட்டானுங்க. போட்ட போட்ட உண்மையை கக்கிட்டானுங்க, அதான் பிடிக்க போயிருக்காங்க.
0: எல்லாருக்கும் என் கடைசி வணக்கம்.
3: நோ,
1: என்ன பதில் சொல்றது?
3: இந்த வீடு என் உயிரை விட பெருசுமா?

0: ஐயா நல்லா இருக்கீங்களா? தம்பி நல்லா இருக்கீங்களா?
1: வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்க எங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் பார்த்து போனேன்.
0: தம்பி வா.
1: இவன் தான் என் கடைசி தம்பி தனபால்.
0: வணக்கம்.
2: வணக்கப்பா.
1: எப்படி வீட்டோட கிரகப்பிரவேசத்தையும் கல்யாணத்தையும் ஒன்னா வச்சிருக்கோம்?

கேட்டது மீடியா ட்ரீம்ஸின் பாண்டவர் பூமி திரைப்பட ஒளிச்சித்திரம். நடிப்பு ராஜ்கிரண், அருண்குமார், ரஞ்சித், மனோரமா மற்றும் பலர். இசை பரத்வாஜ். இயக்கம் சேரன். அமைப்பில் உதவி வே புனிதா. வானொலி வடிவம் பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

0: நேரம் 2:01 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 நீங்க இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் வித் மீ ஆர்ஜே கவிதா. அடுத்த அரை மணி நேரத்துக்கு சூப்பரான பாடல்கள் மெலடிஸான உங்களுக்காக பாடல்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த வரிசையில் இந்த நிகழ்ச்சியில் வரப்படும் முதல் பாடல் மாப்பிள்ளை படத்துக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு. மலேசியா வாஸ் தேவன் அண்ட் குழுவினர் சேர்ந்து பாடின பாட்டு. கங்கையமரனோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவெளி, தொடர்ந்து பாடலை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்தீங்கள் ரெயின்போ எஃப்எம் 91.4 இங்கே எல்லாமே சமதுல.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress. Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation,

பேசும் அட உண்மை சொல்ல கூசும் போடும் நூறு வேஷம் தினம் போய சொல்லி ஏசும் ஊரு பம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும் போடும் நூறு வேஷம் தினம் போய சொல்லி ஏசும் எல்லா டாங்கு டாங்கு அட என்ன புங்க போங்கு ஏண்டி அம்மா இந்த ராங்கு நல்லா இல்ல போக்கு நான் சொன்னேன் பொறு பாக்கு கத்தலக்குள் கொட்ட பாக்கு ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும் நல்ல பேச்ச கேட்கல நான்

பறக்குது பாரு, பின் பண்ண

0: ஓட்டுறதுக்கு தான் பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh, oh, oh.
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போட கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நேரம் 2:12 ஆயிட்டு ரெயின்போ 93.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ மெலடிஸ் வித் மீ ஜே கவிதா. ரெயின்போ மெலடிஸ்ல வந்து அடுத்த என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது மாப்பிள்ளை படத்துக்காக மனோ அண்ட் சித்ரா சேர்ந்து பண்ண பாட்டு இளையராஜாவோட இசையில கேட்டு முயன்றீர்கள். இது ரெயின்போ 93.4 இங்க எல்லாமே சமதுள்ள

நேரம் 2:21. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 2:21 ஆயிற்றுக்கு. ரெயின்போ எஃப்எம் 90.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ மெலடி வித் மீ ஆர்ஜே கவிதா. ஒரு பொண்ணு நினைச்சா அப்படிங்கிற படத்துக்காக ஒரு சூப்பரான பாட்டு எஸ் பி பாலசுப்ரமணியம் அண்ட் உமாரமணனோட வாய்ஸ்ல, எஸ் ஏ ராஜ்குமாரோட லிரிக்ஸ்ல, எஸ் ஏ ராஜ்குமாரோட மியூசிக்ல கேட்டு முடிக்கும் போது நேரம் 2:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 90.4 ரெயின்போ மெலடிஸ்ல அடுத்ததா என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,

மனசுக்கேத்த மகாராசா அப்படிங்கிற படத்துக்காக உமாரமனோட வாய்ஸில், காளிதாசனோட வரிகளில் தேவோட இசையில் ஒரு பாட்டு வந்துருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நேரம் 2:27 நிமிடங்கள் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 90.4 இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்க ரெயின்போ மெலடிஸ். ரெயின்போ மெலடிஸோட நிறைவு பாடலாக சின்ன கொண்டர் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் எஸ் ஜானகி சேர்ந்து பண்ண பாட்டு, ஆர் வி உதயகுமாரோட லிரிக்ஸில் இளையராஜோட இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 90.4. இங்கே எல்லாமே சமதுல்லு.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறன்களை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்.

0: இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கிளெஃப்ட் லிப் மற்றும் கிளெஃப்ட் பேலட் எனப்படும் உதட்டு பிளவு, மேல்வாய் அன்னப்பிளவு ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள். உடன் உரையாடுகிறார் நுஸ்ரத் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: இப்ப வந்து நீங்க தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சையில வந்து ஒரு நிபுணரா இருந்துட்டு இருக்கீங்க, இதன் மேலான ஆர்வம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு?
1: ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து டென்டிஸ்ட்ரி படிக்கணும், டென்டிஸ்ட்ரி படிச்சுட்டு இந்த மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி வந்து எம்டிஎஸ் போகணும். ஸோ டென்டிஸ்ட்ரி படிக்கும் போதே இது மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. ஏன்னா இது வந்து முகம் சீரமைப்பு, முகம் சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு எலும்பு போயிடும். இதில் வந்து என்னோட சீனியர்ஸ்லாம் பண்ணுறது பார்த்தேன். அவங்களாம் என்ன மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து லைஃபை எப்படி சேஞ்ச் பண்ண முடியுன்றத நான் வந்து பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு நம்ம வந்து நார்மலாக ஒரு கிளினிக் வச்சு பல்லு மட்டும் பார்க்காம அதை தாண்டி ஒன்றும் எப்படி ஒன்றும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்த்தேன். ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. இன்ஃபேக்ட் எனி டென்டல் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வருஷத்தில் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க ஓரல் மேக்ஸிலோஃபேஷியல்

0: சர்ஜரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேல மேலப்பட்டு அவங்களோட ரியல் இன்ட்ரெஸ்ட் என்னன்றது வந்து அவங்க வந்து புரிஞ்சுட்டு வேற வேற டிவிஷன் போவாங்க. மேக்ஸ்லோஃபேஷியல் சர்ஜரின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தது இன்ட்ரெஸ்ட் அதுலயே இருந்துச்சு. அண்ட் நான் என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அது இதுல தான் பண்ண முடியும்ன்றது எனக்கு தெரிஞ்சு. சோ அது தெரிஞ்சதுனால மேற்கொண்டு அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். சோ என்னோட பிடிஎஸ் முடிச்ச கையோட எம்டிஎஸ்க்கு இமிடியா அப்ளை பண்ணி ஐ காட் தி சீட். சோ இமிடியா அதுல சேர்ந்து அதுலயும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் பண்ணும் போது கூட அதுலயும் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து இந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி சொல்லுவாங்க. சோ அதுலதான் என்னோட மெயின் கான்சென்ட்ரேஷன் இருந்தது. சோ என்னோட ரிசர்ச், என்னோட தீசிஸ் எல்லாத்தையுமே அதுலயே எடுத்து நான் பண்ணேன். சோ அதுல எடுத்து இப்ப நெக்ஸ்ட் அதுல என்ன அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குன்றத கண்டுபிடிச்சி, நம்ம இந்தியால என்ன இல்லன்றத பார்த்து, அதை மேல்நாட்டுல போய் என்ன இருக்குன்றத பார்த்துட்டு, அதை இந்தியாக்கு எப்படி எடுத்துன்னு வரலான்றதையும் பார்த்துட்டு, இப்ப எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருக்கோம். இங்க இப்ப ட்ரீட்மெண்ட்டும் பண்ணின்னு இருக்கும். எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க நம்ம இந்தியன்ஸ் பத்தி, இந்தியன்ஸ் ஆர் பீப்புள் ஹூ ஒர்க் வித் எஸ்டர்டேஸ் ஹார்ட்வேர் டு கிரியேட் டுமாரோ சாஃப்ட்வேர். நம்ம கிட்ட தான் எல்லா அட்வான்ஸ்மெண்ட்ஸும் இருக்கு. நம்ம கிட்ட தான் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, ஸ்கில்டு டாக்டர்ஸ் இருக்காங்க. வெறும் டாக்டர்ஸ் வந்து ஏ டு சொரக்கா கதிக்கு உதவாது சொல்ற மாதிரி, நம்ம டாக்டர்ஸ் வந்து ஜஸ்ட் புக்ல படிச்சுட்டு ஒரு 10 பேஷண்ட் பார்த்தவங்க எல்லாம் கிடையாது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து ஒரு 10,000 பேஷண்ட் பார்த்தவங்க நம்ம பாப்புலேஷன். ஸோ எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர். ஸோ நம்ம டாக்டர்ஸ் நம்பி என்ன வேணா இறங்கலாம். அவங்களுக்கு வந்து என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ், என்னென்ன நடக்கும், எல்லாமே வந்து ஒரு முன்னாடியே தெரியும்.
1: மக்கள் மனசுல ஒரு தவறான புரிதல் இருக்குல்ல டாக்டர், இப்ப ஃபாரின் தான் அட்வான்ஸ்டா இருக்காங்க மெடிக்கல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் இருக்காங்க, நம்ம ஒரு ஃபாரின்க்கு தான் போகணும் அப்படின்னு. ஆனா நிறைய வந்து சென்னையிலயுமே நிறைய பண்றாங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. ஃபாரின்ல இருந்து சென்னைக்கு வராங்க.
0: உலக அளவுல இந்தியா டாப். நம்ம தான் வந்து மெடிக்கல் கேபிட்டல் ஆகிட்டு வரோம். இங்க நடக்காத ட்ரீட்மெண்ட்ஸ் கிடையாது, இங்க இல்லாத ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஃபெசிலிட்டிஸ்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா உடனே ஃபாரின்லேருந்து எக்யூப்மெண்ட் வாங்கிட்டு வந்து இங்க வச்சுக்கிறாங்கன்னு, கிடையவே கிடையாது. நம்ம இந்தியாவில், நம்ம இந்தியாவில் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்தியாவில் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நம்மளோட ஐஐடியா இருக்கட்டும், நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், நிறைய காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் தட். சின்ன பசங்க வந்து இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சிவில் ஆர் எனி எலக்ட்ரிக்கல், so they are working a lot on these aspects. அவங்களுக்கு வந்து மெடிக்கல்ல வந்து ஏதாவது பண்ணணும்ன்ற ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு. சோ ரெண்டு பேரும் கை கோர்த்து என்னலாமோ பண்ணலாம் நம்ம ஊர்ல. ஒன்னும் நிறைய இருக்கு பண்றதுக்கு. ஜெனெடிக் இன்ஜினியரிங்ல இருந்து எல்லாத்துலயுமே நம்ம வந்து மேம்பட்டு வந்து இருக்கோம்.

0: டாக்டர், இப்ப முகமாற்று அறுவை சிகிச்சை நீங்க பண்றீங்க இல்லையா, இதுல வந்து எதனால அதிகமா பாதிக்கப்பட்டு உங்ககிட்ட வந்து பேஷண்ட்ஸா அதிகமா வந்து வர்றாங்க?
1: நான் வந்து எப்படி இதை பாக்குறேன்னா, சில நோய்கள் இருக்கு. என்ன மாதிரி நோய்கள்னா, அது வந்து எலும்ப அரிக்கும், அது வந்து நம்ம வந்து டியூமர் சொல்லுவோம், இல்லாட்டி வந்து புற்றுநோய் சொல்லுவோம், இல்லாட்டி வந்து ஒரு அடிபடுறோம், ஆக்சிடென்ட் ஆகி அந்த எலும்பு வந்து நொறுங்கி போய் அதை வந்து வெளில தூக்கி போட வேண்டியிருக்கும், அதை வந்து திருப்பி உள்ள வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த எலும்பு, அவல்ஷன் சொல்லுவோம். அது இல்லாட்டி இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால போன் ஃபுல்லா அரிச்சு போய் அதை கட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து முன்னாடி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த போனை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் போன. ஏன்னா இல்லாட்டி வந்து என்ன ஆகும்னா, அந்த சதை இருக்குல்ல சாஃப்ட் டிஷ்யூஸ், அதுக்கு சப்போர்ட் இருக்கு, அது அப்படியே தூங்கும். அண்ட் என்னன்னா, அவங்களால வாயை சரியா திறந்து மூட முடியாது, சாப்பிட முடியாது, இதெல்லாம். ஸோ இது வந்து டக்கு டக்குனு பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த உயிர் காப்பாத்துறதுக்கு இதை பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கட் பண்ணிடும். இப்ப என்ன தேடி வரவங்க அப்படின்னா, இந்த மாதிரி கட் பண்ணவங்கலாம் அவங்களாம் வந்து நாலு செவத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்க, வெளியில பெருசா அவங்கனால வரமாட்டாங்க. அதனால நீங்க யாரையும் வெளியில பெருசா பார்க்க முடியாது, அவங்களாம் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இப்போ கிரியேட் பண்ணிருக்கோம். அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட், அந்த போன் இருந்த இடத்துல திருப்பியும் சப்போர்ட் எடுத்துட்டு வரதுதான் என்னோட மெயின் வேலை. ஸோ இப்போ முன்னாடிலாம் நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து கால் எலும்பு இல்லாட்டி விலா எலும்பு, ஓகே, இதெல்லாம் எடுத்து எங்கெல்லாம் எலும்பிலையோ முகத்துல அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த ஷேப் கார்க் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அந்த எலும்புக்கு பிளட் சப்ளைக்கு மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி சொல்லுவோம். அந்த ரத்த குழாய், கால் போனோட ரத்த குழாயும் இந்த கழுத்துல இருக்கிற இந்த எலும்புக்கு வர ரத்த குழாயும் சேர்க்கணும், அப்பதான் வந்து இது எடுத்துக்கும். ஸோ அது வந்து ஒரு 18 மணி நேரம் சர்ஜரி, அது அதுதான் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு 5-6 வருஷத்துக்கு, அதுதான் பண்ணிருந்தோம், இப்பவும் நிறைய பண்றோம். ஸோ இது பண்ண அப்புறமும் சில டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கும் பேஷன்ஸ்க்கு. ஸோ மெயினா இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேஷன்ஸ் தான் வந்து என்கிட்ட வர பேஷன்ஸ். அண்ட் இது வந்து என்கிட்ட வர பேஷன்ஸ்னு சொல்றதோட, நான் வந்து ஒரு பெரிய டீம் ஆஃப் டாக்டர்ஸ், நாங்க மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ். ஸோ ஒட்டு மொத்தமா எல்லார்கிட்டையும் வரவங்களோடையும் நான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ இதுல என்ன பண்ணுவோம்னா, இந்த கால் எலும்பு வைக்கிறோம்ல, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒன்னு ஒன்று எடுத்துட்டு வந்துருக்கும், ஓகே, தட் இஸ் கால்டு பேஷன்ட் ஸ்பெசிபிக் இம்ப்ளான்ஸ். அது எப்படின்னா, அந்த எலும்பு ஷேப்லயே ஒரு இம்ப்ளான்ட் மெட்டல்ல பண்ணிடுவோம், டைட்டானியம், டைட்டானியம் பயோ கம்பேட்டபிள் மெட்டீரியல், சர்டிஃபைட்.

0: மெட்டீரியல் அது. ஸோ அந்த மெட்டீரியலை வச்சு அந்த போன் ஷேப்லே பண்ணி கால் எலும்பு எடுக்காம ஸ்ட்ரெயிட்டா நம்ம உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த 18 மணி நேரம் சர்ஜரியை நாங்க வந்து 1.5 மணி நேரத்துல முடிச்சிருவோம்.
1: இப்போ அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு.
0: அதே மாதிரி கால் எலும்பு தேவையில்ல, விலா எலும்பு தேவையில்ல. ஏன்னா கால்ல இருந்து எலும்பு எடுத்தா பேஷண்ட் நொண்டி நடக்கணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. அப்புறம் அந்த மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி அது எடுத்துக்கலனா அது ஒரு ஃபெயிலியர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஸோ ஒன்னு என்னன்னா, இந்த இம்ப்ளான்ட் வைக்கும் போது கால் எலும்போட சேர்த்து வைப்போம் சில பேருக்கு. ஸோ ரெண்டு சப்போர்ட்டும் கிடைக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஒன்னு டிசைன்டா இருக்கும், அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்றும் ஏன்னா முன்னாடியே பிளான் பண்ணிடுறதுனால அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் ஏன்னா முன்னாடிலாம் வந்து சர்ஜரி தான் உட்காந்து சீவுவோம், அதை இப்போ வந்து முன்னாடியே பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் போனியே கட் பண்ணு சொல்லிட்டு அதுக்கு வந்து சில கைடு சொல்லும், அதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி வெளியே வச்சு மோல்ட் பண்ணி டக்குன்னு எடுத்துட்டு போயிடலாம். ஸோ அதுலயும் வந்து நம்ம டைம் வந்து மிச்சம். ஸோ இந்த மாதிரி பேஷன்ஸ் தான் நம்ம கிட்ட நிறைய பேர் வருவாங்க.
2: உதட்டு பிளவு, மேல்வாய் அன்னப்பிளவு ஏற்படுவதற்கான காரணங்களும் தடுப்பு முறைகளும் குறித்த இந்த அலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக்.

0: அறியாமலே தோழு.
1: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. ஓகே டாக்டர், இப்ப பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்றாங்கல்ல, அவங்களும் இதுல இன்வால்வ் ஆகுறாங்களா?
2: கண்டிப்பா, இது வந்து ஒரு டீம். பிளாஸ்டிக் சர்ஜரியும் இருக்காங்க, மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸும் இருக்காங்க, இஎன்டியும் இருக்காங்க, ஜெனரல் சர்ஜன்ஸ் இருக்காங்க, அண்ட் சில நேரத்துல வந்து நியூரோ சர்ஜன்ஸும் இருப்பாங்க. ஏன்னா இப்ப மேல் தாடை அறுவைக்கு அதுல கரெக்ட் பண்ணணும்னா பிரெயினோட ஸ்கல் இருக்கும், அந்த ஸ்கல்ல வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணும் போது நியூரோ சர்ஜன்ஸோட ஒர்க் பண்ணும். எல்லாருமே வந்து இதுல நம்மளோட வந்து ஒர்க் பண்ணுவாங்க.
1: ஓகே டாக்டர், இது ஓகே. பட் ஆனா இப்ப வந்து சிலவங்களுக்கு இந்த ஆசிட் அட்டாக் ஆனவங்க இருப்பாங்கல்ல, தீ காயம்பட்டவங்க இருப்பாங்க, சோ இந்த மாதிரியான பர்சன்ஸ்க்குலாம் நீங்க என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்கறீங்க?
2: தீ காயம்ன்றது வந்து கொஞ்சம் டோட்டல் டிஃபரெண்ட் சினாரியோ. அது சாஃப்ட் இஷ்யூ தான் கரெக்ஷன் பண்ணணும். அது அதுக்கு வந்து ரொம்ப மெட்டிகுலஸ் பிளானிங் தேவை. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் போதே அதை வந்து ப்ராப்பரா ட்ரீட் பண்ணணும். அதை வந்து நம்ம வந்து அவசர அவசரமா தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். ஒரு சீக்கிரமா ஹீலிங்க்கு என்ன இருக்கோ அதை நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா மேற்கொண்டு எந்த டிஷ்யூவும் பாதிக்காம இருக்கிறதுக்கு பண்ணிடுவோம். அதை ஒன்ஸ் ஹீலிங் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய விதங்கள் இருக்கு. மற்ற இடத்துலயும் ஸ்கின் எடுத்து வைக்கிறது, கிராஃப்ட் வைக்கிறது, இதெல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு வந்துருக்கு. இப்போ ஒன்னு அது வந்து இட் ஹஸ் டு கெட் அட்வான்ஸ்ட். அதுல ஒன்னு ஆர்டிபிஷியல் மெட்டீரியல்ஸ் பெருசா வரல. இப்ப வந்து ரிசர்ச் நடக்குது, நம்ம இந்தியாவில நடக்குது, ஜப்பான்ல நடக்குது, எல்லா இடத்துலயும் நடந்து இருக்கு இப்போ. சோ கூடிய சீக்கிரம் அதுல வந்து அந்த ஆர்டிபிஷியல் இதெல்லாம் வந்துனா வி கேன் கிவ் பெட்டர் ரிசல்ட்ஸ். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு இப்போ. ஒண்ணு இல்ல, அந்த தீ காயமாச்சுன்னா உங்களுக்கு ஸ்கின் வேணும், ஸ்கின் அண்ட் சாஃப்ட் இஷ்யூ. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்னும் பெருசா வரல.
1: சம்டைம்ஸ் சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு வந்து இந்த தொடை பகுதியில இருந்து சதை எடுத்து,
2: அதுதான் நானும் சொல்றேன், வேற இடத்துல இருந்து எடுத்து வைக்கணும். அது வந்து எடுத்துக்கணும், பழைய மாதிரியே எடுத்துட்டு வருது. நம்ம இந்தியாவில தே ஹவ் கிவன் வண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ். ஆக்சுவலா நிறைய பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் நான் பாத்துருக்கேன், ரிசல்ட்ஸ் வந்து வண்டர்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ அதை நோக்கி போயிருக்கு. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்டில் மேனுவல். ஒன்னும் அந்த சர்ஜனோட ஸ்கில் அதெல்லாம் டிபெண்ட் ஆகி இருக்குது. இதுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர்லயே உட்காந்து எல்லாத்தையும் டிசைன் பண்ணி அப்புறம் எடுத்துன்னு போற மாதிரி விஷயம் ஒன்னும் வரல.
1: 3D மாடல் மாதிரி,
2: 3D மாடல். ஆனா கூடிய சீக்கிரம் ஸ்கின்னுக்கு வரும்.

0: இப்போ நீங்க முகமாற்று அறுவை சிகிச்சை பண்ணும்போது சக்சஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு டாக்டர்?
1: இப்போ நம்ம பர்சன்டேஜ் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து ஃபேஸை திருப்பி கொடுத்துட்டு அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறாருன்றது நம்ம சக்சஸா எடுத்துக்க முடியாது. யூஸ்வலா அது வந்து ஒரு ஃபேஸ் வச்சு அந்த எலும்பு முகத்துக்குள்ள இருந்துச்சுனாலே அது சக்சஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிடுவோம். என்ன பொறுத்த வரைக்கும் அதை வந்து சக்சஸ் எடுத்துக்க முடியாது. ஓகே, பேஷண்ட் திருப்பியும் நார்மல் லைஃப்க்கு வெளில வரும். இப்போ ஃபேஷியல் கரெக்ஷன்னாலே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும், என்ன வேணும், வெளில போனா சிரிக்கணும், நாலு பேரோட பேசணும், சாப்பிடணும். இது மூணு விஷயம் தான் மெயின். ஓகே, இந்த மூணு விஷயமும் பண்ணாம வெறும்னே ரீகன்ஸ்ட்ரக்ட் மட்டும் பண்றதுன்றது வந்து அதை நான் வந்து சக்சஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம சக்சஸ்ன்னு வரும்போது எப்படின்னா, அந்த எலும்பு அதை எடுக்கணும், அதுக்கப்புறம் எலும்புல வந்து நம்ம பல்லு ஃபிக்ஸ் பண்ணணும், இம்ப்ளான்ஸ் சொல்லுவோம், டென்டல் இம்ப்ளான்ஸ், அந்த பல்லு ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பல்ல யூஸ் பண்ணி அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும், தென் ஒன்லி இட்ஸ் அ சக்சஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த எலும்பு நல்லா எடுத்துருச்சுனாலே மற்ற ரெண்டு ஸ்டெப்பு தானாவே நடந்துடும், ப்ராப்ளம் இருக்காது. நம்ம இம்ப்ளான்ட் போட்டு சாப்பிட வச்சிடலாம் பேஷண்ட். பட் அந்த இம்ப்ளான்ட்டே கரைஞ்சி போடுது, அந்த எலும்பு கரைஞ்சி

0: போகிறது அப்படின்னு இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஆகும். திருப்பி ரீசர்ஜரி இப்போ அந்த மாதிரி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரீசர்ஜரிஸ் தான் நிறைய இந்த 3D பிரிண்டட் இம்ப்ளான்ஸ்க்கு போறோம், இந்த பேஷண்ட் ஸ்பெசிபிக் இம்ப்ளான்ஸ். ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி எலும்பு எடுத்து வச்சாச்சு, அது கரைஞ்சு போச்சு. ஸோ இப்போ திருப்பி ஒன்னு ஒரு எலும்பு எடுத்தா பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பேஷண்ட்டுக்கு வந்து எலும்பு எடுக்காம இது போகிறோம். ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது வரைக்கும் ஒரு 400-500 பேஷண்ட்ஸ்குள்ள பண்ணியிருப்போம். அண்ட் இந்த பேஷண்ட்ஸ்ல வந்து ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்ன்றது ஒரு 2-3 பேருக்கு தான் இருந்தது. ஓகே, மற்றவங்க எல்லாருமே வந்து பல்லும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பேஷண்ட் சாப்பிடவும் ஆரம்பிச்சாச்சு. இந்தியா ஃபுல்லா பண்றோம். ஓகே, எல்லா சர்ஜன்ஸோடையும் வி ஆர் வர்க்கிங் அண்ட் இட் இஸ் கிவிங் பிரிட்டி குட் ரிசல்ட்ஸ்.
1: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: உதட்டுப்பிளவு, மேல்வாய் அன்னப்பிளவு ஏற்படுவதற்கான காரணங்களும் அதன் தடுப்பு முறைகளும் குறித்த டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்களுடனான ஹலோ டாக்டர் உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சார், இப்ப வந்து குழந்தைகளுக்கு வந்து மேல்வாய் அன்னப்பிளவு, உதட்டுப்பிளவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உருவாகுது. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எப்படி சார் இருக்கு? எந்த மாதிரி சிகிச்சை முறைகள் எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க?
1: உதடுப்பிளவு இல்லாட்டி அன்னப்பிளவு, கிளெஃப்ட் லிப் அண்ட் கிளெஃப்ட் பேலட் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் குழந்தைங்களை ட்ரீட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்ப நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், இப்போ அப்ராட்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட், நம்ம ஊர்ல டிஃப்ரெண்ட். அப்ராட் வந்து எல்லாமே பிளான்டு பிரெக்னன்சிஸா இருக்கும், கவுன்சிலிங் இருக்கும். ஒரு பிரெக்னன்சின்னு வந்தாலே அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரி ஃபுல்லாத்தையும் எடுப்பாங்க, எப்படி இருக்கும் எல்லாமே எடுப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி டாக்டர்ஸ் எடுத்தாலும் பேஷண்ட்ஸுக்கு வந்து கொடுக்க முடியாது, அவங்களுக்கே வந்து தெரியாது நிறைய விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸை வந்து கவுன்சில் பண்ணணும். பிளஸ் இப்போ நம்ம வந்து சிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கேனிங்லாம் பண்ணி ஓரளவுக்கு முன்னாடி பார்க்க முடியும். கிராமத்தில் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் நிறைய இடத்துல இருக்காது. ஸோ இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணி அவங்க வீட்டில் முன்னாடி யாருக்காவது அன்னப்பிளவு இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேரண்ட்ஸை ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு குழந்தை இப்படி வரலான்றத வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கு, கவுன்சிலிங் சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கு. ஸோ ரெடியா இருங்கெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி இருக்க ஒரு சான்ஸ் இருக்குன்றத வந்து சொல்லுவோம். அண்ட் அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, அந்த மாதிரி இருந்தா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இப்போ நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பண்றதுக்கு. நார்மல் குழந்தை எப்படி வளருமோ அதே மாதிரி வளர்க்கலாம் உங்க குழந்தைய. ஸோ நீங்க அதை பத்திலாம் கவலைப்பட வேணாம்னு சொல்லிடலாம் அவங்ககிட்ட. ஸோ அந்த கவுன்சிலிங் நம்ம வந்து கரெக்டா அவங்களுக்கு பண்ணிட்டாலே அதுதான் ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணும், நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் பண்ணும். அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும் போது இருந்ததுன்னா அது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு, அன்னப்பிளவு மட்டும் இருக்கும், உதடுப்பிளவு மட்டும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணணும் அந்த குழந்தைக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பால் குடிக்கிறதுலாம் கஷ்டமா இருக்கும் அன்னப்பிளவுலாம் இருந்ததுன்னா. ஸோ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி அவங்களுக்கு கவுன்சில் பண்ணி அங்கேயே சிஸ்டர்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க எப்படி அந்த குழந்தைக்கு எப்படி பால் என்ன பொசிஷனில் கொடுக்கணும். ஏன்னா ஒரு ஒரு ப்ரெஷர் சொல்லுவோம், அழுத்தம் நாக்கும் மேல் அண்ணம். ஸோ அது கிடைக்காது. ஸோ அதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்து, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தான். அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், 3 மாதம் 6 மாதம். ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் பெரியவங்களான ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தடான்டிக் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி அவங்களுக்கு காதலில் பிரச்சனை இருக்கும், அதை பற்றி அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அது கரெக்டாக அவங்களுக்கு கவுன்சில் பண்ணி வி கேன் டூ இட்.

0: உருவாகுது, முக்கியமான காரணம் என்ன?
1: இல்ல இப்போ என்னன்னா, நம்ம முகம் வடிவு ஃபார்ம் பண்ணும்போது ரெண்டு பக்கத்துல இருந்தும் டிஷ்யூஸ் வந்து ஒன்னுக்கு ஒன்று ஜாயின் பண்ணும். இங்க வலது பக்கத்துல இருந்து வரும், இடது பக்கத்துல இருந்து வரும், நடுவுல வந்து ஒன்னுத்துக்கு ஒன்னு ஜாயின் பண்ணும். இப்படிதான் நம்ம முகம் வயிற்றுக்குள்ள வளரும் போது ஃபார்ம் ஆகும். இப்போ இதுல வந்து என்னன்னா, பிகாஸ் ஆஃப் சம் டிஸ்டர்பன்சஸ் அது சேரலன்னு வச்சுக்கோங்க. இந்த மூணு வாரத்துல இருந்து நாலு வாரம் அந்த அந்த இதுலதான் சேரும்.
0: ஒரு ஃபர்ஸ்ட்
1: ட்ரைமஸ்டர்ல இது வந்து சேரும். சோ அதுல வந்து அது சேரலன்னா அது அப்படியே இருந்துரும், அது வந்து அதுக்கப்புறம் டெவலப்பே ஆகாது, சேரவே சேராது. இது வந்து அப்படியே கண்டினியூஸா கடைசியில வெள்ளம் வந்துடும். குழந்தை வெளில வரும்போது அந்த அனப்பிளவோட வரும். இதுக்கு காரணங்கள் சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு மிக்ஸ்டு காரணம் தான், ஒரு ஜெனட்டிக் அண்ட் என்விரான்மெண்டல் இதுதான். ஓகேவா? ஜெனட்டிக்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பரம்பரையா இருக்காது, ஆனா அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அது மாட்டுக்கு கேரி ஆயிண்டே வரும், திடீர்னு நம்மளுக்கு வந்து தெரிய வரும். இப்ப வருது, இப்ப நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்னு நம்ம இந்தியாலன்னு சொல்ல முடியாது, வெளிநாட்டுல வந்து ஒன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. லைக் ஏன்னா மதர் ஊம்ல இருக்கும் போது லைக் அல்கோஹாலிக் ஆர் ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய காரணமா இருக்கும். நம்ம இந்தியால பொறுத்த வரைக்கும் பேசிக்கா வந்து டயபெட்டிஸ், அம்மாக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்ததுன்னா முன்னாடி பிரெக்னன்சிக்கு முன்னாடி, தட் இஸ் அ ப்ரீடிஸ்போசிங், அது வந்து ஒரு ஃபேக்டர். ஓகே, ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்குது. அதையும் தாண்டி வந்து அவங்க வந்து கொஞ்சம் இந்த பெரிய சவுண்ட் அவாய்ட் பண்றது, அதே மாதிரி இப்ப நம்ம தியேட்டர்ல எல்லாம் போய் படம் பாக்குறோம் தெரியுமா, அந்த குழந்தைங்களா இருக்கும் போது அதெல்லாம், அதே மாதிரி நான்சென்ஸ் ஃபுட் சொல்லுவோம் லைக் இந்த ரொம்ப ஜங்க், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி. இதுக்கெல்லாம் வந்து இதனாலதான் கிடையாது, பட் ஆனா அந்த
0: வேலிட் ரீசன் நம்ம சொல்ல முடியாது.
1: பட் குழந்தைக்கு ஹெல்த்தியா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி நம்மளோட வீட்டுல பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் ஆக்சுவலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. ஓகே, நீங்க அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்க, அதெல்லாம் வந்து இந்த ரீசன்ஸ்க்காக தான் சொல்றது. சோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே இட் வில் பி நைஸ், அந்த இதெல்லாம் வராது. ஆனா ஜெனட்டிக்கா இருந்ததுனா நம்மளால பெருசா தடுக்க முடியாது, அது ஒண்ணு இருக்கு.
0: அப்ப நம்ம வந்து இப்போதைக்கு இந்த ஸ்கேனிங் மெத்தட் எல்லாம் இருக்குல்ல டாக்டர், அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைமஸ்டர்லயே நம்ம ஸ்கேனிங் பண்ணும்போது அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிரலாம்ல?
1: ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் போக போக ஐடென்டிஃபை பண்ணலாம். கிளெஃப் லிப் பேலட்டை பாக்குறது கொஞ்சம் கஷ்டம்.
0: ஓகே ஓகே,
1: கிளெஃப் லிப் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஐடென்டிஃபை பண்ணாலுமே நம்ம வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். நம்ம உள்ள இருக்கும் போது ஒன்னும் சரி பண்ண முடியாது. இவங்களுக்கு குழந்தை ஹெல்த்தியா தான் இருக்க போறது. ஓகே, அண்ட் வெளில வந்தவொடனே ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி ஒரு வருஷத்துல சரியாக போறது. இதுக்கு வந்து அந்த குழந்தை பிறக்காம இருக்குன்ற இது வந்து அது பேரண்ட்ஸோட டிசிஷன் தான். பட் டாக்டர்ஸ் வில் டெல் டோன்ட் வரி, வெள்ள குழந்தை பிறந்த அப்புறம் நம்மளுக்கு வந்து கரெக்ட் பண்றதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு.
0: உதட்டு பிளவு, மேல்வாய் அன்னப்பிளவு ஏற்படுவதற்கான காரணங்களும் அதன் தடுப்பு முறைகளும் குறித்த டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்களுடனான ஹலோ டாக்டர் உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. ஓகே டாக்டர், ஒன்ஸ் அந்த குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறமா இதுல எந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்?
1: ஃபர்ஸ்ட் குழந்தை வெளில வந்த உடனே அப்பா அம்மாவுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் காட்ட தயங்குவாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாரும் என்னெல்லாமோ பேசுவாங்க, அதனால தயங்குவாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, குழந்தைனால பால் குடிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து அங்க சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து கரெக்டான ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே, எப்படி கொடுக்கணும்ன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 மாசத்துக்கு வந்து அந்த இதுல தான் இருக்கணும், அந்த ட்ரைனிங் பீரியட், கவுன்சிலிங், குழந்தை எப்படி பாத்துக்கிறது. 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்குள்ள நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணலாம், அந்த கிளிஃப்ட் லிப்பை மட்டும் க்ளோஸ் பண்ணலாம்.
0: கிளிஃப்ட் லிப்னா எப்படி டாக்டர், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்?
1: லிப்னா லிப் மட்டும் கட்டாயம் இருக்கும், இந்த லிப் கீழ் கதை லிப்ல இருந்து கட் பண்ணி இந்த மூக்கு வரைக்கும் போகும். கிளிஃப்ட் பேலட்னா மேல அன்னம் இருக்குல்ல, அந்த அன்னத்துல ஒரு பெரிய ஓட்டம் இருக்கும், அந்த மூக்குக்கும் வாய்க்கும் கனெக்ஷன் இருக்கும். பேலட் தான் வந்து பெரிய ப்ராப்ளம். இதுல லிப்பும் வந்து ப்ராப்ளம் தான், நம்ம வந்து வெளியில போக முடியாது, க்ளோஷர் கம்ப்ளீட்டா கிடைக்காது, இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கும், ட்ரைனஸ் இருக்கும், சோ அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். சோ ரெண்டுத்தையுமே கரெக்ட் பண்ணி தான் ஆகணும்.
0: ஆனா இப்போதைக்கு நம்ம பாக்குறவங்க யாருமே மோஸ்ட்லி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் பாக்க முடியும்.
1: ஏன்னா இப்ப யாருமே நம்ம அப்படி வெளில விடுறது கிடையாது, இப்ப தேடி கண்டுபிடிச்சி 2-3 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு இதை பண்றதுக்கு. தே ஆர் டூயிங் எ வெரி எக்ஸலன்ட் லைக் எக்ஸலன்ட் ஒர்க் அண்ட் எல்லா மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே அதுல வந்து மெம்பரா இருக்காங்க. சோ எங்க இருந்தாலும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி டக்குன்னு போயிட்டு அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு போயிடும் இன்ஃபர்மேஷன் போயிடும். இம்மிடியட்டா அவங்க அப்பா அம்மாவை காண்டாக்ட் பண்ணி டோன்ட் வரி, இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓகே டாக்டர், நீங்க இவ்வளவு சிகிச்சை முறைகள் சொல்றீங்க, ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அதிகம்.

0: அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல வந்து இப்ப நார்மல் காமன் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க, அவங்களுக்கு எல்லாம் நீங்க எந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்றீங்க, அவங்களால இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி சிகிச்சை முறைகள் இருக்கா?
1: ஓகே, இப்போ நீங்க கேட்டனால இது நான் ரெண்டுத்துக்குமே சொல்றேன். இப்போ இந்த முகம் அறுவை சிகிச்சை அண்ட் கிளெஃப் லிப் அண்ட் கிளெஃப் பேலட் ரெண்டுமே இருக்கு. இப்போ முகம் சீரமைப்பு இதுன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி இது வந்து ரொம்ப காஸ்ட்லியா தான் இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பேஷண்ட் நான் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 70 லட்சம் 75 லட்சம் எல்லாம் செலவு பண்ணியிருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட சொன்னும் போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க.

0: ஸோ அங்கே வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 23-24 lakhs இருந்தது எனக்கு இம்ப்ளான்டோட காஸ்ட். இதை வந்து நம்ம இந்தியாவில் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் டக்குன்னு இங்கேயே அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் ஐஐடி மெட்ராஸ். ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டியோடையும் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸோடையும் ஒர்க் பண்ணேன். ஸோ அவங்க வந்து எனக்கு எல்லா மிஷின்ஸ்லேருந்து எல்லாமே சப்போர்ட் கொடுத்தாங்க இன்ஜினியர்ஸ் அண்ட் என்னோட டீம் இன்ஜினியர்ஸும் இருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி வி வர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ பெட்டர் இம்ப்ளான்ட் தென் தி ஃபாரின் கண்ட்ரிஸ். காஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து அங்கே 23 lakhs ஆனது வந்து இங்கே வந்து 1 lakh 1.5 lakhs எடுத்துன்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இப்போ வந்து இந்த சொன்ன தெரியுமா, அந்த புற்றுநோயோ ஒரு டியூமரோ எல்லாத்துக்குமே அதுக்கே செலவு பண்ணிருப்பாங்க எல்லாரும். அண்ட் அதெல்லாம் நடக்கிறது யாருக்கு நடக்கும்னா கொஞ்சம் வறுமையில இருக்கிறவங்களுக்கு தான் எப்பவுமே நடக்கும் அந்த மாதிரி அந்த ஓரல் ஹேபிட்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா திருப்பியும் போய் ஒன்னு ஒரு சர்ஜரி பண்ணுனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ஐஐடி மூலியமா வி ஸ்டார்டட் அ மூமெண்ட் கால் ரைட் டு ஃபேஸ். அந்த ரைட் டு ஃபேஸ் ஒன்று ஆரம்பிச்சு அங்க வந்து ஜாய் ஆஃப் கிவிங் சொல்லிட்டு ஐஐடியில் ஒரு யூனிட் இருக்கு. ஸோ அவங்க மூலியமா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து ஐஐடி மூலியமா தே வில் டூ தி ஃபண்டிங் ஃபார் தீஸ் பேஷண்ட். ஸோ பேஷண்ட்ஸுக்கு வந்து அவங்க எதுவும் கஷ்டம்லாம் பட தேவையில்லை. அவங்களுக்கு முகம் சீர அந்த கட் பண்ணதை வந்து திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணா தே கேன் ஆல்வேஸ் கம், தே கேன் கெட் இட் டன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு கருப்பு பூஞ்சையோ இல்லாட்டி எதுனால அந்த ஃபேஸை லூஸ் பண்ணவங்க டியூமரோ அமிலோபிளாஸ்டோமாலாம் சொல்லுவோம், அதனால ஃபேஸை லூஸ் அந்த எலும்பை லூஸ் பண்ணி வாயை திறக்க முடியாமல் சாப்பிட கஷ்டப்படுறவங்க எந்த பல்லாஸ்பத்திரிக்கு வேணா போகலாம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகலாம், பல் கல்லூரிக்கு போகலாம். போயிட்டு அங்கே அங்கே முகம் சீரமைப்பு நிபுணர்கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும்னு கேட்டாங்கன்னா இமிடியேட்டா அவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காம்பா, இந்த மாதிரி பேஷண்ட் இருந்து இம்ப்ளான்ட் வேணும் இந்த இதுனா வி வில் டேக் ஆஃப் எவ்ரி திங். ஸோ பேஷண்ட் வந்து அழகா பண்ணிட்டு போயிடலாம். அவங்களுக்கு கிளிஃப்ட் லிப் அண்ட் கிளிஃப்ட் சர்ஜரி கிளிஃப்ட் பேலட் பாத்தீங்கன்னா அதுலயும் 2-3 இருக்கு. அதுல மெயினா வந்து ஸ்மைல் ட்ரெயின் ஒன்னு இருக்கு. இது அவங்க வந்து ரொம்ப 20 வருஷமா வேலை செஞ்சிருந்திருக்காங்க, ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து அந்த குழந்தை பிறக்கும் போதே ஸ்ட்ரைட்டா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து. ஸோ தே வில் கம், தே வில் அகைன் டேக் கேர்.
1: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. இது மோஸ்ட்லி வந்து இந்தியால அப்புறம் வந்து வேர்ல்ட்ல இந்த நோய் அதாவது கிளெஃப்ட் லிப் அந்த பேலட்னால குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க டாக்டர். இப்ப அந்த சதவீதம் குறைஞ்சிருக்கா கம்பேரிட்டிவ்லி?
1: சதவீதம் குறைஞ்சிருக்கானா அது நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, அதே மாதிரி நம்பர்ஸும் வந்து ஃபிளக்சுவேஷன் தான், மாறி மாறி தான் வரும். ஓகேவா, இப்ப இவ்வளவு குழந்தைங்கள்ல இவ்வளவு இன்சிடென்ட்ஸ் இருக்கு, அது எனக்கு இது பண்ண வேணாம். பட் ஆனா எதுவா இருந்தாலும் எவ்வளவு நம்பர்ஸ் இருந்தாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட அவசியம் கிடையாது. ஏன்னா தேர் இஸ் எ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். சி, இது வந்து வருமுன் காப்பம் இதுல இல்ல. ஓகேவா, முன்னாடியே நம்ம இதை வந்து சரி பண்ணலாம். வருமுன் காப்பம்னா ஒன்னே ஒண்ணுதான் நம்ம பண்ணும், ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இதெல்லாம் வந்து பிரெக்னன்சில இருக்கும் போது.
0: நியூட்ரிஷனல் ப்ராப்ளம்னால ஏதாவது வருமா டாக்டர்?
1: ஃபோலிக் ஆசிட் டெபிஷியன்சினால இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றது வைட்டமின் டெபிஷியன்சிஸ்னால இருக்குன்ட்டு வருது. ஸோ இப்போ வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அம்மாக்கு. இப்போ நம்ம இந்தியன் பிரெக்னன்சி எல்லாமே வைட்டமின் சப்ளிமெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. பிளான்ட் பிரெக்னன்சி அந்த ஃபோலிக் ஆசிட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க முன்னாடியே. ஸோ அதுல எல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமும் பெருசா இப்பெல்லாம் வருது கிடையாது. ஆனா நீங்க வந்து கொஞ்சம் கிராமத்து பக்கம் அப்படின்னு போனீங்கன்னா ஒன்னும் அந்த இது வரல, ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா தான் ரீச் ஆகும். இப்போ வந்து எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நல்லா எண்டு வருது, கிராமம் சைட் எல்லாம் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பத்திரி எல்லாம் வருது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸே ஒன்னும் நல்லா சூப்பரா எண்டு வருது இப்போ நம்ம ஊர்ல. சோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். சோ கொஞ்சமா எவ்ரி திங் இஸ் கம்மிங் அப்.
0: நீங்க சிட்டி தாண்டி இந்த இப்ப சொல்றீங்களா டாக்டர், கிராமப்புற மக்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்ல? இப்ப முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கிளெஃப்ட் லீவ் வர்றதுன்னா அந்த சூரிய கிரகணம் இல்ல சந்திர கிரகணம் பார்த்தாதான் அந்த அம்மா அம்மாங்களுக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இருந்துச்சு இல்ல? இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கிறதுனாலதான் நம்ம நாட்டுல இன்னுமே வந்து அதெல்லாம் ஃபுல்லா குணப்படுத்த முடியல. சோ அந்த மாதிரி மக்களுக்கு நீங்க ஏதாவது வந்து அவேர்னஸ் அந்த மாதிரி போய் கிராம மக்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா உங்க ஆர்கனைசேஷன் மூலமா? அந்த மாதிரி ஏதாவது இனிஷியேட்டிவ்
1: எடுத்திருக்கீங்களா? சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ இதுக்கு சம்பந்தமே கிடையாது. பேசிக்கா நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் தான் எல்லாமே.

இது ஜெனட்டிக்கா இருக்கும் இல்ல. சோ இதெல்லாம் நினைச்சு நம்மள குழப்பிக்காம, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு அந்த அம்மா நினைக்காம, ஓகே ஏதோ பூர்வ ஜென்மத்து பாவம் அதனாலதான் இதெல்லாம், அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சில பேஷண்ட், அம்மாவை வந்து உடனே பிளேம் பண்ணுவாங்க அந்த இது. ஸோ அந்த மாதிரி பிளேம் எல்லாம் பண்ணாங்க, பட் அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட சொல்லி அதெல்லாம் எதுவும் அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது, யாருக்கு வேணா இது நடக்கலாம், இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து அந்த மாதிரி பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பட்டப்பேரு அந்த மாதிரிலாம் வச்சு ஓரம் கட்டி அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். இப்போ வந்து அதுக்கெல்லாம் வந்து அவசியமே கிடையாது, எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு. அண்ட் கிராமம் கிராமமா வந்து நிறைய பேர் அவேர்னஸும் கிரியேட் பண்ணின்னு இருக்காங்க. ஓகே, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்தும் போறாங்க. எனக்கு தெரிஞ்சு போன வாரம் கூட போயிருந்தாங்க, இந்த புதுக்கோட்டை சைட்லாம் போய் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் நிறைய பேர் நிறைய அவேர்னஸ் கேம்ப்ஸ் கிரியேட் பண்றாங்க, கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் அதுலேருந்து நிறைய ரிசல்ட்ஸும் வந்து நல்லா இருக்கு. பேரண்ட்ஸ்லாம் பிரெக்னன்சி பிளான் பண்றாங்க, பிளான் பண்ணி எனக்கு எங்க வீட்டுல இந்த மாதிரி முன்னாடி வந்திருக்கு, அப்பதான் வந்து அப்பாக்கள் எல்லாம் சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்க அப்பாக்கள் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஓகே எனக்கு அவங்க சரி பண்ணிருப்பாங்க, ஆனா தனக்கு இருந்ததுன்றதே சொல்ல மாட்டாங்க. சோ அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா மறைச்சோம்னா நெக்ஸ்ட் குழந்தைக்கும் வரும். குழந்தைக்கு வந்தாலுமே நம்ம வந்து அதை சரி பண்ணிடலாம், நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணான்றத வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கும்.

0: டாக்டர், நீங்க வந்து ஓரல் அண்ட் மேக்ஸ்லோ ஃபேஷியல் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மென்ட் சொன்னீங்கல்ல, இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் உங்களோட அந்த சிகிச்சை முறை பத்தி சொல்லுங்க.
1: ஓரல்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஓரல் சர்ஜரியா இருந்தது, அதுக்கப்புறம் ஓரல் அண்ட் மேக்ஸ்லோ ஃபேஷியல் சர்ஜரியா மாறிச்சு. ஓரல் சர்ஜரினா வாய் அறுவை சிகிச்சை, வாய்க்குள்ள இருக்கிற அறுவை சிகிச்சை எல்லாமே. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஞானப்பல் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த விஸ்டம் டூத் மாட்டிக்கும், ஃபர்ஸ்ட் அதை எடுக்கணும். அங்கதான் ஃபர்ஸ்ட் எங்களோட ஸ்பெஷாலிட்டியே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா, அந்த அதே மாதிரி உடஞ்சி போன பல்லு, அதுக்கப்புறம் உங்களோட ஆலியோல கீழே உள்ள பல்லுலாம் உடஞ்சி போகும், ஆடி உழும், சோ அதெல்லாம் வந்து ஒயர் வச்சு கட்டுறது. சோ இதெல்லாம் தான் வந்து ஓரல் சர்ஜரியில இருந்தது. அப்ப என்ன ஆகும்னா, அந்த பல்லோட சேர்ந்து எலும்பும் உடையும், கீழ்த்தாட மேல்தாட எல்லாம் உடையும். சோ அதுக்கு வந்து அதையும் சேர்த்து ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பதான் அது வந்து மேக்ஸ்லோஃபேஷியல் சர்ஜரியா மாறிச்சு. சோ ஓரல் அண்ட் மேக்ஸ்லோஃபேஷியல் சர்ஜரி. சோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ராமால ஸ்டார்ட் பண்ணும், முகம் அடி. இப்ப நம்ம ஒரு பஸ்ல போறோம்னா, பிரேக் பிடிச்சானா, ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, எல்லாரும் போய் முன்னாடி பார்ல தான் போய் அடிப்போம். சோ இந்த இடம் தான் அடிவாங்க ஃபர்ஸ்ட். இந்த மேல் தாடையும் கீழ் தாடையும் தான் உடையும். சோ இம்மிடியட்டா அதெல்லாம் பிளேட் போட்டு சரி பண்ணி, ஏன்னா அதுக்கப்புறம் வாயத்தை வந்து சாப்பிட முடியாது. சோ அதை வந்து சரி பண்றதுதான் மேக்ஸ்லோஃபேஷியல் சர்ஜரி. அப்படியே வந்து உங்களுக்கு நிறைய வாய் புற்றுநோய் சரி பண்றது, அதுக்கப்புறம் அந்த டியூமர் எங்கெல்லாம் போறதோ அந்த கனெக்ட் பண்றது, எங்க அதெல்லாம் போய் சரி பண்ற கரெக்ட் பண்றது. அதுக்கப்புறம் வந்து டியூமர் சொல்லுவோம், அதுக்கப்புறம் நான் சொன்ன இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தோக்னாட்டிக்ஸ் கேசஸ் சொல்லுவோம். நீங்க பாத்தீங்கன்னா கீழ்த்தாடம் மட்டும் தனியா வெள்ளம் இருக்கும், அது வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல ஈஸ்தட்டிக் சர்ஜரின்னு சொல்லிடுவோம். ஆனா அதனால அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் தெரியுமா, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, இல்லாட்டி கீழ்த்தாடம் வந்து உள்ள இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த காற்று குழா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சின்னதா கொலாப்ஸ் ஆயிருக்கும். மூச்சு நைட்டு தூங்கும் போது இருந்துப்பாங்க, மூச்சு விட முடியாம. சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் வந்து நம்ம ஈஸ்தட்டிக்னு ட்ரீட் பண்ணாம கொஞ்சம் மேக்ஸ்லோஃபேஷியல் சர்ஜன்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஏர்வே எல்லாம் பார்த்து அதை பேட்டண்டா இருக்கிற மாதிரி பண்ணி, சோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றது. இதுதான் வந்து ஓரல் மேக்ஸ்லோஃபேஷியல் சர்ஜரியோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா, மெயினா வந்து அடிபடுறது, அந்த டியூமர், கேன்சர் இதெல்லாம். சோ ஓரல் சர்ஜரிக்கு மேல நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் வந்துருச்சு. ஓகே, நிறைய பேர் கிரேனியோ மேக்ஸ்லோஃபேஷியல் சர்ஜரி பண்றாங்க. இங்க இருந்து இது வரைக்கும் லைக் மேக்ஸ்லோஃபேஷியல் மேக்ஸ்லா வரைக்கும் இருக்கும், கிரேனியம்னா கிரேனியம் வரைக்கும் போவாங்க அவங்க, மண்டை ஓடு வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து கேன்சர் சர்ஜன்ஸ் இருக்காங்க. ஓகேவா, அவங்களாம் வந்து கரெக்டா டியூம் கேன்சர் எங்க இருக்கு ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்டா ரிசெக்ட் பண்ணி ரேடியோ தெரபி கொடுக்கறது. சோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட்.
0: அதெல்லாம் கேன்சர் அதுல கியூரபிள் ஆகுமா டாக்டர்?
1: கண்டிப்பா, அது எல்லாமே கியூரபிள் தான். கேன்சர் வந்து என்னைக்குமே கியூரபிள், ரொம்ப மோசமான ஸ்டேஜ் போனாதான் வந்து கியூரபிள் கிடையாது. பட் அசிஸ்டட் வித் சர்ஜரி அண்ட் ரேடியோ தெரபி அண்ட் கீமோ மூணு சேர்ந்து பண்ணும்போது டெஃபினட்டா தேர் ஆர் அட்வான்டேஜஸ், ஓரளவுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுது. அண்ட் இப்ப இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸுக்கு பேஷண்ட்டுக்கு திருப்பி ரீஹாபிலிட்டேட்டும் பண்ண முடியுது. முன்னாடி அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே விட்டுரும், வெறும்னா வந்து நெஞ்சில இருந்து சதை எடுத்து இங்க வச்சு விட்டுரும். சோ இனிமேல்ட்டு அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் போன் எல்லாம் வச்சு திருப்பியும் இம்ப்ளான்ஸ் எல்லாம் போட்டு பேஷண்ட்டுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாம் வழி பண்ணலாம், யங் ஏஜா இருந்ததுதான். சோ வி கேன் டூ ஆல் அந்த அட்வான்ஸ் எல்லாம், அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு.
0: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூளு.
1: உதட்டுப்பிளவு, மேல்வாய் அன்னப்பிளவு ஏற்படுவதற்கான காரணங்களும் அதன் தடுப்பு முறைகளும் குறித்த டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்களுடனான ஹலோ டாக்டர் உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. கண்ணு வரைக்கும் போவீங்களா டாக்டர்? கண்ணுக்குமே

0: சர்ஜரி பண்ணுவீங்களா இல்ல அப்படி மூக்கு வரைக்கும் மட்டும்?
1: மூக்கு வரைக்கும், மூக்கு மேல வரைக்கும் பண்ணுவோம். கண்ணுக்குள்ள ஏதாவது ஒர்க் வித் ஆப்தால்மாலஜிஸ்ட், கிரேனியம் குள்ள போச்சுன்னா வில் ஒர்க் வித் நியூரோ சர்ஜன். அதான் சொன்னேன், இட்ஸ் அ டீம் ஒர்க் தான் மேடம், எல்லாருமே வேணும். இதுல ஒருத்தர் மட்டும் தனியா வந்து இத பண்ணிட முடியாது. ஈவன் அவங்க பண்ணும் போதும் எங்களை கூப்பிடுவாங்க, நாங்க பண்ணும் போது அவங்களை கூப்பிடுவோம். மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது தான்.
0: இப்போ ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் டாக்டர், அதுக்கு வந்து ஃபாரின் டாக்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்க எல்லாம் சொல்லிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும்ல. நீங்க வந்து ஏதாவது டெக்னிக்ஸ் போய் ஃபாரின்ல போய் கத்துட்டு வர மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டெக்னிக்ஸ், அந்த மாதிரி என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் வந்து இதுல இருக்கு?
1: சி டெக்னிக்ஸ் இப்போ நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் சொல்லியிருந்தேன்ல என்னோட 3D பிரிண்டட் இம்ப்ளான்ஸ் நான் உள்ள வைக்கிறது பத்தி. நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஜெர்மனில இருந்தாரு. சோ ஜெர்மனில போயிட்டு அங்க வந்து இந்த மாதிரி ஏதோ புது பண்றதுதான் என்ன கூப்பிட்டாங்க. நான் போய் பார்த்தேன், ஸ்டுட்கார்ட்ல தான் நான் போய் பார்த்தேன் என்ன பண்றாங்கன்றது. அங்க பார்க்கும்போது தான் அவங்க வந்து எனக்கு ஒரு புது டெக்னிக்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டீடியோ லித்தோகிராஃபி எடுத்து இதை வச்சு நாங்க பிளான் பண்ணி அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு பண்ணுவோம் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கு. நல்ல டெக்னிக் தான் அது, ஓகேவா? வேர்ல்டு வைட் அவர் வந்து பயங்கர இது வந்து 2014 நடக்குது. என்னன்னா 2005 நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம், பண்ணிட்டு நிறுத்திட்டோம். நம்ம வந்து இது ஒரு ஸ்டடியா எடுக்கிறோம், பண்றோம், அதுக்கப்புறம் திருப்பியும் நிறுத்திடுறோம்.
0: அது ஏன் டாக்டர், அது ஏன் நிறுத்துறதுக்கு காரணம் என்ன?
1: ஏன்னா நம்ம ஊர்ல வந்து உங்களுக்கு வந்து டைம் கிடையாது. இப்ப நம்மளோட இப்ப நீங்க வெளிநாட்டுல போனீங்கன்னா ஒரு இங்கிலாண்டோ ஜெர்மனியோ ஒரு தலைவலிக்கு போய் டாக்டரை பாக்கணும்னா உங்களுக்கு ஒரு மாசம் கழிச்சு வாங்கணும். பல்லு வலிக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் ஆஃப்டர் 3 மந்த்ஸ் அப்படின்னு நியரஸ்ட் அப்பாயின்மெண்ட். இங்க அப்படி கிடையாது, நம்மளுக்கு ஒன்னு ரெண்டாவது செகண்ட் நம்மளுக்கு டாக்டர் பாக்கலாம். நம்ம இங்க நேரா போனோமா ஏதாவது டாக்டரை பாத்திரலாம், நம்மளுக்கு வலியை எடுத்துடலாம். அவங்க அப்படி கிடையாது, போன உடனே ஒரு சின்ன வெள்ளக்கலை மாத்திரையை கொடுத்துருவாங்க, நீங்க இதை போட்டு இதை நீங்க போட்டுக்கணும், வேற வழி இல்லைன்னு. சோ அங்க வந்து அதுவும் உங்களுக்கு கிடைக்காது, ஓகே? சோ இந்தியால வந்து அந்த அட்வான்டேஜ் வந்து இருக்கு. ஆனா இந்தியால நம்மளுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் வந்து கொஞ்சம் புவரா இருக்கு, இன்க்ளூடிங் மீட்டாஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன். வந்து நம்ம வந்து பேஷண்ட்டை காப்பாத்துறது, பேஷண்ட் நல்லா இருக்கிறத பத்தி தான் டாக்டர்ஸ் கவலைப்படுவாங்களே தவிர, அந்த பேஷண்ட்டை உட்காந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை முடிச்சு. இது வரைக்கும் நீங்களே பாருங்க, எப்போவாது டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது டேட்டா உட்கார வச்சு கலெக்ட் பண்ணிருக்காங்களா, போட்டோ எடுத்திருக்காங்களா, அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்போஸ் எதுவுமே மாட்டாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா, அவ்வளவுதான், சந்தோஷமா இருங்க, டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர்ல அங்க அப்படி கிடையாது, அங்க வந்து ஃபுல் டேட்டா எல்லாத்தையும் இருக்கணும். ஆனா அதுவும் நல்லதுதான், அப்பதான் வந்து பின்னாடி வந்து அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்குன்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம ஊர்ல வந்து டேட்டா கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ ஒன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து டேட்டா எல்லாம் எல்லாம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் நம்மளோட ஏஐ டீம் உட்காந்து நல்லா வேலை செஞ்சுட்டாங்கன்னா இது எல்லாம் இது பண்ணிட்டு திஸ் வில் ஆக்சுவலி இம்ப்ரூவ் தி ட்ரீட்மெண்ட் குவாலிட்டி டு தி ஃபார் தி பேஷண்ட். சோ அதை நோக்கி தான் இதை வந்து போயின் இருக்கு. சோ நம்மளுக்கு ஏன் டைம் இல்ல அப்படின்னா, கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் பயங்கர பிஸி, அவங்களுக்கு எல்லாம் சுத்தம் நிஜமாலே டைம் கிடையாது. காத்தால போனாங்கன்னா நைட்டு வரைக்கும் வேலை, நைட் எல்லாமும் வேலை, ஓகேவா? பிரைவேட் டாக்டர்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம், பட் எங்களுக்கும் வேலை தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், மேபி இட் வில் பிகம் பெட்டர் இன் ஃபியூச்சர்.

0: அதான் இப்போ வந்து நியூ டெக்னாலஜி சொன்னீங்கல்ல டாக்டர், 3D டெக்னாலஜி, AI டெக்னாலஜி, இதெல்லாம் எந்த அளவுக்கு இப்போ இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? AI டெக்னாலஜி எல்லாம் சொல்றாங்கல்ல இப்போ, அதெல்லாம் இதுல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா?
1: கண்டிப்பா இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகும். இதுல ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் இப்ப வந்து ஏஐ கிளினிக்ஸே வந்துருச்சு, நிறைய இடத்துல டேட்டாஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு போர்டு மாதிரி நீங்க முன்னாடி போய் பார்த்தா டெம்பரேச்சரை பார்த்துட்டு டக்குன்னு அதே வந்து ட்ரக் கொடுத்துரும் என்ன வேணுமோ. சோ அந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டாக்டர் ஷுட் ஆல்சோ ஹாவ் தட் நாலேஜ். ஓகே, டாக்டர்ஸ் வந்து ஃபுல்லா வெறும் மெடிக்கல்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒர்க் அதையும் நம்ம வந்து கத்துக்கணும். ஆக்சுவலா நம்ம சிலபஸ்ல எல்லாம் சேரணும், அது ஒன்னும் வரல, இப்ப வராது, ஒன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரும். சோ அப்பதான் அவங்களுக்கு வந்து புரியும். இப்போ நான் வந்து லைக் ஐ அம் ட்ரைங் டு கிரியேட் அவேர்னஸ் ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் IoT, சோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், AI டு தி டாக்டர்ஸ். ஓகே, இவங்க எல்லாருக்கும் என்னெல்லாம் பண்ண முடியும் நம்ம ஃபியூச்சர்ல. ஓகே, இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து வீட்டுல இருக்காரு, வீட்டுல அவருக்கு வந்து திடீர்னு பிபி இன்க்ரீஸ் ஆறுதுன்னா யாரும் யாருக்கும் போன் பண்ணக்கூடாது, 5 நிமிஷம் ஆம்புலன்ஸ் வீட்டு வாசல்ல நிக்கணும். இதுக்கு என்னலாம் பண்ணலாம், இதுதான் நம்ம வந்து AI-ல கொண்டு வரணும். மற்றபடி ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா இட்ஸ் ஆல்வேஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ். ஓகே, AI கிட்ட ஃபுல்லாலாம் விட்டுற முடியாது, அது மாட்டுக்கு ஏதாவது இட் ஹாஸ் லைக் என்ன வேணா இப்போ AI என்ன வேணா பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி விட முடியாது. ஸோ ஒரு அளவுக்கு ஒரு வேலிடேஷனோட ஒரு சூப்பர்விஷனோட AI யூஸ் பண்ணோம்னா இட் வில் பி அ எக்ஸலன்ட் டூல் நம்ம மெடிக்கல் ஃபீல்டுக்கு.
0: டாக்டர், வேற எந்த மாதிரி கேசஸ் எல்லாம் உங்ககிட்ட வராங்க? இப்போ நான் சொன்னதை தாண்டி வேற ஏதாவது ஸ்பெஷல் கேசஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது புதுசா நீங்க வந்து அப்ரோச் பண்ணி

0: இருக்காங்களா அவங்கள, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா அவங்களுக்கு, அந்த அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க.
1: நல்லதுன்னா இப்போ ஆஃப்லேட் இப்போ இந்த கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, நான் நிறைய பேரை பாக்குறேன், அந்த 25-30 வயசு பசங்க பொண்ணுங்க நம்ம பண்ணிட்டு அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் நடக்குது. சோ ஏன்னா அவங்க எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாங்க அந்த கருப்பு பூஞ்சை அந்த இதும் போது. சோ அந்த இதுல வந்து ரொம்ப அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஆக்சுவலா, அவங்க முடிச்சுட்டு அவங்க இதை பார்க்கும் போது திருப்பி, ஏன்னா ஃபுல்லா சாக் ஆயிடும் அவங்களுக்கு, உள்ள போயிடும் டிஷ்யூஸ் எல்லாம் இப்படி இருப்பாங்க நார்மலா இருந்த ஃபேஸ். சோ அவங்களுக்கு திருப்பியும் எலும்பு வச்சு அந்த பல்ல வச்சு அந்த உதட்ட திருப்பி வெள்ளை எடுத்துட்டு வருது. சோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது ஈவன் சின்ன கேஸா இருந்தாலும் வி வில் பி வெரி ஹாப்பி. லைக் காலேஜுக்கே போக மாட்டேன்னு சொல்ற பசங்க அப்புறம் காலேஜுக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஓகே, லைக் காலேஜ் சேர்ந்துட்டு 1 இயர் போவே இல்லை அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் வந்து ஷி வென் டு தி அதுல போட்டு பண்ணி. சோ ஷி வாஸ் ஹாப்பி.
2: இதுவரை கிளெஃப்ட் லிப் மற்றும் கிளெஃப்ட் பேலட் எனப்படும் உதட்ட பிளவு, மேல்வாய் அன்னப்பிளவு ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளித்தவர் வாய் தாடி மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள். உடன் உரையாடியவர் நுஸ்ரத் அவர்கள்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இத்தாலியின் பிரதமராக நீண்ட காலம் பணியாற்றி வரும் திருமதி ஜார்ஜியா மெலோனிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறன்களை வெளிப்படுத்துவதாக

உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அரசு பள்ளியில் காலை உணவு திட்ட சாம்பாரில் சாணி பவுடர் கலப்பதற்கு தூண்டிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15 நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த கோகுலாஷ்டமி இன்று நாடு முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

பாட்டை வச்சுதாங்க ஃபன் பண்ண போறோம். அதாவது வழக்கம் போல விளையாடுறது மாதிரி, வழக்கம் போல விளையாடுற மாதிரி தான் ஒரு சாங் கனெக்ஷன் கேம். அதாவது ஒரு சாங் ஆரம்பிச்சு அடுத்தடுத்த சாங் வந்து போயிட்டே இருக்கணும், ரிப்பீட்டாக பாடக்கூடாது. இதில் இன்னைக்கு வந்து நிறைய வந்து ரூல்ஸ் இருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து காலேஜ் கூட விளையாடலாம். இன்றைக்கி வந்து புதிய காலர்களுக்கு வழிவிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டைம் காலையிலேருந்து யாரெல்லாம் கால் பண்ணிங்களோ அவங்க கால் பண்ணாமல், புதுசாக யாரெல்லாம் கால் பண்ணணும் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298603 8 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இன்றைக்கி யாரெல்லாம் வின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாம் என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமதி பழனிசாமி அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு, மனோன்யர் ஜானகி சேர்ந்து பண்ண பாட்டு, வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையில். கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்லு.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ஒன்று புள்ளி 4 இனி எல்லாமே தூளு.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பம்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: பண்ணலாமா?
4: ஃபன் பண்ணலாமா?
3: ஃபன் பண்ணலாமா?

0: நேரம் 4:11 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 நீங்க எழுந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே கவிதா. இன்றைக்கி ஏதாச்சும் ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டை வச்சு தாங்க ஃபன் பண்ண போகிறோம். நிறைய சாங் வந்து சேர்த்து பாட போகிறோம். அதாவது ஒரு பாட்டு வந்து ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தடுத்த வரிகளில் ஒரு வார்த்தை வரும்ல, அதை அந்த வார்த்தை அடுத்த பாட்டோட முத வார்த்தையாக இருக்கும். எப்படி ரோலாவது பார்த்தீங்களா, இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும். எனக்கு ரோலாகலாம், உங்களுக்கு ரோலாகக்கூடாது, அதுதான் வந்து ரூல்ஸு. ஸோ ஒரே பாட்டை திருப்பி பாடக்கூடாது, சம்மந்தமே இல்லாமல் வேறு வேறு பாட்டெல்லாம் பாடக்கூடாது. நிகழ்ச்சியில் நேர்கள் இணையம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிப்பு போட்டு 2986-00-38 மற்றும் 2952-05-54 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சி இணைக்கூடிய முதல் நேயர் யாருங்க பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்கம்மா?
1: நான் கிண்டிலேருந்து வித்யா பேசுறேன் மேடம்.
0: கிண்டிலேருந்து வித்யா பேசுறீங்க, காலையிலேருந்து கால் பண்ணீங்களா?
1: நினைக்கிறேன்
0: எங்க ஆரம்பிங்க பாப்போம். சூப்பர் சூப்பர், அப்ப ஆரம்பிங்க. அதாவது ஒரு முடியிற எழுத்துல இருந்து ஆரம்பிக்க கூடாது, முடியல வார்த்தையில இருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்ப வந்து அன்பே அன்பே கொல்லாதேன்னா கொல்லாதே அப்படிங்கிற பாட்டு ஏதாவது நான் ஆரம்பிக்கலாம், அந்த பாட்டுல இருந்து பாடணும். இப்ப பாரு, எக்ஸாம்பிள் நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. உன்னை நினச்சி நினச்சி உருகுதே மருகுதே, ஒரே ஒரு வார்த்தைக்காக ஓயாம காத்திருந்து காத்திருந்து காத்திருந்து காலங்கள் இப்படி இப்படி
1: இப்படிதான்.
0: சரி நீங்களா ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம், அப்படியே கனெக்ஷன் பண்றீங்களான்னு பாக்கலாம். முதல் நேரம் வேற
1: போயிட்டீங்க,
0: ரொம்ப நல்ல மனசு. நன்றிமா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யாரங்க இந்த பிசிங்க சார்?
2: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டே பிரச்சு. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். ரொம்ப சோதனை பண்ணிட்டீங்க, எப்படி இப்படி எடுக்கிறோம் எங்களுக்கே புரியல.
0: எப்படி எடுக்கிறது உங்களுக்கே புரியலையா?
2: பார்த்த யாபகம் இல்லையோ பருவ நாடகம், நாடகம் எல்லாம் கண்டே கீதம் பாடும் மொழி மொழியிலே மொழி
3: ராமகிருஷ்ணன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
3: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரி ஓகே, ஆரம்பிக்கலாமா?
3: ஆரம்பிக்கலாம் மேடம். நீங்களே ஒரு வரி சொல்லுங்க, நான் பாடுறேன்.
0: நானே ஒரு வரி சொல்லணுமா? சரி ஓகே, என்ன வரி சொல்லலாம்? அதான் அன்பே அன்பே சொல்றேன், அன்பேவிலே முடிக்கிறோம் பாருங்க, அந்த அன்பேலேருந்து பாடுங்க.
3: அன்பே அன்பே என்னை கொல்லாதே.
0: எங்க ஸ்டாப் ஆயிட்டீங்க?
3: டக்குனு வரல மேடம்.
0: சரி ஓகே, அப்ப நீங்களா ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம்.
3: பாட்டு

எங்க காணோம் அவ்வளவுதானா? சரி ஓகே, சூப்பரா பண்ணீங்க, ட்ரை பண்ணீங்க, நன்றி சார், நன்றி. பாருங்க வந்து கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு அவங்க ட்ரை பண்றாங்க, பட் இருந்தாலும் வந்து அடுத்த வார்த்தை வரமாட்டேங்குதே அப்படின்னு இருக்கு. ஆனா கண்டிப்பா நீங்க வீட்டுல உட்காந்து பாடிட்டு இருக்கும்போது இதை படலாம் இதை படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிட்டு நீங்க வந்து ரெடியா வந்து இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ கால் பண்ணுங்க 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986-00-38 மற்றும் 2952-05-54. ஸோ புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்பரை திருப்பி திருப்பி சொல்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் படத்துக்காக ஒரு பாட்டுங்க. அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்டு கங்கை அமரன், சைலஜா, சித்ரா எல்லாரும் சேர்ந்து பாட பாட்டு, வைரமுத்தோட லிரிக்ஸில், இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்கள், இது ரெயின்போ FM 101.4, இங்கே எல்லாமே சமதோல்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 4:22 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே கவிதா. ஃபன் பண்ணலாமா? இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதாவது ஃபன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்டை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நிறைய பேருக்கு புரியல நினைக்கிறேன், ஒரு பாட்டு ஆரம்பிச்சு அதோட லாஸ்ட் எழுத்துல இருந்து நீங்க வந்து பாடுறீங்க. ஆனா இங்க எழுத்துல இருந்து பாடக்கூடாது, வார்த்தையிலேருந்து பாடணும் அப்படிங்கறதான் வந்து கேமு. ஒரே பாட்டுல எத்தனை பாட்டு வேணாலும் பாடலாம், அதாவது ஆரம்பிச்சு எத்தனை பாட்டு வேணாலும் பாடலாம், ஆனா வந்து நிறுத்தாம பாடணும். ஸோ திருப்பி பாடக்கூடாது, இதெல்லாம் வந்து ரூல்ஸ். ஸோ யார் எங்க இருந்து அப்படின்னு பாக்கலாம். நேயர்கள் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986003 8 2952055 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட பேசலாம். நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேரம் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: ஹலோ வணக்கம், யார் எங்கிட்டு பேசுறீங்க சார்?
1: மாலை வணக்கம் கவிதா மேடம்க்கு. நான் ஐனாவரத்துல அமுதா பேசுறேன் மேடம்.
0: ஐனாவரத்துல இருந்து அமுதா பேசுறீங்க? காலையில இருந்து கால் பண்ணீங்களா?
1: இல்ல, காலையில இருந்து. நான் ரொம்ப ரேரா தான் மேடம் இப்பெல்லாம் வரது. நிறைய
0: பிஸி. நான் ரொம்ப பிஸி அப்படிங்கிறீங்களா?
1: அப்படி இல்ல, பிஸி எல்லாம் அப்படி இல்ல. எனக்கு பாடல் நிகழ்ச்சி மட்டும் ரொம்ப பிடிக்காது, அதனால இந்த பாட்டுக்கு மட்டும் வந்துருவேன்.
0: ஆஹா, அப்ப ரெடியா வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
1: இல்ல, பாடி இருக்கேன். பாட்டு ஒரே ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு, பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, வா வா மஞ்சள் மலரே மலரே, குறிஞ்சி மலரே,
0: மலரே குறிஞ்சி மலரே மலரே மௌனமா இருக்கே
1: மலரே மௌனமா. நான் ஃபர்ஸ்ட் பாட்டு ரோசா அப்ப சூஸ் பண்ண மேடம், அதுல இருந்து இப்படி வரத்துக்கு இப்படி வந்துட்டேன் டவுன்ல இருந்து.
0: இப்படி வந்துக்கு அப்படி வந்துட்டீங்க. பட் இருந்தாலும் இவ்வளவு பாட்டு சூப்பரா பாடிருக்கீங்க, நிகழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பாடிருக்கீங்க.
1: ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, பூ பூக்கும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை.
0: ஆசை
1: வச்சே உன் மேல மச்சாரணி வச்சே, கொல்லையிலே கொல்லையிலே தென்னை வைத்து குரு தோல பிட்டி செஞ்சு, போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. ரொம்ப நன்றி கவிதா மேடம்.
0: சூப்பர் சூப்பர்மா, சூப்பர், நன்றி. நிகழ்ச்சியில் கூட அடுத்த நேர் யாரையும் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: கவிதா மேடம், இனிய பொன்மாலை வணக்கங்கள், கோகுலாஷ்டமி தின நல்வாழ்த்துக்கள், நலம் நலமறியாவது.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: அதையெல்லாம் முதல்ல சொல்லணும், இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்களே. சரி, ஓகே, சிறப்பு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: சேமமா இருக்கிறோம். நீங்களா எப்படி இருக்கீங்க?

0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க, ஆரம்பிக்கலாமா?
1: தாராளமாக
0: எடுங்க, எடுங்க, எடுத்து விடுங்க பாக்கலாம்.
1: விட்ட வார்த்தை கொல்லாதேன்னு விட்டு அதுல இருந்து ஆரம்பிக்கவா இல்ல வேற எதுல ஆரம்பிக்கவா?
0: சரி, கொல்லாதேலயே ஆரம்பிங்களே, ஏன் உங்க ஆசையை கெடுப்பானே?
1: இல்ல, அது போட்டா அதுல வந்து கொல்லாத இது போலன்னா போலங்கிறதுல இருந்து பாட்டு கிடைக்காது. அதனால நீங்க எதை வேட சொல்லுங்க, நான் தொடங்குறேன்.
0: சரி, ஓகே. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, ஆடுங்க, ஆரம்பிங்க.
1: பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்துல தானே தொடங்குமா, பூந்தோப்புல தொடங்கணுமா?
0: நீங்க ஆரம்பிச்சு பாதி கேம்ல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி வரீங்க. எல்லாரும் வந்து புரிஞ்சுகிட்டு கரெக்டா பாடுங்க. சோ உங்களுக்காக அதை பிரிப்பேர் பண்றதுக்காக ஒரு கேப், அதுக்குள்ள என்னன்னா சின்ன வீடு படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் ஜானகி அண்ட் குழுவினர் சேர்ந்து பாட பாட்டு முத்துலிங்கமோட வரிகளை இளையராஜாவோட சிலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்க எல்லாமே சமதுளு.
2: நீ அழிக்கடி.

0: நேரம் 4:33 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா வித் மீ ஜே கவிதா. ஃபன் பண்ணலாமா? இன்னைக்கு பாட்டை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து புரியவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. பாட்டு ஒன்று ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும்போது இடையில உள்ள வார்த்தைகளை வச்சு அடுத்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ள வார்த்தையை வச்சு பாடணும், திருப்பி பாடக்கூடாது, கேப் விடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்களும் கால் பண்ணி எங்கிட்ட பேசலாம், அதாவது விளையாடலாம். 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986000038 மற்றும் 2952055542 இந்த ரெண்டு நம்பருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் திருத்தணி தமிழேந்தி, நீங்க காலையில இருந்து வந்தீர்களா? இப்பதான் வந்தீங்க? நீங்க வந்து முதல்ல இப்பதான் வந்தீங்க, அது உண்மை, அதான் நான் நம்பணும் இப்ப,
1: அப்படித்தானே?
0: நீங்க வரல, சரி ஓகே, நீங்க பாடுங்க பாப்போம். நீங்க பாடுங்க.
1: யார் பார்த்தது எங்கோடுதான் பூ பூக்கும் போசை, அதை கேட்கத்தான் ஆசை ஆசை இப்பொழுது பேராசை எப்பொழுது ஆசை தீரும் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா இது கண்ணன் வரும் வேலை அந்தி மாலை நாம் காட்டிடும் காட்டிருந்து காட்டிருந்து காலங்கள்
0: போனதடி
1: புதிருந்து புவியிலே தலையெழுது தண்ணீரிலே எழுதாதே மஞ்சள் வெயில் மலையிலே
0: எழுதாதேவுக்கும் மஞ்சள் வெயிலுக்கும் என்னங்க சம்பந்தம்? வாழ்த்துக்கள் சார். அப்படியா, நம்புறேன், நன்றி சார். நீச்சல் கூட அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: முத்துக்குமார் பேசுறேன் மேடம்.
0: முத்துக்குமார் சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா
0: இருக்கீங்க. பாட்டு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க பாப்போம்.
2: கவிதைக்கு பொய் அழகி அழகு குட்டி செல்லம் துணை அள்ளி துணிக வேண்டும்,
0: அள்ளி திங்க வேண்டுமா?

0: மோதி அஞ்சு கொஞ்சம் வேண்டும் மோதி விமான வேண்டும் வேண்டும் வேண்டும் நெஞ்சில் வேண்டும் தீயை தீண்டும் தில்லானா தில்லானா
1: நீங்க மைனாவில இருந்து ஆரம்பிக்கணும்.
0: மைனாவே மைனாவே இது என்ன மாலை மழை இது என்ன காயம் போதும்
1: போதும் அதுக்கு மேல வந்து காயத்துல இருந்து பாட்டு இருக்காதுங்கிறீங்க. ஜானகியோட வாய்ஸ்ல வாலியோட வரிகள் பாக்யராஜோட மியூசிக்ல வந்து கேட்டு நினைந்திருங்கள். இது 91.4 இங்க எல்லாமே சமதுல்லு.

0: நேரம் 4:43 ஆயிட்டு இருக்க ரெயின்போ எஃப்எம் 90.4 நீங்க கேட்டுருக்கீங்க ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே கவிதா. ஃபன் பண்ணலாமால இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், பாட்டை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து நேர்கள் வந்து ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று கூட அடுத்த நேர் யார் எங்க இருந்தாலும் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்கம்மா?
1: நிஷா
0: மடிப்பாக்கம். ரெடியா வந்திருக்கீங்க நினைக்கிறேன். நான் சொல்றீங்களே
1: நடமாடும் தலை கூடமே பால் நிலா அதோட நிறுத்திக்கிறேன்.

0: ஆஹா, ஒரு பக்கம் ஃபுல்லா எழுதி வச்சிருக்கீங்கன்னு
1: நினைக்கிறேன்.
0: பத்து பாட்டு போடுங்க, உங்களுக்காக தனி கிளாப்புங்க. சூப்பராவும் பாடுனீங்க, நன்றிமா. நன்றி நன்றி. பாருங்களேன், ஈடு கொடுக்காம பாடிட்டே இருக்காங்க. நேஷனுடைய அடுத்த நேரம் யாரங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யாரங்கன்னு பேசுங்க சார்.
2: அன்பான சதிக்கு அன்பு வணக்கம். மதுரையில இருந்து ஆண்டனி. எப்படி இருக்கீங்க?
0: மதுரையில இருந்து ஆண்டனி பேசுங்க. நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன் சார். நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். இப்பதான் பணியை முடிச்சு வந்தேன். அம்மா என்றால் அன்பன் ஒரு சகரி பாடினாங்க. சொல்லுங்க சார், பாடல் பாடணுமா? ஆக்சுவலி
0: ஆமா ஆமா, பாடல் பாடணும். அதாவது ஒரு பாட்டை ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்கணும், எண்டே கிடையாதுங்கிற மாதிரி வேற வேற பாட்டு வரணும். அதுல வந்து
2: பாட்டு
0: அடுத்த பாட்டோட லைனா இருக்கணும், அதுதான் முக்கியம். இடையில உள்ள லைன் பாடக்கூடாது.
2: பாடணும்.
0: ஆமா, அதான் அன்மா என்றால் அன்பு அப்படின்னு பாடிட்டு அன்புல இருந்து ஆரம்பிக்கிற பாட்டு பாடினாங்கல்ல.
2: அந்த மாதிரி
0: அந்த மாதிரி அந்த மாதிரி பாருங்க பாப்போம்.
2: நினைத்தேன் வந்தாய் நூறு வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை. ஆசையோட முடிச்சிருக்கேன். ஆசை ஆசையாய் இருக்கிறது அன்பின் தோரன். அங்க நம்ம வரோம்
0: அன்பின் தோரன். அதுக்கப்புறம்
2: ஆசை ஆசையாய் இருக்கிறதே அன்பின் பூந்தோட்டம்.
0: இல்லையே, ஆசை ஆசை.

0: இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழி, அது அப்படி இல்ல வரணும்,
1: பூமழை பொழிகிற அந்த மழையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். மேகம் மேகமே தூதாகவா வா வா பொன்மயிலே, மயிலோ குயிலே,
0: மயிலேங்கிறதுக்கு குயிலே ரெண்டுக்குமே சம்மந்தமே இல்லையே, மயிலுக்கு குயிலுக்கும்.
1: மேகமா மலையில முடிச்சிருக்கேன், மேகத்துக்கு மேகமா முடிச்சிருக்கேன், மேகமே தூதாகவா வாழ முடிச்சிருக்கேன், தூதாகவான
0: மடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ
2: மேடம், எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேனே, என்ன ஒரு அமைதி, யார் எங்கன்னு பேசுறீங்க சொல்லுங்க பாப்போம். பேரு
2: பேரு புஷ்பா, புதுவண்ணையில இருந்து பேசுறேன்.
0: பரவாயில்லையே, சொல்லுங்க எப்படி இருக்கீங்கோ?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. நீங்க வந்து பாட்டு ரெடியா கொண்டு வந்திருக்கீங்க நினைக்கிறேன், அதான் வந்து கான்பிடண்டோட வந்திருக்கீங்க.
2: என்னோ தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், தெரியாத விட்டுலாம்.
0: ஆரம்பிங்க ஆரம்பிங்க பாப்போம்.
2: பார்த்தபோது மனது மலர்கள்,
0: மனதுல இருந்துல நீங்க வந்து பாடணும் மனது அப்படின்னு விட்டுட்டு மலர்களுக்கு போயிட்டீங்களே, பட் இருந்தாலும் சூப்பரா ட்ரை பண்ணீங்கம்மா, நன்றிமா. நிகழ்ச்சியில் நீ அடுத்த நேயர் யாருங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம்
3: வணக்கம், சுமதி பேசுறமா ஆவடியில இருந்து.
0: ஆவடியில இருந்து சுமதி பேசுறீங்களா? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா, இதான் ஃபர்ஸ்ட் டைம். உடனே கடிச்சிச்சு.
0: போடுங்க, இவ்வளவு லைன் வந்துகிட்டே இருக்கு, அதுலயும் ட்ரை பண்ணீங்க உடனே கடிச்சிருக்கு பாருங்க. சொல்லுங்க பாடுங்க பாப்போம்.
3: பண்ண நிலவே பண்ண நிலவே, வருவது நீதானா, வாசலெங்கும் வருகிறதே, வருவது நிஜம் தானா, நிஜம் நிஜம் அது மீண்டும் ஏண்டும் அது நிஜம். ஐயோ வரலீங்களே, நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன், சாரி எழுதி வைக்கல. வேண்டும் வரம் தருபவளே அம்மா அம்மா, எனக்கு ஒரு வரம் தருவாயா, என் காதலியே கொண்டு வருவாயா, அவ்வளவுதான்மா.
0: சூப்பரா பண்ணீங்கம்மா, நன்றிமா.
3: நன்றி நன்றி, ரொம்ப நன்றிமா,
0: நன்றி. இது மாதிரிதான் நீங்களும் கால் பண்ணி என் கூட விளையாடணும், பரவாயில்ல, தெளிவா புரிஞ்சிருக்கீங்க. அடுத்தடுத்த நேயர்கள் வந்து பிக்கப் பண்ணிட்டீங்க. ஸோ வந்து நிகழ்ச்சியில் தொடர்ந்து விளையாடவும் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடைவேளை ஒன்று வருது, அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா ஒரு பாட்டு வருது. என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் கேட்டவை அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது. என்ன பாட்டு அப்படிங்கிறது நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் ஜானகியோட வாய்ஸ்ல, வாலியோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுளு.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
5: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and

0: நேரம் 4:55. ஆயிற்றுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. இது வரைக்கும் எனக்கு கேட்டுருந்தீங்க, ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர் ஜே கவிதா. ஸோ வந்து கேட்டுருந்தீங்கன்னு சொல்லும்போது தெரிஞ்சிருக்கோம், நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து காலர்கிட்டயே போயிடலாம். யாரு நிறைவு காலர், யாரு எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ரமா ரவி பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேம்மா. பாடலாமா?
0: பாடலாம் பாடலாம், வேஸ்டே பண்ண வேணாம்.
1: வண்ணம் கொண்ட வெண்ணிலவே, வானம் வான வானம், அருகில் வந்த மேகம் மேகம் கலக்குது.

முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்டேருந்து இப்போது குட்டியாக ஒரு பாய் பாய் டாட்டா சொல்லிக்கிறது வந்து நான் உங்கள் அஜய் கவிதா. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குங்குமச்சிமிழ் படத்துக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துருக்குங்க. கேட்டு எழுந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல்லு.

0: பெண் பெண் போனால் போனால் போகட்டும் போடா போட போட பொண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு
1: நன்றி.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இத்தாலியின் பிரதமராக நீண்டகாலம் பணியாற்றி வரும் திருமதி ஜார்ஜியா மெலானிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறன்களை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில்

உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த கோகுல அஷ்டமி இன்று நாடு முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: குட் ஈவினிங் மக்களே, நேரம் சரியாக 5:04 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.5 டியூன் பண்ணிருக்கீங்க. அண்ட் குட் ஈவினிங் சொல்லிக்கிறது உங்கள் நான் கலை. எஸ், இன்னைக்கு ரெயின்போ மேடையில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் ஜென்ரேஷன் மாறி மாறி, அதாவது மில்லினியல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, 90s கிட்னு சொல்கிறாங்க, 80s கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா ஜென் சி, ஜென் ஆல்ஃபா, கேமா, பீட்டான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாத வார்த்தைகள் எல்லாமே இருக்குது. அதை நம்ம சர்ச் பண்ணுறதுக்கே நிறைய விஷயங்கள் வந்து சர்ச் பண்ண வேண்டியது போல இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு அவங்களுடைய நெக்ஸ்ட் லைஃபை வந்து நெக்ஸ்ட் லீட் பண்ணக்கூடிய வகையில் எஜுகேஷ்னல் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கோ, அவங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஃபீல்டை செலக்ட் பண்ணலாம், அவங்களுடைய லைஃப் எதை பற்றி போகணும் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணக்கூடிய வகையில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து என்னென்னா நம்ம வந்து பேச போகிறோம். என்ன அப்படின்னா, அந்த ஃபேஷன் டிசைனிங் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்துன்னா ரொம்ப அது காமன் டேர்மாக இருந்திருக்கும். பட் இதே வந்து அப்படியே ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்து ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் பேக் பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அந்த டேர்மே யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஸ்டுடியோவில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஆப்ரல் ட்ரைனிங் அண்ட் டிசைன் சென்டர், ஆடை பயிற்சி மற்றும் வடிவமைப்பு மையம், நம்மளுடைய தேசிய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், அந்த மினிஸ்ட்ரி கீழே இயங்கக்கூடிய இந்த காலேஜ்லேருந்து பிரின்சிபல் ஸ்ரீமதி தனலட்சுமி மேம் தான் நம்மளுடைய ஷோவில் இன்றைக்கி இணையிறாங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம் கலை.
0: எஸ் மேம். ஸோ இன்றைக்கி எங்கள் ஷோவில் நீங்கள் இணைந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்கள் மூலியமாக எங்களுடைய நேயர்கள் தெரிஞ்சுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகள் வந்து இப்போ தான் 12th முடிச்சுட்டு காலேஜெலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நிறைய கவுன்சிலிங்லாம் இந்த டைமில் தான் நடக்கும். கரெக்டாக இந்த ஷோ நடக்கிறது வந்து என்னென்னா அவங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து நம்மளுடைய மேம்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், அதாவது ஆடை பயிற்சி மற்றும் வடிவமைப்பு, மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தப்பட்ட கேள்வி

0: கேள்விகள்லாம் கேட்கணும்னா நீங்களும் ஷோவில் கலந்துக்கலாம். ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 0449-298-6-0038 2952-5254 அப்படின்ற ரெண்டு நம்பர் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கவங்க ஏடிடிசியோட பிரின்சிபல் ஸ்ரீமதி தனலட்சுமி மேம் தான். ஸோ மேம், உங்களுக்கு ஃபஸ்ட்டு க்வெஷ்சன் நான் கேட்கணும் அப்படின்னா, நான் ஒரு லேமன், எனக்கு வந்து ஆடைகள் அணிய தெரியும், ஆடைகளை செலக்ட் பண்ண தெரியும், பட் ஆனால் நீங்கள் தான் வந்து என்னென்னா சொன்னீங்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவலைஸ்டாக அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய லெவலில் வந்து நீங்கள் தான் ட்ரெயின் ஆகிருக்கீங்க. ஸோ ஒரு லேமனாக எனக்கு தெரியணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த அப்பரல் ட்ரெயினிங் அப்படின்னா என்ன?
1: ஸோ இது அப்பரல் ட்ரெயினிங் அண்ட் டிசைன் சென்டர்ன்றது ஒரு ஆடை வடிவமைப்பு மையம். ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் ரெண்டு ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் அப்பரல் மேனுஃபேக்சரிங் ரெண்டு விதமான கோர்சஸ் நடத்துகிறோம்.
0: ஓகே.
1: ஸோ எனக்கு ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னா அதுக்கான கோர்சஸ் தான் இந்த ரெண்டுமே. ஸோ இதில் வந்து டிகிரி இருக்கு, டிப்ளமா இருக்கு, ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இருக்கு அண்ட் வீக்கெண்ட் கோர்சஸும் இருக்குப்பா.
0: சரிங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆடை அந்த அதனை பற்றின ட்ரைனிங் தான் அப்படின்னு சொன்னீங்க, நிறைய கோர்சஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ ஆடைகள் அப்படின்னும் போது நிறைய பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் பார்த்தோன்னா சேலைகள்லேருந்து இப்போ அந்த சேலையே வந்து லைக் ரெடிமேட் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து வேர் பண்ணக்கூடிய வகையிலையோ இல்லை வேட்டி கூட அன்னைக்கு கட்டுறதுக்கு இப்போ அப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்க்கணும்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராப் மாதிரி ஒட்டிக்கலாம், இல்லை தே கேன் வந்து புட் அ நாட். ஸோ அந்த மாதிரி நிறைய வடிவமைப்புகள்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேஷன் டிசைனிங்ல நீங்க சொன்னீங்க, இந்த அப்பரல்ஸ் ட்ரெய்னிங் மட்டும் இல்லாம டிசைனிங்கும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சோ இந்த டிசைனிங் அப்படின்னா என்ன மேம்? சோ அது என்ன வகையான பயிற்சிகள்லாம் அதுல நடக்குது?
1: இப்போ ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னா இதுல வந்து ஃபேப்ரிக்கை பற்றி நிறைய படிப்பாங்க, துணிகள் சம்மந்த பற்றி படிப்பாங்க, இன்ட்ரடக்ஷன் ஃபேஷன் சொன்னால் ஃபேஷனை பற்றி நிறைய விஷயங்கள் படிப்பாங்க, பேட்டர்ன் மேக்கிங் சொல்லுவோம். நீங்கள் டைரெக்டாக மெஷர்மெண்ட் உங்கள் பாடியிலேருந்து எப்படி எடுக்கணும், இன்கே வெளிநாட்டிலேருந்து அவங்க எங்களுக்கு கிளைண்ட்டாக கொடுக்குறாங்கன்னா அதில் எப்படி அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி. அது தவிர்த்து ப்ரொடக்ஷனை பற்றி படிப்பாங்க. எல்லாம் பண்ணி முடித்தோடனே மர்ச்சன்டைசிங், இதை நான் எப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பணுன்ற டீட்டெயிலையும் இதில் படிக்கிறாங்க.
0: ஸோ
1: இது ஃபேஷன் டெக்னாலஜின்றது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜை தான் நம்ம இதை எடுக்கிறோம்.
0: ஓகே மேம். ஸோ இப்போ வந்து இதில் ரெண்டு வகையும் இருக்குது, அதாவது நீங்கள் சொல்லிட்டீங்க ஃபேப்ரிக்ஸை செலக்ட் பண்ணணும், அதாவது என்ன துணி வகையை செலக்ட் பண்ணணும், அந்த துணி வகையை எப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கணும், அதில் வந்து வேறு ஏதாவது இன்புட்ஸ் அவங்க கேட்டாங்கன்னா அதை பண்ணணும், அதை நெக்ஸ்ட் நான் எப்படி வந்து அவங்களுக்கு பிராண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் கொஞ்சம் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம், மேம்கிட்ட நிறைய தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கணும் பார்க்கும்போது, இது வொக்கேஷ்னல் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேம். ஸோ எனக்கும் சரி நேயர்களுக்கும் சரி, இது வொக்கேஷ்னல் ட்ரைனிங்னா என்ன மேம்?
1: சி, இந்த ஃபேஷன் டெக்னாலஜின்றதே ஒரு ஸ்கில் பேஸ்டு ப்ரோக்ராம். ஸோ குழந்தைங்க பசங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதே 80% ப்ராக்டிக்கல் செஷனில் தான் வைப்போம், 20% தான் அவனுக்கு தியரியாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபேஷனுக்கும் சில பிரின்சிபல்ஸ் உண்டு, சில எலமெண்ட்ஸ் உண்டு அப்படின்னு சொன்னால், இது எல்லாத்தையும் பை ஹார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாமே அவன் வரைஞ்சி பார்ப்பான், தைச்சு பார்ப்பான் இருக்கும். இது ஒரு பெர்மனன்ட் மெமரி கொண்டு போகிறது தான் எங்களோட மெயின் மோட்டோவா.
0: ஓகே. ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் சொல்கிறது என்னென்னா, நம்ம கற்றுக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாக ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கறது அதிகம்.
1: எஸ், ஏன்னா அவன் இங்கே கற்றுக்கிறது தான் நாளைக்கு இண்டஸ்ட்ரியிலையும் இல்லை அவனோட டிசைனிங் ஏரியாலையும் அவன் அப்ளை பண்ண போகிறான்றப்போ,
0: ஓகே,
1: பசங்க நார்மலாக எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே மறந்துடுவாங்க, ஃபார்முலாஸே மறந்துடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த மாதிரி இவங்க ப்ராக்டிக்கலாக பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா, அவங்களோட பெர்மனன்ட் மெமரிக்குள்ளே போகிறதுனால இண்டஸ்ட்ரி பார்க்குறப்போ புதுசாக வேலை போகிறப்போ அவனுக்கு ஒரு பயம்ன்றது இருக்காது.
0: ஓகே மேம். ஸோ இப்போ இந்த ட்ரைனிங் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, இதை வந்து இந்த ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, சர்வ் பண்ணிட்டுருக்கீங்க?
1: ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் ஐம் இன் ஏடிடிசி.
0: ஓகே மேம். ஸோ 30 இயர்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னென்னா மேம் இன்றைக்கி நம்ம நேயர்களுக்கு வந்து பகிர்ந்துக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஸ்ரீமதி தனலட்சுமி மேம் இருக்காங்க, ஏடிடிசியோட பிரின்சிபல். ஸோ நீங்களும் இந்த ஆடை பயிற்சி மற்றும் வடிவமைப்பு சம்மந்தப்பட்ட கேள்விகளும் இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸோ இல்லை உங்களுடைய குழந்தைகளோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நெக்ஸ்ட் இதை வந்து ஃபீல்டாக எடுக்கணும், இதை வந்து அவங்க நெக்ஸ்ட்டு பர்சியூ பண்ணணும் கேரியராக அப்படின்னா நீங்கள் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 0449-298-6-0038 2952-5254 அப்படிங்கிற நம்பருக்கு. ஒரு சின்ன இடைவேளை போயிட்டு வந்துடலாம், ஒரு குட்டி பிரேக். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏலாம பூமி சமதுளுமா.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandal.

0: New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30க்கு
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நம்ம ஆடை வடிவமைப்பு மற்றும் இந்த டிசைனிங் சென்டருடைய, அதாவது ஏடிடிசி கிண்டியில் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய பிரின்சிபல் ஸ்ரீமதி தனலட்சுமி மேம் தான் நம்ம கூட இணைந்திருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப தெளிவாக ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கூடிய வகையில், அதாவது எனக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரி மேம் வந்து எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும், உங்களுக்கும் தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபோன் டயல் பண்ணுங்கள் 0944-89-86-00-38 அப்படி நம்ம இருக்கு. மேம் அடுத்த க்வெஸ்சன் டைரெக்டாக போயிடணும்னா, நீங்கள் லாஸ்ட் செக்மெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க டிசைனிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம், அதுக்கடுத்து ஒரு காம்பனன்ட் சொல்லியிருந்தீங்க இந்த மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் என்லைட்டன் பண்ண முடியுமா?
1: மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் இதில் இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தமாக படிப்பாங்க. உங்களுக்கு புரிகிற விதமாக நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களை நான் நேரடியாக பார்க்குறேன்,
0: ஓகே,
1: உங்களுக்காக நான் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன், உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி கலரு, ஃபேப்ரிக்கு, ஸ்ட்ரக்சர் எல்லாமே நான் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக ஒரு டிசைன் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா என்னோட சார்ஜஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அது ஃபேஷன் டெக்னாலஜி. நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு சட்டையை வாங்கி போடுறீங்க, அந்த ஷர்ட்டு நீங்கள் யாரு என்னன்னு கூட தெரியாது, ஆனால் உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கு அப்படின்னா ஒரு பல்கா எங்கேயோ ப்ரொடக்ஷன் ஆகி வர்றது தான் இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. இந்த மாதிரி பல்கா ப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ என்னென்ன வேணும், என்னென்ன மெஷினரிஸ் வேணும், ஹவ் யூ ஆர் அரேஞ்சிங் த மேன் மெஷின் மெட்டீரியல், ஹவு டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தி ஆப்ரேட்டர், இந்த விஷயங்கள், மர்ச்சன்டைசிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இது எல்லாமே படிக்கிறது தான் இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. இதில் நார்மலாக நாங்கள் பாய்ஸ் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால், படித்து முடிச்சுட்டு பாய்ஸ்ன்றப்போ எங்கே வேணால் ஆல் ஓவர் இந்தியாவில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 2-3 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா தே கேன் கோ ஃபார் ஓவர்சீஸ். அந்த மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக படிக்கிறது தான் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி.
0: ஓகே மேம். ஸோ இப்போ வந்து ரெண்டு வகையுமே சொல்லிட்டீங்க, எப்படி வந்து ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணணும், அதை டிசைன் ஆக்கணும், அதை வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இப்போ நான் வந்து இதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்கணும், ஸோ இப்போ வந்து எப்படி வந்து என்னை வந்து ஃபேஷனில் போடலாமா இல்லை வந்து மேனுஃபேக்சரிங்கில் போடலாமா, ஸோ ஹவு யூ ஆர் லைக் கவுன்சிலிங் அ ஸ்டூடெண்ட் டு கெட் இட் மேம்? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, நான் 12th முடிச்சிட்டேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பர்சியூ திஸ் அஸ் மை கெரியர் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்?
1: ஸோ இது 12th படிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் த மார்க் இஸ் நாட் அ க்ரைட்டீரியா. எந்த ஸ்ட்ரீம்ல இருந்து வேணாலும் உள்ளே வரலாம். என்ன அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நார்மலாக இப்போ ஃபேஷன் அப்படின்னா பேரண்ட்டுக்கு ஒரு பெரிய பயம், மீதி எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் ஜஸ்ட் லைக் தட் அவங்க பெர்மிஷன் கொடுத்துரும். ஒரு குழந்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்லேயே ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ முதல் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை என்கொயரி பண்ணுறப்போ நாங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் முதல்ல உங்கள் பேரண்ட்டை கூப்பிட்டு வாங்க, அவங்களுக்கு இதில் என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா நாளைக்கு என் குழந்தை படிக்கிறது நல்லதா இல்லையான்னு உங்களுக்கு
0: தெரியும்.
1: அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து முடித்த உடனே தான் பேரண்ட்டுக்கிட்டேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே வரும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்போ கவுன்சிலிங்லேயே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்றது எங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன் எதுக்காக வரான், என்னென்னா டிகிரி முடிக்கிற பிள்ளைங்களுக்கு ஃபைனலாக அவன் என்ன பண்ணணும்னு ஒரு மோட்டோவோடு இருப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட நாங்கள் கேட்குற கேள்வி, படித்து முடிச்ச உடனே நீ என்ன வாங்கணும்? ஸோ இனிஷியலாக நீ படித்தேன் வந்தேன் படித்தேன் விளையாடுன்றது இல்லாமல் வாட் யூ வாண்ட் டு பி, அந்த மாதிரி கேட்குறப்பவே அவனுக்கு தெரிஞ்சிடும் அவனுக்கு என்ன எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட்
0: பண்ண முடியும்.
1: இப்போ டிகிரி முடிச்சான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பிளேஸ்மெண்ட்டும் நாங்கள் தான் கொடுக்கணும். அதனால அவனுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எங்களோட கவுன்சிலிங் ஆல்மோஸ்ட் 1.5 hours ஆகும், 1-to-1 கவுன்சிலிங்காக தான் இருக்கும்.
0: ஓகே. ஸோ
1: டிகிரி பசங்களுக்கு
0: புரியுது.
1: டிப்ளமோ அப்படின்னு சொன்னால் இப்போ என்ஜினியரிங், இப்போ எங்களோட இப்போ எக்ஸிஸ்டிங் பேச்சுலர் பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் படித்த பசங்க இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் அட் ஆம்பியன்ஸ் பிடிக்கலை, நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்க அந்த ஃபீல்டை விட்டே வெளியே வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியாவில் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் டிகிரியை சஜஸ்ட் பண்ண மாட்டோம், 1 year டிப்ளமோ எடுத்து கொஞ்சம். 1 year டிப்ளமோ முடித்த உடனே ஹவ் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், அதுக்கான வழிகள், ஃபேப்ரிக் எங்கே கிடைக்கும், நீ எந்த இடத்துல வாங்கினா, வாட் இஸ் யுவர் கரண்ட் ட்ரெண்ட், இது எல்லாமே இன்றைக்கி பார்த்து ஆகணுன்றதுனால 1 year டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிகிரியும் எடுத்துக்கிறோம், அதே சமயம் ஈவன் ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களும் வந்து படிக்கிறாங்க.
0: ஓகே.
1: 6 months கோர்ஸ்ன்றப்போ 10th படித்த பிள்ளைங்க. ஸோ இப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சர்டிஃபிகேட் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கிறது, சர்டிஃபிகேட் கிடையாது அவனுக்குன்றப்போ 10th படித்த பிள்ளைங்களுக்கு 6 months கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறோம்.
0: ஸோ அது வந்து சர்டிஃபிகேட்
1: கோர்ஸ். அது இல்லாமல் 3 months எனக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்கு போய் நான் ஒர்க் பண்ணணும்னா அவனுக்கான ட்ரைனிங்கு 3 months வந்து, லைக் ஐ வாண்ட் டு கோ ஆஸ் அ குவாலிட்டி கண்ட்ரோலர், இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மட்டும் அப்படின்னா 3 months கோர்ஸ் எடுக்கும்.
0: அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் மாதிரி.
1: இது இல்லாமல் வீக்கெண்ட் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காங்க, நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கும் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான கோர்ஸ் இந்த வீக்கெண்டில் வச்சுருக்கோம், சாட்டர்டே சண்டே.
0: ஓ

0: ஓகே. ஸோ அப்போ வந்து தெர் இஸ் நோ எண்ட் அப்படின்ற மாதிரி தான், எந்த ஒரு இதுலையுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது.
1: நோ ஏஜ் நோ எண்ட்.
0: ஓகே, ஸோ அதுதான் டேக்லைனே போல. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க, ஒரு 3 வருஷ கோர்ஸ் இருக்குது, 1 வருஷ கோர்ஸ் இருக்குது, 6 மந்த்ஸ் அண்ட் வீக்கெண்ட்ஸ் 3 மந்த்ஸ்ன்ற மாதிரி வேரியஸ் லெவல் ஆஃப் டியூரேஷன்ஸில் கோர்ஸ் இருக்குது. அல்டிமேட்லி யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இன்ட்ரெஸ்ட், அவங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதுக்கான உந்துதல் இருந்தாவே போதும், கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பிரின்சிபல் ஸ்ரீமதி தனலட்சுமி வந்தா இருக்காங்க, ADDS-லேருந்து வந்திருக்காங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப எளிமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய குழந்தைகளோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகளோ இதை வந்து கேரியராக பர்சியூ பண்ணணும் அப்படின்னா ஃபோன் டயல் பண்ணுங்க, 0444-298-6008, 0952-552-5554 அப்படி நம்பருக்கு. ஒரு சின்ன இடைவெளி, ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் எப்பவுமே சமதுடுமா.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: எஸ் பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 5:29 நிமிஷம் ஆயிருக்கு. ஃபம் ரெயின்போ 101.5 டியூன் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு ரெயின்போ மேடையில் நமக்கு பிரின்சிபல் ஸ்ரீமதி தனலட்சுமி அம்மா வந்திருக்காங்க ஏடிடிசிலிருந்து. ஸோ அவங்ககிட்ட என்ன கேள்விகள் கேட்கலாம், ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். யா அந்த நேயர் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம். ஓகே மேம். ஸோ நேயர் வருவாங்க. ஸோ அடுத்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா வந்தோன்னா, இப்போது நிறைய கோர்சஸ் சொல்லியிருந்தீங்க, நிறைய டியூரேஷனில், அதாவது வந்து டிகிரி கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. அதே போல் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு வேளை வெளிநாடுகளில் வேலை பார்க்குறேன், பட் எனக்கு வந்து பர்சியூ பண்ணணும்னு தோணுது. ஸோ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா, நான் வந்து வேறு ஒரு இடத்துல இருந்தோ இல்லைனா என்னால் ட்ராவல் பண்ணி வர முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா மேம்?
1: இருக்குப்பா, கண்டிப்பாக. இப்போது நிறைய பேர் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் கூட இருக்காதுன்றவங்களுக்கு, ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலின்றவங்களுக்கு ஈவினிங் டைமில் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறோம். அது ஒரு 7:00 ஆரம்பித்து 9:00 இருக்கிறது. ஒரு 6 months ப்ரோக்ராம், வீக்லி ஆல்டர்னேட்டிவ் டேஸாக எடுப்போம். ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டினியூஸாக அட்டன் பண்ண
0: முடியாது,
1: அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்தே எங்ககிட்ட படிச்சுட்டு இருக்காங்க.
0: ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் அவைலபிலிட்டி
1: உண்டு.
0: ஓகே மேம். ஸோ நம்மளுடைய நேயரும் வந்து க்வெஷ்சன் பண்ணியிருந்தாங்க, அதாவது வந்து இந்த மாதிரி குழந்தைகள் வந்து, யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய வேலை வாய்ப்புகள், அந்த ஜாப் பிளேஸ்மெண்ட்ன்றது எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, என்ன மாதிரி அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு மேம்?
1: இங்கே படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குற அஷூரன்ஸ் என்னென்னா 100% பிளேஸ்மெண்ட்.
0: ஓகே.
1: அவங்க டிகிரி முடித்த அடுத்த நிமிஷம் அவங்கள நாங்கள் இண்டஸ்ட்ரியில் பிளேஸ் பண்ணுறோம்.
0: ஸோ
1: இண்டஸ்ட்ரி பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நாங்கள் எங்களுடைய ஏடிடிசி இட்ஸ் 1995 இருந்ததுனால ஒரு 30 இயர்ஸ் ஜேர்னியில் இருக்கோன்றதுனால அவங்களுக்கு

0: எங்களோட இண்டஸ்ட்ரியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆனவங்க சீனியர்ஸ் இருக்காங்கன்றப்போ எங்கள் அலுமினை குரூப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு.
1: ஓகே,
0: ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க எங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இது கவர்மெண்ட்ன்றப்போ கவுன்சில் கீழே இருக்குன்றதுனால எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸ் கிட்டையும் இருந்தும் எங்களுக்கு இந்த ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கு என்கொயரிஸ் வரும். அதனால அவங்க வெளியே வேலை தேடி போக வேண்டாம், நாங்களே அவங்களுக்கு வேலை வாங்கி.
1: கண்டிப்பாக. ஸோ அப்போ வந்து எந்த ஒரு பெற்றோரும் வந்து இந்த கோர்ஸ் எடுக்கிறதுனால எந்த ஒரு பயமும் இருக்க தேவையில்லை.
0: கிடையாது.
1: அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கும் ஒரு தடை இல்லை. நீங்கள் வந்து சொன்னீங்க நோ ஏஜ் நோ டைம் பீரியட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னீங்க, அதே போல் நோ மார்க் ரெஸ்ட்ரிக்ஷன். அவங்க வந்துன்னா பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் அதிக ஆர்வம் இருக்கணும், அதில் வந்து இன்வால்வ் பண்ணக்கூடிய மைண்ட் செட் இருக்கணும்.
0: கண்டிப்பாக.
1: சரி மேம். ஸோ ஒருவேளை பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அல்டிமேட்டாக எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியதுனா என்ன வந்து சம்பளம் வாங்க முடியும், என்ன சேலரி இருக்கும், ஸோ அது நெக்ஸ்ட் நம்ம லைஃப் லீட் பண்ணி போறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இல்லையன்றதா. சோ இந்த சாலரி growthன்றது எப்படி கம்பேர் பண்ணலாமா மத்த ப்ரொபஷனல் கோர்சஸ் கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கும்?
0: கண்டிப்பா நல்லாவே இருக்கு. ஏன்னா இப்போ ஃபேஷன் பத்தி

0: அல்டிமேட்டாக எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியதுனா என்ன வந்து சம்பளம் வாங்க முடியும், என்ன சேலரி இருக்கும், ஸோ அது நெக்ஸ்ட் நம்ம லைஃப்பை லீட் பண்ணி போகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையன்றதான். ஸோ அந்த சேலரி க்ரோத்ன்றது எப்படி கம்பேர் பண்ணலாமா, மற்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கும்?
1: கண்டிப்பாக நல்லாவே இருக்குப்பா. ஏன்னா இப்போ ஃபேஷனை பற்றி படிக்கிற பிள்ளைங்களுக்கு கம்மியாக இருக்காங்க, இதை செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஆனா இப்போ ட்ரெண்ட் ஜாஸ்தியாயிட்டே இருக்கு, வேலை பண்றதுக்கு ஆள் இல்லைன்றதுனால இவங்க படிக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கால்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்க கேம்பஸ் எப்ப கொடுக்குறீங்க எங்களுக்கு, எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களுக்கு வேணும்ன்றது இண்டஸ்ட்ரி கிட்ட இருந்து ரிக்வஸ்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நாங்க தான் சொல்லுவோம், நீங்க இந்த பீரியட்ல நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அட்டன் பண்ணு. அதனால இதுல ஃபாஸ்ட் க்ரோத்ன்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சத்தமே இல்லாம சம்பளம் வாங்குற ஃபீல்டு எதுன்னா ஒன் ஆஃப் தி ஃபீல்ட் ஃபேஷன் டிசைனிங்.
0: ஓகே, ஸோ வந்து அவங்க வந்து இண்டிவிஜுவலாகவும் ஒர்க் பண்ண முடியும். அதாவது வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு சில பேர் அவங்களுடைய வேலைகளை வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை எனக்கு வேண்டாம் நானே வந்து ஒரு ஓன் எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணணும் ஆர் கைண்ட் ஆஃப் நானே தனியாக வேலை பார்க்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவலைஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் அவைல் பண்ணிட்டுருக்கீங்க.
1: இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது 60 இயர்ஸ் ஆனவங்களுக்கு கூட சடனாக ரிட்டையர்ட் ஆகிட்டோம்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிளாங்காக இருக்கவங்க கூட எங்களை அப்ரோச் பண்ணுறாங்க.
0: ஓகே,
1: ஈவன் ஃபார் தெம் ஆல்சோ வி ஆர் கிவிங் த ட்ரைனிங்.
0: ஓகே மேம், ஸோ அப்போ வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நேயர்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சு வச்ச இல்லை நம்ம சர்ச் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு 2-3 கோர்ஸ் மட்டும்தான் குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் இல்லை. அதே போல் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மேம், ஒரு 10 இயர்ஸ் பேக் ஆர் 20 இயர்ஸ் பேக் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்ணு முன்னாடி 12th முடிச்ச பிறகு பார்த்தோம்னா ஒரு 2-3 கோர்ஸ் தான் கண்ணு முன்னாடி நின்றுருந்துருக்கும். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு நமக்கு பேரே தெரியாத கோர்சஸ் எந்தெந்த நாடுகளில் கிடைக்குது, நம்ம நாட்டிலேயே ஒவ்வொரு மாநிலத்தில் என்னென்ன கிடைக்குது, இந்த ஊர்களில் இந்த கோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணி கூட சொல்லக்கூடிய லெவல் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுமே நல்ல பிளேஸ்மெண்ட் ஆக முடியும் அப்படின்றதான் தெரியுது இல்லையா?
1: நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல சேலரி,
0: எஸ்
1: பேக்கேஜ் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் பசங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, எல்லாருமே முடித்த உடனே நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு தெரிஞ்ச கோர்சஸ் தான் படிக்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கோர்சஸ் நிறையவே இருக்குது, அவேர்னஸ் கிடையாது.
0: ஓகே மேம், ஸோ இப்போ நீங்கள் பிளேஸ்மெண்ட் சொன்னீங்க, அவங்க வந்து பிரைவேட் செக்டர் ஆர் கவர்மெண்ட் செக்டர் ரெண்டுத்துலயும் போக முடியுமா இல்ல ஏதாவது ஒரு துறையில தான் போக முடியுமா?
1: இல்லப்பா, இப்போ இவங்க படிச்சு முடிச்ச உடனே நாங்க அதையும் ரெண்டா பிரிக்கிறோம். இண்டஸ்ட்ரி சைடு போக போறியா இல்ல ஃபேஷன் அண்ட் மீடியா சைடு போக போறியா? ஏன்னா ரெண்டு பக்கமும் இவனுக்கு ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி. சோ அவங்க தான் டிசைட் பண்ணணும் இது எந்த மாதிரின்றது. அது தவிர்த்து கவர்மெண்ட் அப்படின்றப்போ எல்லாருக்கும் இருக்க அதே ப்ரொசீஜர், எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணினாங்கன்னா
0: கண்டிப்பா போக முடியும். ஓகே, சோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மேம் எளிமையா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்தாலும் ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே போமே சமதுடுமா.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பட் த ஷோ நேரம் சரியா 5:42 ஆயிட்டு ஃப்ரம் ரெயின்போ 101.5 சூன் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு ஏடிடிசியிலிருந்து பிரின்சிபல் ஸ்ரீமதி தனலட்சுமி மேம் தான் வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் ரொம்ப எளிமையாக, ஆடை வடிவமைப்பு, அதனுடைய பயிற்சி, ப்ளஸ் வந்து அதனுடைய மேனுஃபேக்சரிங் என்ன, குழந்தைங்களுக்கு வந்து என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் க்ரோத் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேயர் போயிட்டு வந்துடலாம். வணக்கம் ரெயின்போ, யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம்
1: சார். வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபராஜ் பகுதியிலிருந்து முகமது இக்பால். நலமா இருக்காங்க சார்?
1: நலமா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமா இருக்கேன்.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன சார்? மேம்க்கு
2: ஃபேஷன் டெக்னாலஜி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஃபேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு ப்ரிஃபரபிள், பெண்களுக்கு ப்ரிஃபரபிள், அது மாதிரி ஏஜ் லிமிட் எதுவும் இருக்குங்களா?
1: ஓகே சார், உங்களுடைய கேள்வி
2: நிலவரம்.
1: ஓகே சார், உங்களுடைய கேள்வி மேம்கிட்ட கேட்டிருக்கேன், கண்டிப்பா பதில் வந்துடும். நன்றி சார். மேம் நம்மளுடைய நேயர் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஆண்களுக்கானதா பெண்களுக்கானதா, இல்லை ஏதாவது வயது வரம்புகள்லாம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய பதில் மேம்.
3: கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே படிக்கலாம். இப்போ இன்ஃபேக்ட் ஜென்ஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னா லீடிங் டிசைனர்ஸ் யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஃபீமேல் கேட்டகரிஸ். அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் ஜென்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இது ரெண்டு பேருமே படிக்கலாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒன்று கண்டிப்பாக வேணும். அதை தவிர்த்து ஏஜ், நான் சொன்ன மாதிரி 60 இயர்ஸ்லையும் எங்ககிட்ட வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஏஜ் இஸ் நாட் அ க்ரைட்டீரியா.
1: ஸோ ஏஜ் இஸ் நாட் அ க்ரைட்டீரியா. ஸோ அப்போ என்னன்னா 60 இயர்ஸ் எனக்கு ரிட்டையர்மெண்ட் வந்துருச்சு, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் சம் அதர் நியூ திங் அப்படின்னும் போது கண்டிப்பாக நான் வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ண முடியும் இல்லையா?
3: கண்டிப்பாக.
1: ஓகே மேம். ஸோ அல்டிமேட்டாக அதில் வந்து ஆர்வம் இருக்கணும். ஸோ மேம் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய ஃபேப்ரிக்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க மேம். ஸோ ஃபேப்ரிக்ஸ்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னுடைய அறிவு கெட்டது வரைக்கும் என்னென்னா துணியோட டிஃப்ரெண்ட் வெரைட்டி, அதுதான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அப்போ பார்த்தோன்னா பழங்காலத்துலலாம் சொல்லுவாங்க பஞ்சு திரி காட்டனில் தான் இருக்கணும். இப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்துச்சு. ஸோ அதனுடைய எவல்யூஷன் இருக்கு மேம். ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபேப்ரிக்ஸ்னால் என்ன, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஃபேப்ரிக்ஸ்னால் என்ன?
3: கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் ட்ரெடிஷ்னல் ஃபேப்ரிக்ன்றது எக்கச்சக்கமாக இருக்குது. நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தால் எல்லாரும் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுப்புடவை அப்படின்னா காஞ்சிபுரம்னு பேர் வைப்போம். அதை தவிர்த்து காஞ்சிபுரம் இருக்குது, ஆரணி இருக்குது, கும்பகோணம் இருக்குது, மதுரை இருக்குது, அண்ட் திரிபுவனம், இது எல்லாமே இருக்குது. இதை தவிர்த்து நீங்கள் ஆந்திரா சைடு அப்படி போனீங்க அப்படின்னு சொன்னால் மங்கள்கிரி இருக்குது, வெங்கடகிரி இருக்குது, கலம்காரி இருக்குது, உப்பாடா இருக்குது, அண்ட் ஈவன் பூச்சம்பள்ளி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்து ஸ்டேட்லயும் நிறைய ஃபேப்ரிக்ஸ் இருக்கு, நிறைய ஃபேப்ரிக்ஸ் இருக்கு. இந்த ஃபேப்ரிக்க இப்போ என்ன பண்ணுவோம்னா, இங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஃபேப்ரிக் எங்கெல்லாம் கிடைக்கிறதுன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சில இடத்துக்கு அவங்களையே நாங்க கூட்டிட்டு போய் காமிக்கிறோம். எங்கெல்லாம் ஃபேப்ரிக் மேனுஃபேக்சர் பண்றாங்க, அது எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல நடக்கிறதுக்கும் அது சிட்டி சைடுக்குள்ளார வர்றதுக்கும் ஈவன் த பிரைஸ் டிஃபரன்ஸ். இப்போ நாலு பின்னா அவன் எங்கேயாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான் இருப்போம், இந்த மாதிரி இடத்துக்கு அவனை கூட்டு போறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்.
1: ஓகே, சோ நீங்க சொன்னது வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் விசிட்ன்னு சொல்லுவோமே, அதுதானே?
3: ஆமாப்பா, ஐவி தான் கூட்டிட்டு போறோம். ஆனா இவங்களுக்கு யாருமே இந்த ட்ரெடிஷனல் ஃபேப்ரிக் வச்சிட்டு இருக்கவங்க யாருமே சிட்டி சைட் கிடையாது.
1: சிட்டி சைட் கிடையாது,
3: எல்லாமே சிட்டியை விட்டு ஒரு 7 hours 8 hours ஜர்னில தான் உள்ள உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேப்ரிக்கை உங்களுக்கு காமிக்க காமிக்க இந்தியாவில் இத்தனை ஃபேப்ரிக் இருக்குன்ற விஷயமே அவனுக்கு அப்போதான் புரியுது. வேற மேனுஃபேக்சரிங் ஹை லெவல்ல லைக் நம்ம எல்லாம் போடுற மாதிரி பண்றது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் மிஷின்ல பண்றது. இது வந்து இப்போ வந்த ரெவல்யூஷன். ஆனா பாரம்பரியம்ன்றது வருஷக்கணக்கில் இந்தியாவில் எக்கச்சக்கமான ஃபேப்ரிக் இருக்கு. ஆனா நம்ம பசங்களுக்கு இன்னும் அந்த அவேர்னஸ் கண்டிப்பா கிடையாது.
1: ஓகே மேம். ஸோ இதனுடைய சப்செக்ஷனில் நான் ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ரிலேட்டிவ் வந்துன்னா அந்த தறி நெய்தான் நெய்ந்திருக்காங்க. இப்போவும் வந்து அவங்களுடைய ஃபேமிலி எல்லாமே நெஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம கைத்தறி, அதாவது நம்ம கைகளால் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குமா, இல்லை மிஷின்ஸ் மூலியமாக பண்ணக்கூடியது எப்படி இருக்கும் மேம்? ஏன்னா பிகாஸ் ரெண்டுமே வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது தான் கண்டிப்பாக. ஸோ எது வந்து இன்னமும் கொஞ்சம் மைன்யூட்டாக இல்லை பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறோம் மேம்?
3: சி, நீங்கள் அந்த கம்பாரிசன் போகாமல் வேல்யூன்னு கொடுக்குறப்போ கையில் செய்கிற எந்த விஷயத்துக்கும் வேல்யூ எப்போவுமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம பாரம்பரியம் பாரம்பரியம் சொல்கிறோம். ஸோ இந்த கையில் செய்கிறதுன்றது கண்டிப்பாக ஹியூமன் எரர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த குவாலிட்டின்றது கண்டிப்பாக இன்னும் அந்த இன்னும் நம்ம இன்னும் கேட்டோம் ரெவல்யூஷன் வந்தது அப்படின்னு சொன்னால், ஹேண்ட்லூம் செக்டர்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் தான் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ இது செய்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இதனோட வித்தியாசங்கள்னு பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்டபுள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 9 மாதம் வெயில் காயுது. ஸோ காட்டனை விட்டுட்டு எல்லாரும் இப்போ சிந்தட்டிக்கில் போட்டுக்கிறதுன்றது இது ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நம்ம

0: கம்ஃபர்டபிலிட்டின்றப்போ ஹேண்ட்லூம்ஸ் எப்போவுமே முன்னாடி நிற்கும்.
1: ஓகே மேம், சூப்பர். ஸோ அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க அந்த சின்ன சின்ன மைன்யூட் ஹியூமன் எரர்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மிஷினரிஸ் தேவை. ஸோ வந்து அப்போ அந்த லேப்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னலாம் இருக்குது மேம்? ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி மிஷினரிஸ், என்னென்ன மாதிரி லேப்ஸ்லாம் அதில் இருக்குது?
0: இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு சூயிங் லேப் தனியாக வச்சுருக்கோம். ஸோ பேட்டர்ன் மேக்கிங் லேப் இருக்குது, அண்ட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்ஸ் இதுக்கான லேப் தனியாக இருக்குது. அதில் சில சாஃப்ட்வேர்ஸை நாங்கள் சொல்லித்தரோம், லைக் டுகாடெக், க்ளோஸ் 3D, இந்த மாதிரி விஷயங்களை நிறையவே ஆஸ் இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு படிப்போம், அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் வரும்.
1: ஸோ அப்போ வந்து க்ளோத்ஸ் கூட வந்து நான் 3D டிசைன் பண்ணி அதை வந்து எனக்கு என்ன மைண்டில் இருக்கோ அதை நான் டிசைன் பண்ணி நல்லா அவுட்புட் எடுக்க முடியும்.
0: உன்னோட தாட் கம்ப்ளீட்டாக உன்னால் கம்ப்யூட்டரில் பார்க்க முடியும்.
1: ஓகே, ஸோ அப்போ வந்து என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவேர்னஸ் இல்லாதது மட்டும்தான் அங்கே குறையாக இருக்குது.
0: கண்டிப்பாக இப்போ எல்லாருக்கும் ஃபேஷன்னா ஒரு பயம் இருக்காது, எங்களுக்கு புரியல. ஃபேஷன் அப்படின்னா ஐயோ என் பசங்க கெட்டு போயிடுவாங்க, கலர் கலராக ட்ரெஸ்ஸை போடுவாங்க, ஹேர் கலரிங் பண்ணிப்பாங்க. ஃபேஷன் அப்படி இல்லை, அடுத்தவனுக்கு நீ என்ன பண்ண போற, நீ அப்படி இருக்கணும்ன்றது இல்ல, உன்னோட கிளையண்ட்டுக்கு தான் நீ மாத்தி அவங்களுக்கு கொடுக்க போற, அவங்களே நீ ஒரு அடுத்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போற அடுத்த வியூக்கு, அது நீயா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற கவுன்சிலிங் அப்படிதான், சி நீ யாருக்கும் வந்து நீ எல்லாருக்கும் நீ பண்ணலாம், உனக்கு தேவை அப்படின்னா தான் நீ மாத்திக்கணும். நீங்க அதுக்காக ஃபேஷன் படிச்சு நான் குட்டப்பாவடை போட்டுட்டு தான் நடக்கணும்ன்ற அவசியம் கிடையாது.
1: ஸோ அப்போ வந்து நான் பெஷோருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது டிரான்ஸ்ஃபார்மேஷன்றது நமக்கு வரக்கூடிய ஆடியன்ஸுக்கு தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுக்க போறாங்களே தவிர குழந்தைங்க அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும்
0: கிடையாது.
1: ஓகே மேம், ஸோ நிறைய இனோவேட்டிவான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு இருக்காங்க மேம். நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்து ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சம்மந்து விடுமா.

0: பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 5:54 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 101.5 டியூன் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு ரெயின்போ மீடியிலே நம்ம கூட வந்து ஏடிவிசியோட பிரின்சிபல் ஸ்ரீமதி தனலட்சுமி மேம் தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் ரொம்ப எளிமையாக வந்து புரியக்கூடிய வகையில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி மேம் கிட்ட கேட்கணும் அப்படின்னா, மேம் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு வயது வரமும் இல்லைன்னு சொன்னீங்க. அதே போல் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும் போதும் சரி, உங்கள் கூட பேசும்போதும் சரி, இந்த ஸ்பெஷலி ஏபிள்டு கிட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களையும் வந்து இந்த மாதிரி வொக்கேஷனல் ட்ரைனிங்கில் இன்வால்வ் பண்ண முடியுமா மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பாக நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியும் இருக்கோம். ஸோ அந்த குழந்தைங்களால எழுத முடியாது, ஆனால் நல்லா பேசுவான், எல்லாமே நல்லா பண்ணுவான், எழுத்துன்னு வரப்போ அவனால் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணி இண்டஸ்ட்ரி பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். சில குழந்தைங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் சரியா இல்லைன்றதுனால அந்த குழந்தைக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணி வி ஹவ் கிவன் இன் டு அண்ட் இந்த ட்ரேடுக்கு இல்லாமல் வேற ட்ரேடுக்கு அவன் போயிட்டான். இந்த மாதிரி குழந்தைங்களையும் நாங்கள் நிறையவே ட்ரெயின் பண்ணிட்டுருக்கோம், அவங்களும் எங்களை ஈஸியாக அப்ரோச் பண்ண
0: முடியுது. ஸோ அப்போ வந்து என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு வரமுமே இல்லை, அதாவது அவங்களுக்கு வந்து அல்டிமேட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஸோ அதுக்கான விழிப்புணர்வு இருக்கணும். ஸோ அது இருந்தாவே கண்டிப்பாக வந்து இதில் அப்ரோச் பண்ண முடியும். ப்ளஸ் நிறைய டெக்னாலஜிஸ் பற்றி பேசிட்டு இருக்கீங்க மேம், நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து என்னன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அப்படின்றத வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்க எல்லா ப்ரொஃபஷன்ஸ்லுமே. ஸோ அதே போல் அந்த ஏஐ இன்வால்மெண்ட் அப்படின்றது இந்த துறையிலும் இருக்கா?
1: கண்டிப்பாக இப்போ வந்துட்டு இருக்குப்பா, அதுக்கான ரிசர்ச் போயிட்டு தான் இருக்கு. ஸோ எங்கள் இதில் வந்து நாங்கள் 3D சாஃப்ட்வேர்ஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அப்டேட்டட் அதான் சொன்னேன், இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதனோட அப்டேஷன் நாங்கள் அப்டேட் ஆகுனா தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் இண்டஸ்ட்ரியில் பிளேஸ் பண்ண முடியும்.
0: ஓகே மேம். ஸோ அதே போல் சொல்லியிருந்தீங்க இந்த குழந்தைகள்லாம் வந்து, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உங்கள் காலேஜில் இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ்லாம் போக முடியும் அப்படின்றது தெரியும். ஒருவேளை அவங்களுடைய டேலண்ட்டை வந்து ஷோ கேஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, இந்த காம்படிஷன்ஸ்லாம் ஏதாவது இருக்கா அவங்களுக்கு?
1: கண்டிப்பாப்பா, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு தமிழ்நாடு சுற்றிரும் ஈவன் நார்த் சைட் இன்டர் காலேஜ் ஃபேஷன் ஷோக்கு போவாங்க. ஷோக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவன் தான் டிசைன் பண்ணி அவங்க தான் தைக்கணும். அது ஏன் அப்படின்னா, ரேம்ப்ல அவங்க நடந்து வர்றதும் அதே சமயம் அங்கே இருக்க ஜூரிஸ் நிறைய க்வெஸ்சன் கேட்கறதுக்கு இவங்க ஆன்சர் பண்ணணுன்றதுக்காக ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கக்கூடாது. ஒரு டிசைனர் அப்படின்னா எதுக்கும் பதில் சொல்ல தெரியணுன்றதுக்காக பர்பஸாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை இன்டர் காலேஜ் ஷோவில் நாங்கள் இன்வால்வ் பண்ணுறீங்க.
0: ஸோ மோஸ்ட்லி வந்து காலேஜ் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு காம்படிஷனாக ஒன் ஆஃப் த வந்து பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இது வந்து நம்ம அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கும் போது இதுவும் வந்து ஒன் ஆஃப் த காம்பனண்ட்டாக கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்போ வந்து போல்டாக வந்து சொசைட்டியை ஃபேஸ் பண்ணக்கூடிய லெவலில் நீங்கள் ட்ரெயின் பண்ணிடுவீங்க அவங்கள.
1: அவன் ஃபர்ஸ்ட் இயரில் வரப்போ ரொம்ப பூனை மாதிரி வெளியே வருவாங்க, ஃபைனல் இயர் வரப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக டெக்னிக்கலாக சவுண்ட் ஆக அவனுக்கு கான்ஃபிடென்ட்ன்றதுனால தான் அந்த பேச்சுன்றது அவனுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும்.
0: ஓகே, அந்த ட்ரான்சிஷன்
1: கண்டிப்பாக டெக்னிக்கலாக எதை கேட்டாலும் அவனால் பதில் சொல்கிற அளவுக்கு ட்ரெயின்
0: பண்ணுவாங்க. சரி மேம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப எளிமையாக வந்து சொன்னீங்க மேம், நம்ம நேயர்களுக்கும் நிறைய ஈஸியாக போய் புரிஞ்சிருக்கும், நிறைய

0: குழந்தைகள் நிறைய பேரண்ட்ஸும் வந்து என்னென்னா விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்க, இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது, அதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய லாஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு அந்த ஃபேஷன் டிசைனிங்னா என்ன, இந்த கோர்ஸை எப்படி அணுக முடியும், ஒரு ஒரு தெளிவான அணுகுதல் மேம்.
1: சி, இப்போ நாங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, இன்னும் ரெகுலராக ஒரு நாலஞ்சு பேட்டர்ன் வச்சுருக்காங்க நம்ம பசங்க டிகிரி அப்படின்னு சொன்னால், அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேஷன் படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் உண்டு. ஒரு ஏஜுக்கு அப்புறமா நீங்கள் ஓனாக உங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்கள் கையில் ஸ்கில்ன்ற ஒரு பொருள் கையில் வச்சுருக்கோம். ஒகேஷனல்ன்றது கையில் ஸ்கில் பேஸ்டு இருக்குன்றது, இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு யூ கேன் ஸ்டார்ட் யூர் பிஸ்னஸ்.
0: ஓகே,
1: ஸோ ஒரு 35 to 40 எல்லாருமே பிஸ்னஸ் ஸ்டேஜுக்கு வருவீங்கன்றப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஏஜ்ன்றது கிடையாது, வயசும் கிடையாது, ஆர்வம்ன்ற ஒரே ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் ஈஸியாக எங்களை அப்ரோச் பண்ணலாம்.
0: ஓகே, ஸோ ரொம்ப நன்றி மேம், இன்றைக்கி வந்து உங்களுடைய டைம் ஸ்பென்ட் பண்ணி எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டீங்க. ஸோ ப்ளஸ் நெக்ஸ்ட் வரக்கூடிய யங் கிட்ஸ் எல்லாமே வந்து என்ன மாதிரி ஒரு ஃபீல்டை கெரியராக எடுக்கலாம், நிறைய டவுட்ஸ் இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், இன்னமும் குழந்தைங்க நிறைய கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தே கேன் ஆல்சோ திங்க் அபவுட் இட் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் ADDC-யோட பிரின்சிபல் ஸ்ரீமதி தனலட்சுமி மேம் தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ரொம்ப எளிமையாக பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க அல்டிமேட்டாக சொன்னக்கூடிய விஷயம் என்னென்னா, நமக்கு தெரிந்த ஒரு 4-5 கோர்ஸ் மட்டுமே மனசில் வச்சுக்காம இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர்ஸுகளையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணனா, குழந்தைங்களுடைய டேலண்ட்டை நர்ச்சர் பண்ணக்கூடிய வகையில் வந்து பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபீல்டும் அவங்களுடைய கெரியரும் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அண்டு லாஸ்ட்டாக அந்த டேக்லைன் என்ன அப்படின்னா, நோ ஏஜ் பார், நோ மார்க் பார் அண்ட் நோ டியூரேஷன் பார். ஸோ அதுதான் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ இன்றைக்கி ரெயின்போ மேடையில் ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் பகிர்ந்துக்கிட்ட மேம்க்கு ரொம்ப நன்றி. ஸ்டே டியூன் இந்த ஃப்ரம் ரெயின்போ 101.4 இங்கே ஏலமப்பொமை சமதுடுமா.

0: நேரம் மாலை 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 லிருந்து 62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறன்களை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15ஆம் தேதி நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த கோகுலாஷ்டமி இன்று நாடு முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதித்ரா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

குட் ஈவினிங் மக்களே, நேரம் சரி 7:03 ஆயிரம் எஃப்எம் ரெயின்போ 1.5 முடிங்க. குட் ஈவினிங் சொல்லிக்கிறது உங்கள் நான் கலை. எஸ் வீக்கெண்ட் வந்தாச்சு, ஃப்ரைடே நைட் வந்தோடனே சாட்டர்டே சண்டே வைப்ஸில் எல்லாருமே வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கும் இந்த அருமையான வேலைகளை எஃப்எம் ரெயின்போ 1.4 டியூன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெயின்போ சேட் பாக்ஸ் ஷோவில் வந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை வந்து கேட்கலாம். 2020 மேலே என்னென்னா அந்த ரீசெண்டான சாங்ஸ் எல்லாமே நீங்கள் லிசன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 1.4 என்ற ஃபேஸ்புக் பேஜில் போட போகிற ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே உங்களுக்கு பிடித்தமான பாடல், அந்த பாடல் வந்து என்னன்னா 2020 மேலே இருக்கக்கூடிய பாடலாக இருக்கணும். ஸோ படம் நீ தெளிவாக மென்ஷன் பண்ணி அமைச்சிடலாம். சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு ஜான் மூவிலேருந்து, ஆதித்யா விக்னேஷ் சிவன் அனிருத் ரவிச்சந்திரன் காம்போல. ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 1.4 இங்கே ஏழாம் செமதுள்ளுமா.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

எஸ் பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 7:11 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 டியூன் பண்ணியிருக்கீங்க. ரெயின்போ சாட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் எல்லாமே கேட்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கான ஃபார்மட்ஸ் என்ன, எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள், அந்த 2020 மேலே இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அலிநகர்லேருந்து மகாதேவன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கூலி மூவிலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காரு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுவிடுமா.

எஸ் பேக் டு த ஷோ. சுப்லாஷ் நீ அனிருத் அசல் கோலார் விஷ்ணு இதுவன் அவங்களுடைய காம்பல சூப்பரான பாடல் கூலி மூலேந்து மன்னை அலிநகர மகாதேவன் கேட்டிருந்தாங்க. அடுத்த பாடல் ரெயின்போ சேட் பாக்ஸில் யார் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராமகிருஷ்ணன் கொழுமங்கடலேருந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெட்ரோ மூவிலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் சந்தோஷ் நாராயணன் அவங்களுடைய மியூசிக் கம்போசிஷனில் விவேக் லிரிக்ஸில் சூப்பரான பாடல் இருந்திருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே ஏலமப்பூமி சமதுளமா.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: பட்டது ஷோ நேரம் சரி 7:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.5 தான் டியூன் பண்ணியிருக்கீங்க. எஸ், அடுத்த பாடல் 2020 மேலே யார் எந்த லிசனர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, FMP மணிமாறன் மணிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பிரதர் மூவிலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. பால் டப்பா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் அவங்களுக்கு கோமல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் FM ரெயின்போ 101.4, இங்கே ஏலாம பூமி சமதுடுமா.
3: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய், இப்போ நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா, டீ அசி
4: நாடா திட்டியா?
3: இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: 잠시.
1: 레인보우 챗박스.

வெல்கம் பேக் டு த ஷோ. ரெயின்போ சாட் பாக்ஸில் 2020 மேலே உங்களுக்கு பிடித்தமான சாங்ஸில் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த சாங் மயிலை பட்டாபி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. தலைவன் தலைவிலிருந்து ஒரு மூவி, அந்த மூவிலேருந்து சாங் கேட்டிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன், சுப்லாஷ்னி, விவேக் அவங்களுடைய காமெடி சூப்பரான பாடலுக்கு ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏன்னா எப்பவுமே சமதுவிடுமா.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
2: புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
1: எஃப்எம் ரெயின்போ,
2: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
1: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

எஸ் ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுருக்கீங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் அந்த வரிசையில். அடுத்த பாடல் வந்து யார் கேட்டிருக்காங்கன்னா, அடையாளம்பட்டிலேருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க அந்த படத்திலிருந்து ஒரு பாடல். அனிருத் ரவிச்சந்திரன் விக்னேஷ் சிவன் அவங்களோட கம்பல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 1.4. இங்கே எல்லாமே போமே சமதுடுமா.

மற்ற ஷோ நேரம் சரி 7:36 ஆயிருக்கு. ரெயின்போ நாட் 1.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் அங்கே இருக்கீங்க. அடுத்த பாடல் திருமணிசிலிருந்து அஸ்வினி நாகராஜ் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் மூவிலிருந்து ஏதாவது ஒரு பாடல் போடுங்களே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. விஜய் விவேக் அனிருத் ரவிச்சந்திரன் அவங்களுடைய காம்போல சூப்பரான பாடல் இருந்திருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ நாட் 1.4 இங்கே எல்லாமே சமதுடுமா.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

பேக் டு த ஷோ ரெயின்போ சாட் பாக்ஸில். அடுத்த பாடல் தேனியிலிருந்து ராதாகிருஷ்ணன் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளையிலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. ஸ்ரேயா கோஷல், பிரதீப் குமார், யுகபாரதி, தி இமான் அவங்களுடைய காம்பல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் எப்பவுமே சமதுளுமா.

பட் த ஷோ அடுத்த நேயர் யார் இங்கேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா மந்தைவழியிலேருந்து விநாயகம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சைகோ மூவிலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. சித் ஸ்ரீராம், கபிலன், இளையராஜா அவங்களுடைய காம்போல வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏலாமபோமே சமதுளுமா.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

ரெயின்போ சேட் பாக்ஸ் கேட்டிருக்கீங்க. அடுத்த பாடல் வீரதுரை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அமரன் மூவிலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. ஹரிஷரன், ஸ்வேதா மோகன், கார்த்திக், நீதா, ஜி வி பிரகாஷ்குமார் அவங்களுக்கு காம்போல வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன், எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே இளமபூமி செம்மதுடுமா.

பேக் டு த ஷோ. நேரம் சரி 7:55 ஆயிருக்கோம். ரெயின்போ 1.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு பிடித்தமான அந்த 2020 மேலே இருக்கக்கூடிய சாங்ஸ்லாம் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. லாஸ்ட் சாங் சத்யநாதன் கோயம்புத்தூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. மெஹந்தி சர்க்கஸ்லேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. ஷான் ரோல்டன் யுகபாரதி அவனுடைய காமலந்தர் இருக்குது. ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ 1.4 இங்கே ஏலமகமே சமதுழுமா.

0: நேரம் இரவு 8 மணி. இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் ஆய்வுகளுக்கான நவீன பகுப்பாய்வு கருவியை தொடங்கி வைத்து பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கத்திற்கு இளைஞர்கள் ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். மாணவர்களின் பாதுகாப்புக்கு கல்வி நிறுவனங்கள் உயர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 143 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்திற்கு 80% நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும், இதனால் இப்பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு இணையாக உள்ளது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெல்லோனி தமக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா இத்தாலி இடையிலான நீண்டநாள் நட்புறவை வளர்க்க இணைந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார். இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார மண்டலத்தின் வளர்ச்சிக்காக இந்தியாவும் இத்தாலியும் பாடுபடும் என்றும் திருமதி ஜார்ஜியா மெல்லோனி தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர இத்தாலியின் நீண்டநாள் பிரதமராக சாதனை படைத்த திருமதி ஜார்ஜியா மெல்லோனிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 to 62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய்மாலா பக்ஷி, நீதிபதி திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு, சத்தீஸ்கர், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சிக்கிம், தமிழ்நாடு, மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்கள் இதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. 60 நெருங்கும் நீதிபதிகள் தொடர்ந்து பணியாற்றும் வகையில் அவர்களின் உடல்நிலை மற்றும் செயல்பாடுகள் உள்ளனவா என்பதை அந்தந்த மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் ஆய்வு செய்து நீதிபதிகளை 62 வரை பணியாற்ற அனுமதி அளிக்கலாம் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மார்ச் 31 அல்லது அதற்கு பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருப்பின் அவர்கள் மீண்டும் நீதித்துறையில் 2 பணியாற்ற அனுமதிக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வுக்கு பின் வேறு எந்த அரசு பதவியும் வைக்கவில்லை எனில் மார்ச் 31 பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் வயதை 62 உயர்த்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 2 உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களின் நீதிபதிகள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு துறைகளின் தேவைகள் மற்றும் மானிய கோரிக்கைகளுக்கு ஏற்ப முதலமைச்சர் திரு விஜய் 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாக அவர் கூறினார். மந்தை புறம்போக்கு, நீர்வழி புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு உள்ளிட்ட நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் பட்டா வழங்கக்கூடாத நிலங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், இதுகுறித்து சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, போதைப்பொருள் தடுப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு மாநில காவல்துறை மிகுந்த முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 3 கிலோமீட்டர் நீள சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள

அறிக்கையில் கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை தற்போதுள்ள தாவேக அரசும் செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தால் எஞ்சியுள்ள சதுப்பு நிலமும் அழியும் நிலை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை இயன்றவரை அகற்றுவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருச்சி, மதுரை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங்பிங்கை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவோக்கியாவின் மைக்கேல் கிரைச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் துகானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

learn to play them jumps. Look at that mama, she got it

குட் ஈவினிங் மக்களே, நேரம் சரியாக 9:02 ஆயிருக்கு. ஃப்ரம் பிரெயின் போ 101.4 தான் டியூன் பண்ணியிருக்கீங்க. இந்த 1 hour உங்களுக்கு பிடித்தமான எல்லா சாங்ஸுமே வந்து பயில பண்ணி வச்சுருக்கேன். ரெயின்போ ராகங்கள் அண்ட் ரெயின்போ ராகங்களில் உங்கள் கூட உங்கள் நான்கலை. ரெயின்போ ராகங்களில் முதல் சாங் பாஸ் என்கிற பாஸ்கரன் மூவிலிருந்து சூப்பரான பாடல் ஹரிச்சரன் நா முத்துக்குமார் அவங்களோட காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் அப்போமே சமந்து விடுமா.

0: 101.4 இனி எல்லாமே தூள. ரெயின்போ ராகங்கள்
1: பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 9:08 ஆயிட்டு ஃபம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டுருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் எல்லாமே கம்பைல் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வகையில் அடுத்த சாங் இந்திரன் மூவிலேருந்து சூப்பரான பாடல் வந்து இருக்குது. விஜய் பிரகாஷ், ஸ்ரேயா கோஷல், வைரமுத்து, ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய காம்போல ஸ்டே டியூன் ஃபம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே போமே செமதுழுமா.

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
1: புதிய குரல், புதிய வர

பட் த ஷோ நேரம் சரியாக 9:15 ஆகிட்டு ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டுருக்கீங்க. அதுக்குள்ள அடுத்த சாங் எந்த மூவிலேருந்துனா 1001 மூவிலேருந்து ஆண்ட்ரியா ஜிவி பிரகாஷ் குமார் செல்வராகவன் அவங்களுடைய காம்பில் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் அப்போமே சமதுடுமா.

பக்த் ஷோ ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் எங்கேயும் காதல் மூவிலேருந்து ஹரிஷ் ராகவேந்திரா, சின்மயி, கார்க்கி அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் காம்போல வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ நாட் 1.4.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: பேக் டு த ஷோ. ரெயின்போ ராகங்களில் அடுத்த பாடல் பானா காத்தாடி மூவிலிருந்து சாதனா சர்க்கம். நான் முத்துக்குமார் அண்ட் இவன் சங்கர் ராஜா காம்போல வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே போமே சமதுளுமா.

0: 90.4 இங்க எல்லாமே தூளு.
1: பேக் டு த ஷோ. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ ராகங்களில் அடுத்த பாடல் கோரிப்பாளையம் மூவிலேருந்து சுர்ஜித், விஜிதா, தமிழ் அமுதன், சபேஷ், முரளி அவங்களுடைய காம்போல வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூளு.
1: ரெயின்போ ராகங்கள்.

பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 9:39 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டிருக்கீங்க. ரெயின்போ ராகங்களில் அடுத்த சாங் கோவா மூவிலேருந்து ஆஜிஷ் ஆண்ட்ரியா கங்கை அமரன் யுவன் சங்கர் ராஜா காம்போல வந்துட்டே இருக்கு. ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே ஏலம பூமி சமதோடுமா.

சூப்பரான சாங் கேட்டு வந்தோம். ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டிருக்கேன் ரெயின்போ 101.4. அடுத்த சாங் வம்சம் மூவிலிருந்து முகேஷ், சுர்முகி, நா முத்துக்குமார், தாஜ் நூர் அவங்களுடைய காம்போல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் அப்பமே சம்மதமா.

0: ரெயின்போ ராகங்கள்.
1: பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 9:54 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 தான் சூன் பண்ணியிருக்கீங்க. எஸ், சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டுருந்தீங்க ரெயின்போ ராகங்களில். ரெயின்போ ராகங்களில் லாஸ்ட் சாங் நான் மகாநல்ல மூவிலேருந்து யுவன் சங்கர் ராஜா, தன்விஷா, யுகபாரதி உங்களோட காம்போல வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன், எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏழாம் அப்போமே செமதுடுமா.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலத்தால் அழியா காவிய பாடல்களின் தொகுப்புகளோடு ரெயின்போ ரீவைன்.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியோடு. இரவு வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் நான்கலை. ரெயின்போ ரீமை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இதயக்கணி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரலில், புலமைப்பித்தன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல் கிழிந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ரெயின்போ ரிவைண்ட். இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து ஏஎம் ராஜா கண்ணதாசன் அவர்களின் கூட்டமைப்பில் பாடல் கிழிந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குரலில், வாலி வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் பாடல். கிடைந்திருக்கலாம் இது ரெயின்போ பண்பலை 101.4.

ரெயின்போ ரீமைண்ட் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக கே ஜி யேசுதாஸ் பி சுசீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் பாடல் கிழந்திருக்கலாம். ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல் கிழந்திருக்கலாம்.

ரெயின்போ ரீவைண்ட். ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம். எஸ். விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல் கிழந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வீரத்திருமகன் திரைப்படத்திற்காக பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் கண்ணதாசன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி கூட்டமைப்பில் பாடல் கிழணைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ரெயின்போ ரீமை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையமைப்பில் பாடல் கிழைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.
1: ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக

0: அற்றை திங்கள் அந்நிலவில்
1: ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தீர்க சுமங்கலி திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் குரலில், வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல் கிழிந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக உலகம் சுற்றும் பாலிவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல் கிழந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வீரத்திருபுகன் திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் பாடல் கிடைந்திருக்கலாம். ரெயின்போ பண்பலை 101.4.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
1: இணைந்திருக்கிறோம். ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து பி சுசீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையமைப்பில் பாடல். பாடலினை தொடர்ந்து நேயர்கள் நிகழ்ச்சிகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு மகிழலாம். இதுவும் ஒரு நாள் என்பதற்கும் இதுதான் அந்த ஒரு நாள் என்பதற்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமே இல்லை. உங்கள் நான் கலை.
2: தாத்தா தாத்தா ஜொல்லு தாத்தா ஜொல்லு சதிமே தாத்தா தேமி தகட்ட தரகட தரகட தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தரகட தரகட தாம் தகட தரகட தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தாம் தகட தரகட தாம் தகட தரகட தாம் தகட தரகட தாம் தகட தரகட தாம் தகட தரகட தாம் தகட தரகட தாம் தகட தரகட தாம் தகட தரகட தாம் தகட தரகட தாம் தகட தரகட தாம் தகட தரகட தாம் தகட தரகட தாம் தகட தரகட தாம் தகட தரகட தாம் தகட தரகட தாம் தகட தரகட தாம் தகட தரகட தாம் தகட தரகட தாம் தகட தரகட தாம் தகட தரகட தாம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

1 மணி 1 நிமிடம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் நட்ராஜ் இன்னைக்கு உங்களுக்காக பாடல்கள் கொடுக்க போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். ஹரிஹரன் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

என் சுவாச காற்று திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் எம்ஜி ஸ்ரீகுமார் சித்ரா இவங்களுடைய வாய்ஸில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:12 ஆகிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நான் உங்கள் நடராஜ் உங்களுக்காக பாடல்கள் கொடுத்துட்ருக்கேன். அந்த வரிசையில் அடுத்ததாக அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். ஹரிஹரன் அவர்களுடைய குரலில், பழனி பாரதி அவர்களுடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: முதல்வன் படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் எஸ் ஜானகி, சங்கர் மகாதேவன் இவங்களுடைய குரலில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:24 ஆயிட்டுருக்கு.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், அம்ருதா இவங்களுடைய வாய்ஸில், வாலி அவர்களுடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: ஜீன்ஸ் படத்தில் இருந்து பாடல் கேட்டு முடித்தோம். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், உன்னிகிருஷ்ணன், சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில் பாடல் கேட்டோம். நேரம் 11:35 ஆயிட்டுருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் நட்புக்காக திரைப்படத்திலிருந்து தேவா அவர்களுடைய இசையில், தேவா அவர்களுடைய வாய்ஸில், கவிஞர் காளிதாசன் அவர்களுடைய வரிகளில் பாடல் இதோ.

1:47 ஆயிட்டிருக்கு. ஜோடி திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஸ்ரீனிவாஸ் சுஜாதா இவங்களுடைய குரலில் பாடல் கேட்டு முடித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேதர், மலேசியா வாசுதேவன் அண்ட் ஸ்வர்ணலதா இவங்களுடைய குரலில், புலவர் புலமை பித்தன் அவர்களுடைய வரிகளில், பரணி அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்கு பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணாலமுங்க
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, தன்னால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க. கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆசி வாங்கணும்னாங்க. நெசமாக வருவேங்க, நெசமாக வருவேங்க, வயசான மனுஷங்க வாயார மனசார வாட்டணும் நீங்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: டேய், ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தை விட அதிகமா காக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

நான் சிங்கப்பூரே நான் சிங்கப்பூரே அப்போறம் பாரு நம்மூரு காணைய முட்டி பார்க்க போறேன். வத்தல வத்தல வத்தலையோ கொழுந்து வத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வத்தலையோ வண்டி சோல செம்பட்டண்ணா வித்து வர பொங்கட்டதா எல்லாம் சோதா போய் எல்லாம் சோறா நடந்து பாடா.

மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன். மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன் மங்கையன்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத

நேரம் 4:09 நிமிடம். நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது பக்தி பாடல்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இல் நாம் கேட்கவிருப்பது

பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் கலசபாக்கம் கே என் அமரேசன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். தேசூர் டி முருகதாஸ் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது ஸ்ரீ மகாகணபதே என்று தொடங்கும் என் எஸ் ராமச்சந்திரன் இயற்றியது ஆபோகி ராகம் கண்டச்சாபு தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில் வலச்சி வச்சி, பட்னம் சுப்பிரமணியர் இயற்றிய நவராக மாளிகா வர்ணம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில். தொடர்ந்து தாயே திருப்புர சுந்தரி, பெரியசாமி தூரன் பாடல், சுத்தசாவேரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்

சதுர்வியூஹ்சதுர்தம்ஷ்டச்சதுர்புஜஃ ப்ராஜிஷ்ணுர்போஜனம் போக்தா சஹிஷ்ணுர்ஜகதாதிஜஃ அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனிப் புனர்வசுஹ உபேந்திரோ வாமனஃ ப்ராம்சு ரமோகஸ் சுசிரூர்ஜிதஃ அதீந்திரஸ் சங்கிரஹஸ் சர்கோ.